0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: உயிரியல் அடிப்படையில பல்வேறு உயிர்களையும் நம்ம சிற்றினங்கள்ன்ற சொல்லால்தான் பிரிக்கிறோம். சிற்றினம் அப்படின்றது தனித்துவத்தால பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சிற்றினத்துக்குன்னு தனித்துவம் இருக்கு. வேற சிற்றினங்கள்ல இருந்து ஒவ்வொரு சிற்றினமும் வேறுபடுது. தனித்துவமே இல்லாட்டி அந்த சிற்றினம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும், அல்லது அது இன்னொரு சிற்றினமா மாறிடும். குயில் கூவுவது தனித்துவம், மயில் ஆடுவது ஒரு தனித்துவம்னு வச்சுக்குவோம். இப்ப குயில் வந்து மயில் போன்ற தோற்றத்தில் இருந்து கூவுதல் அகவுதலாக இருந்தா அது குயிலாகவே இருக்க போறதில்லை இல்லையா? அப்ப அந்த சிற்றினமும் மயிலின் சிற்றினமா மாறிடும். இப்ப உலகில் சிந்திக்கும் திறன் கொண்ட சிற்றினமா மனிதர்கள் இருக்கும், ஹோமோ சேபியன்ஸ். இந்த சிந்திக்கும் திறன் தான் நம்மளுடைய தனித்தன்மையா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். மனிதனுக்கு பல்வேறு தனித்துவம் இருக்கு. மிருகங்களிடம் இல்லாத சிந்தனை, அழகுணர்ச்சி, நீதி உணர்வு, அன்பு, பற்று, போட்டி, பொறாமை, திட்டமிட்ட வன்முறை போன்ற பல்வேறு பிற உயிர்களிடம் அல்லாத தனித்துவங்கள் நம்மளிடம் இருக்கு. இந்த தனித்துவம் ஒரு இடத்துல கன்வர்ஜ் ஆகி இது ஒரே ஒரு தனித்துவமா சொல்லணும் அப்படின்னா மனிதனுக்கு எதிலும் ஒருங்கிணை தேடும் ஒரு பண்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். எதிலுமே ஒரு பேட்டர்னை அவன் கண்டடைய முயல்வான். அதற்கு காரணம் அவனுடைய நியூரான்கள்ல இருக்கிற மைலின் அப்படின்ற ஒரு உரை. இந்த மயிலின் மூலமா, அந்த மயிலின் உரையின் மூலமா அவன் வந்து சிந்தனைகள் தாவி வேகமாக சிந்திக்கும் திறனும் பல்வேறு சிந்தனைகளை இணைக்கும் திறனும் அவனுக்கு வந்துச்சு. சரி, இப்ப இதை எங்கெல்லாம் எப்படி பயன்படுதுன்னா இலக்கியத்துல ஒரு உவமை உருவகம் இந்த மாதிரி கருவிகள் மூலமாகவும், அறிவியல்ல வந்து நுண்ணோக்கிகள் கண்டுபிடிப்பு, போர்களில் வெவ்வேறு ஆயுதங்கள் தயாரித்தல், இப்படி எல்லாமே அவன் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டிலேருந்து தான் வருது. இப்போ இதை இன்னும் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு அழகுணர்ச்சியை மட்டும் எடுத்துக்கோ. மனிதனுக்கு எதுலேயுமே ஒரு அழகுணர்ச்சியை கண்டடையும் எண்ணம் இருக்கு. அவனை வந்து ஒரு கடுமையான போர் சூழலில் கொண்டு போய் விட்டாலும் வானத்தில் இருக்க மேகத்தை பார்த்து ஒரு வடிவத்தை வந்து அவன் உருவகிச்சுக்குவான். அதை போலவே கண்முன்னாடி இருக்கிற ஒரு மேஜையாக இருக்கட்டும், தண்ணீரை தேக்கி வைத்திருக்கும் ஒரு குவளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வடிவ ஒருங்க வந்து அவன் தேடி கண்டடைஞ்சிருவான். இதைத்தான் நம்ம மெல்ல மெல்ல மெருகேற்றி மெருகேற்றி மொழியின் நிலையும் மொழி வாயிலாகவும் முகங்களின் மீதும் இதை ஒரு அழகு அப்படின்னு நம்ம கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அழகி போட்டிகள் நடக்குது, அதில் பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு அழகி அப்படின்னு ஒருத்தரை இறுதியாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் உண்மையில் யோசிச்சு பார்த்தால் உலக அழகி அப்படின்னு ஒருவரை சொல்ல முடியுமா? முடியாது. போட்டியிட்டவர்களுக்குள் ஒரு அழகியைத்தான் நம்ம சொல்ல முடியும். உலகத்தில் போட்டியிடாத கோடிக்கணக்கான அழகிகள் இருக்கலாம். அப்போ அழகுணர்ச்சி என்பது ஒரு நேரோ டவுன் பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு இடத்துல வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அது மனிதனுடைய பேட்டர்ன் சீக்கிங்

0: எல்லாம் இருக்கு. அதை ஒட்டியே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்ப அழகு அப்படிங்கிறது தொடர்ந்த சிந்தனைகள் வழியா வந்து நம்ம இந்த இடத்த அடைஞ்சிருக்கோம். இப்ப மூக்கே இல்லாத சுற்றினமா நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன். மூக்கே இல்லாத போது நம் செவி வழியாக தான் மூச்சு உட்சுவாசம் வெளிச்சுவாசம் நடக்குது. அப்படி ஒரு சிற்றினமா நம்ம இருந்திருந்தோம்னா மூக்கின்மையே ஒரு அழகா மாறி இருக்கும். அதுல யாரு சிறந்த அழகானவர்கள்ன்ற ஒரு தேடல் நோக்கி நம்ம போயிருப்போம். அப்ப இயல்பான நம்மளுடைய ஹார்மோன் அல்லது நமக்கு திணிக்கப்பட்ட கருத்துக்கள், நம் மீது ஏற்றப்பட்ட ஒப்பனைகள், விளம்பரங்கள், இந்த அழகி போட்டிகள் போன்ற பல்வேறு புற விஷயங்களை நம்ம சற்றே விலக்கி வச்சுட்டு அழகு அப்படின்னா என்னன்னு பார்த்தா அது ஒரு வடிவ நேர்த்தி, அது ஒரு துல்லியம், மனிதனுடைய உழைப்பும் மனிதனுடைய சிந்தனையும் ஒன்றாக சேரும் புள்ளி. கிரிக்கெட்ல ஒரு துல்லியமான பந்து வீசும் பொழுது அதை நாம் அழகுன்றோம். அப்ப அழகு என்பதற்கு வடிவு என்ற ஒரு இணை சொல்லும் இருக்கு. இவற்றையெல்லாம் பொருத்தி பார்த்தால் அழகு என்பது துல்லியமும் வடிவ நேர்த்தியும் இது இரண்டையும் கையாள தெரிந்த மனித சிற்றினத்தின் பேட்டர்ன் சீக்கிங் எபிலிட்டியும் தான் என்பதை பகிர்ந்து கொள்றேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: மனதின் குரலாக,
3: சிரிப்பின் மகிழ்வாக,
2: ஆனந்தத்தின் நிறைவாக
3: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
2: குமரி பண்பலை 101.
4: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய். Thank you.

0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம், வாய்மை, நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952 அதிகாரம் குடிமை.
1: ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
0: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம், வாய்மை, நாணம் ஆகிய மூன்று குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952 அதிகாரம் குடிமை.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: சிந்தனை மன அமைதியை தந்து நம்மிடம் உள்ள தீமைகளை நீக்கி அன்பு மற்றும் கருணையை வளர்க்கிறது. தினமும் சிறிது நேரம் அமைதியாக இருந்து இறை சக்தியை உணர்வதன் மூலம் நடக்கும் அனைத்தையும் இறைவனின் செயலாக ஏற்றுக்கொள்ளும் மனம் வளரும். எங்கும் நிறைந்த வழிகாட்டு மொழியாக இருக்கும் எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழும் நேரம் இது. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி பாடல்களின் மலர் மாலையான பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

6:29. இறைவனை போற்றி வணங்கும் பாடல்கள் வலம் வரும் பக்தி மாலையில் இனி KJ ஜேசுதாஸ் பாடிய பாடல்.

நேரம் 6:37. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் நாகூர் இயம் ஹனிஃபா பாடியது.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சு நடத்தினார். பிஷ்கெக்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் மற்றும் முதலீடு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து தலைவர்கள் விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா ரஷ்யா இடையேயான ஒத்துழைப்பு தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவது திருப்தி அளிப்பதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் மோதல் குறித்து குறிப்பிட்ட அவர், இதற்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். நாள்தோறும் நடைபெறும் போர் மனித சமூகத்தை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார். அனைத்து விவகாரங்களுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண்பது என்பது மனித நேயத்துக்கு அழைப்பு விடுப்பது என்பதாகும் என்று அவர் தெரிவித்தார். போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதை நோக்கிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இதற்கு இந்தியா ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இந்தியாவில் இன்னும் சில நாட்களில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் திரு புட்டினையும் அவரது பிரதிநிதிகளையும் வரவேற்க இந்தியர்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ரஷ்ய அதிபரின் வருகை இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் என்று பிரதமர் கூறினார். இதனிடையே ரஷ்ய அதிபர் திரு புட்டினுடன் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டாண்மையின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் பிரதமர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி, புதுமை கண்டுபிடிப்பு, விண்வெளி, உரங்கள், மக்களுக்கிடையேயான தொடர்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கிய கவனம் செலுத்துவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயலிகள் முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றில் பிமோ, ரீவோ, நெக்ஸோ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. இந்த செயலிகளை அணுகியவுடன் அதில் நிதி மோசடி செயலி வலியுறுத்தும் என்று தெரிவித்துள்ளது. எனவே விளம்பரங்கள், இணையதளங்கள் அல்லது சந்தேகத்திற்கு உரிய இணைப்புகள் வாயிலாக ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் தெரியாத செயலிகளுக்கு அணுகல் அனுமதி அளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது இதர நம்பத்தகுந்த செயலி அமைப்புகளிலிருந்து மட்டுமே செயலிகளை பதிவிறக்கம் செய்யுமாறும் உள்துறை அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைக்கிறார். அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையில் உரிய நீர் இருப்பு இல்லாத நிலையில் நடப்பாண்டு வழக்கமான நடைமுறைப்படி ஜூன் 12 தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனிடையே காவிரி நீர்பிடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர்மட்டம் 91 அடியாக உள்ளது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 1934 ஆண்டு தொடங்கி உரிய தேதியான ஜூன் 12 தேதியன்று 19 முறை அணை திறக்கப்பட்டுள்ளது. உரிய தேதிக்கு முன்னதாக 11 முறை திறக்கப்பட்டுள்ளது. போதிய நீர் இருப்பு இல்லாததால் காலதாமதமாக 61 ஆண்டுகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 93 ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதால் டெல்டா விவசாயிகள் மட்டுமின்றி காவிரி கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8%

0: தை எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வதேச அளவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள், எண்ணெய் விலை உயர்வு ஆகிய சவால்களுக்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ராஜதந்திர நடவடிக்கைகளும் 140 கோடி மக்களின் கூட்டு முயற்சியும் இந்த சவால்களை முறியடித்து நாட்டை அசுர வேகத்தில் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்ளத்தக்கது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கொச்சியில் நடைபெற்ற பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பட்டதாரிகளை உருவாக்குவதை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் சந்தையின் தேவைகளை புரிந்து ஆராய்ச்சி புத்தாக்கம் ஆகியவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கற்பித்தலில் புதுமை, பல்துறை ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துதல், சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்தும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000-க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியுள்ளது. நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலில் இன்று முதல் கைபேசி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ் மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.

0: நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைக்கிறார். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவருடம் ஆவணி மாதம் 15 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:56.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸிலிருந்து 25 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸிலிருந்து 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸிலிருந்து 24 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால்நெல் கழை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்று அமைப்பு இருப்பதால் இது வால்நெல் என்று அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் கழை கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. கழை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால்நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சி அடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக்கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால்நெல் பரவல் அதிகரித்து வருகின்றது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாகவும் பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலைகளிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. வால் நெல்லினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால்தான் வால்நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வால்நெல் வளரச் செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசேட் களை கொல்லி 10 லிருந்து 15 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களை நெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவியை கொண்டு விதைக்கும் போது வால் நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களை நெல் விதைகள் சாதாரணமான நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களை நெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களை நெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வால் நெல் களைகளை முற்றிலும் ஒழித்து விடலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார்.

முக்கியமான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்பலை 101. நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோவிலிலும் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி திருக்கோவிலிலும் செல்போன் கொண்டு செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் நாளை மறுநாள் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சுங்கான்கடையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் காலநிலை ஆய்வாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு எல்நினோ நிகழ்வின் தன்மையினால் ஏற்படும் வானிலை மாற்றங்கள், மழைப்பொழிவு மாறுபாடுகள், விவசாயத்தில் ஏற்படும் மாற்றங்கள், பயிர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை மற்றும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளனர். கடல் சீற்றம், கடல் அரிப்பு, கடல் நிலை மாற்றங்கள், மோசமான வானிலையின் போது மீனவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியன குறித்தும் விளக்கப்பட உள்ளன. மேலும் காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்களின் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட உள்ளன. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், விவசாய மற்றும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் என அனைத்து தரப்பினரும் இவ்விழிப்புணர்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை, பட்டா பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளி நல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கைம்பெண் உதவித்தொகை, குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 380 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணுமாறு துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். 9 பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான ஆணையும், 1 பயனாளிக்கு கைம்பெண் உதவித்தொகைக்கான ஆணையும் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டமும் நேற்று நடைபெற்றது. பொதுமக்களுக்கு இணையவழி வருவாய்த்துறை சான்றிதழ் விரைந்து வழங்கியதற்காக தமிழ்நாடு அரசால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து திருக்கோவில்களுக்கும் இன்று முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலிலும் சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி திருக்கோவிலிலும் செல்போன் கொண்டு செல்ல தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை நாற்று ஒன்று. நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நாற்று ஒன்றில் இன்று காலை மணி 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் குறித்த தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:05.
1: ஒரு வாரமா மழை பொய்யாத மழைதான். நேத்துக்கு வேற காலை வெட்டி விட்டுட்டு போனேன். எவன் அடைச்சு விட்டான்னு தெரியல. இந்த காலத்துல நம்பகமான ஆட்களையே பாக்க முடியலையப்பா. பயிர் வேற ஃபுல்லா மூழ்கி கிடக்கு. இழப்பீடு இல்லாம பயிர் செய்யற மாதிரி ஆண்டவா ஒரு வழிய காட்ட மாட்டியா? கிழக்க சூரியனை பார்த்துதான் கும்பிட்டேன். அண்ணா ஒரு ஆள் வாராரு, நம்ம சிவசன்னன மாதிரியே இருக்க. ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்காரு போல இருக்கு. அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தா போதும், திட்டங்களா உதிர்த்துக்கிட்டே இருப்பாரு. எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியாது. ஏன் யோகம் மனுஷன் என்ன வந்துட்டு இருக்காரு? என் மனைவி வேற பாத்து பாத்து முளகட்டின சிறுபேர வேற காலையில சாப்பாட்டுக்கு ஆகாரமா தந்து விட்டுருக்கா.
2: ஏ தம்பி, ஆனா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அதிகாலை வேளையில நீ வயல்ல நிப்பேன்னு. ஆனா இவ்வளவு நேரத்தை நிப்பேன்னு நான் நினைக்கலப்பா.
1: நீங்க என்னன்னு இந்த பக்கம்?
2: தம்பி, நான் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நான் பாலம் வாங்கிக்கிட்டு பத்திரிகை வாங்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைதான். என்னானே தெரியல, அப்படியே என் கால் திரும்பி இந்த வயல் பக்கமா வந்தது.
1: எல்லாம் ஆண்டவன் செய்கை, எனக்காக வந்தது மாதிரி இருக்கு.
2: ஏதாவது பிரச்சனை என்னமா உண்டுமாப்பா?
1: ஏனே நீங்க வயறார சாப்பிடுங்கண்ணே, உட்காருங்கண்ணே.
2: வேண்டாப்பா வேண்டாப்பா, நீனே கடுத்த உழைப்ப குடுக்கறதுக்காக ஏதாவது ஆகாரம் கொண்டு வந்திருப்ப. நீ சாப்பிடுப்பா, நீ சாப்பிடுப்பா.
1: ஏனே ஏன் எப்படி சொல்றீங்க? உங்க பரப்புரைய கேட்டுட்டு என் மனைவி முளைக்கட்டின சிறுபேரை காலை உணவா தந்து விட்டு இருக்கா, சாப்பிடுங்கண்ணே.
2: சரிப்பா, தம்பியினுடைய அன்பு தொல்ல தாங்க முடியல, எடுப்பா எடுப்பா பாப்போம்.
1: ஏனே இன்ன பாருங்கண்ணே, 4 ஏக்கர் வயலு, இப்பதான் பூச்சி தாக்குதல் இருந்து விடுபட்டு வந்தேன். அதுக்கடையில மழை வெள்ளம் வந்து இங்க பாருங்கண்ணே, இழப்ப பாருங்கண்ணே. என்ன பண்றதுன்னு, பொதுவா சொல்லுவாங்க ஆண்டவனை வேண்டும் போது ஆண்டவன் நேரடியா வர்றதில்ல, நல்ல மனிதர்கள் அந்த வழியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவனை வேண்டுறேன், அண்ணன் வந்து நிக்கிறீங்க.
2: பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒண்ணு செயல்படுத்துறாங்க. தம்பி கேள்விப்பட்டிருக்கியா?
1: ஏனே எனக்கு அங்க எல்லாம் போறதுக்கு நேரமே இல்லன்னு, வழிய சொல்லுங்கண்ணே.
2: தம்பி, வழி அப்படிங்கறது ஒரு பயிர் ஏற்றல் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலையில வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க அந்தந்த பயிர் சார்புடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு வரும்போது உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கொஞ்சம் ரூபாதான் கட்ட வேண்டி இருக்கும். இழப்பீடுன்னு வரும்போது முழு தொகையும் பெரிய அளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிம்பாங்க.
1: ஏனே ராஜா கூட அன்னைக்கு சொன்னான்னு, அவங்க கூட இந்த மாதிரிதான் அனுபவிக்கிறான்னு எனக்கு இப்ப தானே யோசனை வருது.
2: தம்பி, பொதுவா நம்ம வந்து நெல் பயிரை பொறுத்த அளவுல 2 போகும் பயிரேத்துவோம். கன்னிப்பு பயிரேத்தி இருக்க, அதுல சில பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே வந்திருக்குது அப்படிங்கறத நான் கூட பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு பரிதவிப்பிலிருந்து உங்களை விடுபட வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மத்திய அரசு பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க.
1: ஏனே மத்திய அரசு திட்டமான?
2: மத்திய அரசு திட்டமே தான்ப்பா. உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கவலை தொத்திடக்கூடாது, அதனால நம்ம நாட்டுல உணவு உற்பத்தி பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம்.
1: இதுல காசு நிறைய கட்ட வேண்டிய இருக்குமாண்ணே.
2: இதே சிந்தனை தான்ப்பா ஒவ்வொரு விவசாயிட்டையும். காசை கட்டி ஒருவேளை இழப்பு வரல அப்படின்னா அந்த பணம் நமக்கு இல்லாம ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ரூபா கட்டி ஒருவேளை இழப்பு வரலன்னா சந்தோஷம் தானே?
1: ஆமாண்ணே ஆமாண்ணே, சந்தோஷம் தானே. அந்த சிறிய தொகையை கட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பரிதவிக்க கூடிய நிலை இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமாப்பா.
1: எங்கன்னே பதிவு பண்ணணும், யார போய் பாக்கணும் அத சொல்லுங்கண்ணே.
2: தம்பி, நம்ம களப்பணிக்கு வரக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்களை பார்க்கலாம், உதவி தோட்டக்கலை அலுவலரை பார்க்கலாம், கிராமங்கள்ல செயல்படக்கூடிய ஈசேவ மையத்துல போய் தகவலை சேகரிக்கலாம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்னு கிராம அளவுல இருக்கும்.
1: ஏனே இந்த விவசாயத்துக்கு கடன் வாங்குவோமே அந்த வங்கி என்ன சொல்றீங்க? அங்க கூட நம்ம பதிவு பண்ணலாமாண்ணே.
2: ஆமாப்பா, நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான காப்பீடு வசதியை அவங்களே உனக்கு ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க.
1: நீங்க சொல்ற பிரகாரம் நான் இந்த பயிர் காப்பீடு கட்டிருக்கணும் இல்லனே?
2: ஆமாப்பா ஆமாப்பா. தம்பி, இப்ப ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிடுச்சாப்பா? ஒரு வெள்ளம், ஒரு புயல், இயற்கை பேரிடர்னு ஏதாவது சேதங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில வழிகாட்டுறதுக்கு 1008 திட்டங்கள் இருக்குது. அதுல முதன்மையான நெல் பயிரை பொறுத்த அளவுல பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கறது கை கொடுக்குங்கிறது ஓரளவுக்கு உன்னால அனுமானத்துக்கு வர முடியுதா? எப்படி
1: என்ன எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க அண்ணே.

0: காலை பொழுதில் நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:10.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
3: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்கை சூப்பராக கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான ஏஞ்சல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: தியாஸ்ரீ.
3: தியாஸ்ரீ, எங்க இருந்து வரீங்கம்மா?
4: நாங்க ஆறாமல்ல இருந்து வரோம்.
3: அங்க இருந்து வரீங்களா? சரி, இந்த செல்ல குட்டி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கலாமா? சொல்லுங்க.
4: உங்க அம்மா, எங்க அப்பா எல்லாரும் இருக்காங்க.
3: அவங்க பேர் சொல்லுங்க.
4: உங்க அம்மா பேர் தேவி.
3: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சரி ஓகே, திருக்குறள் சொல்லுங்க.
4: தெரியுமா?
3: வேற தும்மு தெரியாதா? தியாஸ்ரீ வந்து ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸ் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த
4: ஆசை?
3: திருடனெல்லாம் பிடிக்கிறதுக்காக வேண்டியா? சரி ஓகே, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
4: Thank you.
0: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானை படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரை படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தி.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்
2: அதுதானே பார்த்தேன். இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை 101 என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு காலையில மணி 9:02 உங்கள் விருப்ப பாடலை விரும்பி கேட்கும் நேர்லை நிகழ்ச்சி வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. அதுக்கப்புறமா காலையில மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்று பகல் மணி 1:10 பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேர்லை நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, இதுல இன்னைக்கான தலைப்பு குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள்? இந்த தலைப்புல தோழியர் பங்கேற்று பேசலாம். அதுக்கப்புறமா பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரத்தில் பொது அறிவு பாசறை நேர்லை நிகழ்ச்சியும் வலவர இருக்கு. இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களே, இது உங்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. 10:05 நிலாமுற்றம் நேரலை. இந்த நிகழ்ச்சியில நேர்கள் பங்கேற்று விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். நம்ம குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இதற்கான இணைப்பு எண் 0465.

0: மேலும் 890-325-70-39 இந்த எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இதில் பாதுகாப்பு, போக்குவரத்து மற்றும் இந்தியாவில் உள்ள வாய்ப்புகள் குறித்து அவர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இதில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின், ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய குழுவினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். வரும் 6 தேதி முதல் நடைபெறும் இப்போட்டியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உலக அளவில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்துவதில் ஆடை வடிவமைப்பு தொழில்துறைக்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். பாரம்பரிய கைவினைஞர்களுக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் அளிக்கப்படும்போது அவர்களது அடுத்த தலைமுறையினரை இத்தொழில்களில் நம்பிக்கையுடன் ஊக்குவிக்கும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். வேளாண் நிலத்தில் இந்த பட்டாசு ஆலை இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து காரணமாக அருகே உள்ள 5 வீடுகள் சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் காவல்துறையினர், தீயணைப்பு படை வீரர்கள், விமானப்படை வீரர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் திருப்பூரில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு நிறுவன கல்லூரியில் செயல்பட்டு வரும் அடல் தொழில் காப்பக மையம் ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கி வருகிறது. இந்நிறுவனம் ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பின்போது உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் முயற்சிக்கு ஆதரவளித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் நிப்டி கல்லூரியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் AIC ஜவுளித்துறையில் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்கி வருகிறது. தொழில்நுட்ப ஆலோசனை, நிதி திரட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் AIC தற்போது ஜவுளி தொழிற்சாலைகளின் கழிவுநீர் சுத்திகரிப்பில் உருவாகும் உப்பு கழிவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக்க மாற்றும் முயற்சிக்கு 5,000 லிட்டர் திறன் கொண்ட மாதிரி ஆலை உருவாக்கப்பட்டு சென்னை IIT ஒப்புதலுடன் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு NTA மூலம் ரூபாய் 38 லட்சம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திட்டப்பணிகள் தற்போது 70% நிறைவடைந்துள்ளன. திட்டம் முழுமையடைந்தால் ஜவுளித்துறை மட்டுமின்றி பல்வேறு தொழிற்சாலைகளில் உருவாகும் உப்பு கழிவையும் மீண்டும் பயன்படுத்த முடியும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள்

வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி

127,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தார் உடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே திரவ எரிவாயுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 500,000 மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உட்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,247 பேரை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேபாள ராணுவத்தினர், காவல்துறையினர், ஆயுதப்படையினர் ஆகியோர் இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நவீன மீட்பு உபகரண பற்றாக்குறையால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீட்பு பணியில் 21,000 பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளதாக நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷா தெரிவித்துள்ளார். இந்த பெருவெள்ளத்தால் 90,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் கணித்துள்ளது. மீட்பு பணிகளில் உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் சிறப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. டிஎன்ஏ பரிசோதனையில் உதவுவதற்காக 19 பேர் கொண்ட இந்திய தடய அறிவியல் குழுவினர் காட்மாண்டுவில் உள்ளனர். சத்தீஸ்கரில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல் பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 39 வயதான அவர் 20 ஆண்டுகளாக அர்ஜென்டினா அணியில் இடம்பெற்றிருந்த அவர் தமது நாட்டிற்காக 207 போட்டிகளில் பங்கேற்றுள்ளார். ஒரு உலகக்கோப்பை வெற்றியும் 2 கோப்பா அமெரிக்க வெற்றியும் இதில் அடங்கும். செக் குடியரசில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 11-4, 11-5, 11-6 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் டெனி கொசூலை வென்றார். யுனிவர்சல் ஜம்ப் ரோப் சாம்பியன் போட்டியின் கலப்பு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஜொராவர் சிங், பூஜா ஆர்யா, யாஷ், மோஹித் ஆகியோரை கொண்ட குழு இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இப்போட்டியில் 25 தங்கம், 12 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மனேபள்ளி, மிதுன் மஞ்சுநாத், அஸ்வினி பொன்னப்பா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

கிருஷ்ணன்புதூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வருஷாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மணிக்கு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், பகல் 12 மணிக்கு அலங்கார தீபாராதனை, மாலை 6 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவசேனாவுடன் திருத்தேரில் எழுந்தருளி ஊர் சுற்றி வருதல். கருங்கல் திப்பிரமலை அருள்மிகு கருமாணிக்க தாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிலில் இன்று பகல் 12 மணிக்கு உச்ச பூஜையும் முழுக்காப்பு தீபாராதனையும், இரவு 8 மணிக்கு அத்தாழ பூஜை, நாளை காலை 5 மணிக்கு கணபதி ஹோமம். மேலசூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்றிரவு 7 மணிக்கு தீபாராதனை. மேலப்பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலை மாட சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழாவில் இன்று மாலை 6 மணிக்கும் நாளை காலை 6 மணிக்கும் தீபாராதனை, இன்றிரவு 8 மணிக்கு சிறப்பு வழிபாடு. அரசு போட்டித் தேர்வுகளுக்கான தேர்வு தயாரிப்பு மற்றும் வழிகாட்டுதல் பயிற்சி. கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஆகியவற்றுடன் இணைந்து கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கரியர் கைடன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ப்ரோக்ராம் என்ற தலைப்பில் அரசு போட்டித் தேர்வுகளுக்கான தேர்வு தயாரிப்பு குறித்த சிறப்பு பயிற்சி நடைபெறவுள்ளது. இப்பயிற்சி நாளை புதன்கிழமை காலை 10 மணிக்கு நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியின் மூலம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC உள்ளிட்ட மாநில மற்றும் மத்திய அரசின் பல்வேறு போட்டித் தேர்வுகள் குறித்து மாணவர்கள் மற்றும் தேர்வர்களுக்கு விரிவான வழிகாட்டுதல் வழங்கப்பட உள்ளது. மேலும் போட்டித் தேர்வுகளின் தேர்வு முறை, தகுதிகள், பாடத்திட்டம், தேர்வு தயாரிப்பு உத்திகள், முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் மற்றும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான பயனுள்ள அணுகுமுறைகள் குறித்து நிபுணர்கள் விரிவாக எடுத்துரைக்க உள்ளனர். அத்துடன் மாநில மற்றும் மத்திய அரசு பணிகளில் உள்ள பல்வேறு வேலைவாய்ப்புகள் மற்றும் அவற்றிற்கான போட்டித் தேர்வுகள் குறித்தும் இப்பயிற்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்படும். அரசு பணியில் சேர விரும்பும் மாணவர்கள், பட்டதாரிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் இளைஞர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் https://tanyurl.com என்ற இணைப்பின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 6383 4589 54 அல்லது 8072007360 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் 2017 பொது விநியோக திட்டம் சீரான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்திடவும், பொது விநியோக திட்டத்தின் பயன்கள் உரியவர்களை சென்றடைவதை உறுதி செய்திடவும் மாவட்ட அளவினை கண்காணிப்பு குழு அமைத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட அளவில் செயல்பட்டு வந்த கண்காணிப்பு குழுவின் பதவிக்காலம் கடந்த 2025 அக்டோபர் 30 முடிவடைந்துவிட்டதால் புதிய குழுவினை தேர்ந்தெடுக்கும் பொருட்டு தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இக்குழுவில் அலுவல் சார்ந்த உறுப்பினர்கள் தவிர 5 உறுப்பினர்கள் இடம்பெறுவர். இதில் பெண்கள், நுகர்வோர் அமைப்புகள், பட்டியல் வகுப்பினர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கூட்டுறவு இயக்கங்களில் ஈடுபாடு கொண்ட நபர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் வகையில் தலா 1 நபர் வீதம் 5 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் நியமனம் செய்யப்படும் நாளிலிருந்து 2 ஆண்டுகள் ஆகும். கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக விருப்பமுள்ளவர்கள் தங்களின் சுய விவரங்களுடன் வரும் 5ஆம் தேதிக்குள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலரிடம் நேரிடையாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்லி நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: கேட்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. மந்திரியாரே, இந்த அகண்டாகத்தை பார்த்தீரா? ஆமாம், நமது அண்டை நாடான சோழ தேசம் பல்லவ தேசத்தை விட பெரிய தேசம் ஒன்று மேலே இருப்பதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறினார்களே, அது என்ன
1: மன்னா? அதுதான் பால்வெளி அண்டம், மில்கி வே கேலக்சி என்று கூறுகிறார்கள். நமது சூரியன், பூமி எல்லாமே அதில் ஒரு சிறு தூசிதான் மன்னா.
2: ஓஹோ, அப்படியா? ஆமாம், நமது எல்லையை விட பெரிய இடமாது. அப்படி அங்கே என்ன இருக்கும்? அங்கே ஏதோ பலத்த விண்மீன் காற்று வீசுகிறதாமே. நமது அரண்மனை ஜன்னல் கதவுகளை எல்லாம் பூட்டிவிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமோ? குளிர்காற்று உடம்புக்கு ஆகாது.
1: ஆஹா மன்னா, அது நம் ஊர் மார்கழி மாத குளிர்காற்று இல்லை மன்னா, விண்மீன் காற்று. அதாவது விண்மீன் காற்று என்பது விண்மீன்களில் இருந்து, குறிப்பாக நம் சூரியன் போன நட்சத்திரங்களில் இருந்து விண்வெளிக்கு அதிவேகமாக வெளியாகும் வாயுக்களின் ஓட்டம்.
2: என்ன, நட்சத்திரங்கள் காற்றை வெளியிடுகிறதா? அப்படி என்றால் விண்வெளியில் பெரிய மின்விசிறி ஏதேனும் மாட்டி வைத்திருக்கிறார்களோ?
1: ஐயோ ஐயோ, இல்லை மன்னா இல்லை. நட்சத்திரங்களின் மேல் அடுக்கு வெப்பமடையும் போது அங்கிருந்து புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் நொடிக்கு 100,000,000 கிலோமீட்டர் வேகத்தில் விண்வெளியில் பாய்ந்து ஓடும். அதைத்தான் ஸ்டெலார் விண்ட்ஸ் என்று கூறுகிறார்கள்.
2: நொடிக்கு 100,000,000 கிலோமீட்டரா? அப்படியானால் அந்த காற்றில் நமது பாய்மர கப்பலை விட்டால் ஒரே நாளில் அமெரிக்காவுக்கு சென்று விடுமே மந்திரியாரே.
1: மன்னா, அங்கே போன கப்பல் கருகி சாம்பலாகிவிடும். அந்த காற்றில் விண்வெளி கதிர்வீச்சு என்பது மிக அதிகம். நல்ல வேளையாக நமது பூமியை சுற்றி காந்த புலன் என்ற ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கிறது. அதுதான் இந்த விண்மீன் காற்றை உள்ளே விடாமல் தடுத்து நம்மை காப்பாற்றுகிறது.
2: நல்ல வேளை, விண்மீன் காற்றிலிருந்து தப்பித்தோம். ஒருவேளை அந்த காற்று நமது பூமிக்கு வந்திருந்தால் என்னவாயிருக்கும்?
1: என்னவாக இருக்குமா? நமது பூமியின் வளிமண்டலமே மொத்தமாக அடித்து செல்லப்பட்டிருக்கும் மன்னா. அப்புறம் நீங்கள் மூச்சு விட காற்று இல்லாமல் அகில உலக 73 எலிகேசி மன்னர் என்று உங்களை புகழ கூட ஆள் இருக்காது.
2: அடப்பாவுமே, அப்படியானால் அந்த விண்மீன் காற்றை திசை திருப்ப நமது படை வீரர்களை அனுப்பி அங்கே ஒரு பெரிய சுவரை எழுப்ப உத்தரவிடுகிறேன்.
1: மன்னா, தங்களது கற்பனைக்கு ஒரு எல்லையே கிடையாது. நட்சத்திர காற்றை நிறுத்த யாராலும் முடியாது. ஆனால் இந்த காற்றினால் விண்வெளியில் ஒரு அழகான விஷயம் நடக்கிறது.
2: அது என்ன அழகான விஷயம்?
1: இந்த விண்மீன் காற்று விண்வெளியில் இருக்கும் மற்ற வாயுக்களையும் தூசிகளையும் மோதி தள்ளும் போது புதிய நட்சத்திரங்கள் பிறப்பதற்கு காரணமான நெபலா போன்ற அழகான விண்வெளி மேகங்கள் உருவாகின்றன.
2: அப்படியானால் மந்திரியாரே, என்ன செய்கிறீர்? நீர் உடனடியாக 2 ராக்கெட்டுகளுக்கு ஆர்டர் செய்துவிடும். நாம் அடுத்த மாதமே விண்வெளிக்கு செல்கிறோம். இந்த நிகழ்வை நேரில் பார்க்கிறோம்.
1: மன்னா, ராக்கெட் வாங்குவதும் விண்வெளிக்கு செல்வதும் எல்லாம் இருக்கட்டும். முதலில் அங்கு சென்றால் தாங்கள் திரும்பி வருவீர்களா என்பதுதான் நிச்சயம் இல்லை.
2: என்ன,
1: இன்றைய குறுஞ்செய்தி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:35. குழந்தைகள் பிறக்கும் போதே நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்றது உண்டு இல்லையா? அப்படிதாங்க ஒரு நாள் உதயமாகும் போதும். அது நல்ல நாளாகவோ கெட்ட நாளாகவோ தொடங்குறது இல்ல. அதனால இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காம அன்றைய தினத்தின் ஆரம்பத்தை அழகா ஆரம்பிங்க. அப்போ நமக்கே புரியும், எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஒரு நாளை குட் மார்னிங் என்ற வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு காரணமே அந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் கண் விழிக்கும் அந்த நொடியை அழகாய் ஆரோக்கியமாய் மாற்றிக்கொள்வது நம் கைகளில் தான் உள்ளது. தூக்கத்தை

முறைப்படுத்துங்க. உடற்பயிற்சி ரொம்பவே அவசியம். குடும்பத்தினருடன் சிறு சிறு கொஞ்சல்கள், இனிமையான பாடல்கள், முக்கியமா வேலைகளை பட்டியலிடுங்க. அதோட முக்கியமா பட்டியலிட்ட வேலைகளை அன்றே அப்படியே செய்து முடிக்க பழகுங்க. முக்கியமான ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? சீக்ரெட்னு சொல்றீங்க, ஆனா மைக்ல சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சீக்ரெட்னாலும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சீக்ரெட். நல்லதையே பாருங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே கேளுங்க, அவ்வளவுதாங்க. சிரிச்சுட்டே சந்தோஷமா நாளை தொடங்குங்க. வாழ்த்துக்களோடு ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனிலை. தென்குமரி தினலை ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில நேர்களே உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி, கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கிராண்ட் செஸ் டூர், கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? இந்த கேள்விக்கான பதில யோசிச்சுட்டே இருங்க. அரண்மனை 2 திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையில் விவேக் வரிகளில் ஒரு சூப்பரான திரைப்பட பாடல். அந்த பாடலுக்கு அப்புறமா பதில தெரிஞ்சுக்கலாம்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.

0: சரியாக 7:42 குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. இன்றைய பதறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை கூட நினைவுபடுத்திடலாம். கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? நிச்சயமா கெஸ்ட் பண்ணிருப்பீங்க, நிச்சயமா பிரக்ஞானந்தா தான். கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா. இப்போ இந்த ஆண்டு 2026 கிராண்ட் செஸ் டூர் போட்டி வந்து அதோட இறுதி போட்டி வந்து அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ்ல நடைபெற்றுச்சு. இதுல நமது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. உலகின் முன்னணி செஸ் வீரர்கள் பங்கேற்ற இந்த தொடர்ல பல சவால்களை கடந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க பிரக்ஞானந்தா. இது நிச்சயமா பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். உலகளாவிய சதுரங்க விளையாட்டின் மிக உயரிய மற்றும் மதிப்பு மிக்க தொடர்களில் ஒன்றுதான் இந்த கிராண்ட் செஸ் டூர். சர்வதேச அளவில் மிக சிறந்த ரேட்டிங் புள்ளிகளை கொண்ட டாப் 10 கிராண்ட் மாஸ்டர் மட்டுமே பங்கேற்கும் தனித்துவமான ஒரு தொடர் இது. இதில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க பிரக்ஞானந்தா. நேர்களுக்காக இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. கிராண்ட் செஸ் டூர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீரர் யார்? இதற்கான சரியான பதில் பிரக்ஞானந்தா.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வெர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:45.
7: தேதியும் செய்தியும்.
8: இன்று செப்டம்பர் 1
9: தேசிய ஊட்டச்சத்து வாரம் இன்று.
10: இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது.
8: தேசிய ஊட்டச்சத்து வாரம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் 7 தேதி வரை.

0: கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: இந்த வாரத்தில் சரியான ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பதில் அதன் பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
0: தேசிய ஊட்டச்சத்து வாரம் என்பது நமது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பராமரிப்பதில் சமச்சீர் உணவின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது.
1: தாஜ்மஹாலை உருவாக்கிய முகலாய சாம்ராஜ்யத்தின் முக்கிய பேரரசனான ஷாஜஹான் அவர்களின் மனைவியான மும்தாஜ் மஹல் அவர்கள் 1593 இதே நாளில் ஆக்ராவில் பிறந்தார்.
0: தமிழரசி குறவஞ்சி, கருணீக புராணம் போன்ற நூல்களை இயற்றியவரும் கற்றோரால் புலவரேறு என்று சிறப்பிக்கப்பட்டவருமான தமிழறிஞர் ஆ வரதநஞ்சய பிள்ளை அவர்கள் 1877 இதே நாளில் பிறந்தார்.
1: இந்திய கட்டிடக் கலைஞர் சார்லஸ் கொரியா அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: கட்டிடக் கலைஞரும் ஊரக திட்டமிடுபவரும் செயற்பாட்டாளருமான சார்லஸ் கொரியா அவர்கள் 1930 இதே நாளில் பிறந்தார்.
1: விடுதலைக்கு பிறகான இந்தியாவின் கட்டிடக்கலையில் தற்கால கட்டிடக்கலை நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதில் இவரது தாக்கம் குறிப்பிடத்தக்கதாகும்.
0: சபர்மதி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தி நினைவகம், புதுடில்லியில் உள்ள தேசிய கைவினை அருங்காட்சியகம், ஜெய்ப்பூரில் உள்ள ஜவஹர் கலா கேந்திரா போன்றவை இவர் வடிவமைத்த கட்டிடங்கள் ஆகும்.
1: இவர் பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருதுகளை பெற்றுள்ளார்.
0: தமிழக எழுத்தாளர் பேராசிரியர் மு ஐயா கண்ணு அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: இன்னொருக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் நாவல்களையும் எழுதியுள்ள ஐயா கண்ணு அவர்கள் 1935 இதே நாளில் பிறந்தார்.
0: அகில இந்திய வானொலி நிலையம் நடத்திய நாடகப் போட்டியில் இவர் எழுதிய நாடகம் முதல் பரிசு பெற்று 19 தேசிய மொழிகளில் அந்நாடகம் மொழிபெயர்க்கப்பட்டு வானொலியில் ஒலிபரப்பப்பட்டது.
1: இவர் எழுதிய மண் என்னும் சிறுகதை தற்போது 12 பாடமாகவும் வைக்கப்பட்டுள்ளது.
0: வெள்ளை தாமரை, தவம், விடிவெள்ளி போன்ற பல சிறுகதைகளை எழுதியுள்ள இவர் தமிழக அரசின் அண்ணா விருதினையும் பெற்றுள்ளார்.
1: தூரல் நின்று போச்சு, சிந்து பைரவி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ள பிரபல நடிகை சுலக்ஷணா அவர்கள் 1965 இதே நாளில் பிறந்தவராவார்.
0: சீக்கியர்களின் புனித நூல் ஆதிக்ரந்த் பஞ்சாப் அமிர்தசரஸ் பொற்கோவிலில் முதல் தடவையாக 1604 இதே நாளில் வைக்கப்பட்டது.
1: ஆயிரத்தி இதே நாளில் சூரிய புயல் நிகழ்வு ஏற்பட்டது. இந்த புயலே பூமியினை தாக்கிய மிகப்பெரிய புவி காந்த புயல் ஆகும்.
0: பூமியின் காந்த சக்தியினை பாதித்த இப்புயலை கேரிங்டன் இவன்ட் என்று கூறுகிறார்கள்.
1: வட அமெரிக்காவின் முதலாவது சுரங்க விரைவு போக்குவரத்து தொடருந்து சேவை 1897 இதே நாளில் பாஸ்டனில் துவங்கப்பட்டது.
0: நாசாவின் பயோனியர் 11 ஆளில்லா விண்கலம் சனிக்கோளை 21,000 கிலோமீட்டர் தூரத்தில் 1979 இதே நாளில் அடைந்தது. இதுவே முதன்முதலில் சனி அடைந்த விண்கலம் ஆகும்.
1: அமிர்தசரஸ் பொற்கோவிலை தோற்றுவித்தவரும் சீக்கியர்களின் 4 சீக்கிய மதகுருவுமான குரு ராம்தாஸ் அவர்கள் 1581 இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
0: தமிழ் அறிஞரும் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளருமான மறை திருநாவுக்கரசு அவர்கள் 1983 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகள் வரலாறு என்ற நூலை எழுதியவர் இவரேயாவார்.
2: தேதியும் செய்தியும்
3: நேரம் 7:50. குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தினலை கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இனி ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், தனுஷ் வரிகளில், ஸ்வேதா மோகன் பாடிய வாத்தி திரைப்பட பாடல்.

ஏற்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று மாலை மணி 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்று நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்களும் தகவல்கள் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள்.

சரியாக 7:55 வலம் வந்து கொண்டிருப்பது தென்கமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் மணி சர்மா இசையில் வைரமுத்து, வரிகளில் ஷாஜகான் திரைப்பட பாடல்.

0: நேயர்கள் வரவிருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்து

0: விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டவர்களை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:03. நிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 20 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய். உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 65 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சௌச்சௌ 48 ரூபாய், தட்டை பயிறு 50 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 180 ரூபாய், நார்த்தங்காய் 150 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 48 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கூல் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 35 ரூபாய். இனி பழங்களின் விலை விபரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விபரம் அறிந்தோம். இனி நெல் விலை விபரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் அம்பை 16 நெல் ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,900 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விபரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 27.45 அடி, பெருஞ்சாணி அணை 56.35 அடி, சிற்றாறு 1 9.51 அடி, சிற்றாறு 2 9.61 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாமல்லதுறையாறு அணை 38.39 அடி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 8:12 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும் திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில்
1: கலியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி கலியக்காவிளை.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
3: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to address SCO summit in Kyrgyzstan's capital, Bishkek today. Country's GDP grows 7.8% in first quarter of current financial year, beating RBI's projection of 7%. US describes India as dynamic, strong and resilient economy. New Delhi rejects Court of Arbitration award on Indus Water Treaty. Nepal rescuers blast hillside.

0: experiencing repeated flood situations. We have more from a correspondent.
1: Odisha is witnessing another spell of heavy to very heavy rain, with the India Meteorological Department IMD issuing a red warning for Sundargarh and Keonsar today. Orange warning is in force for Jharsuguda, Bargarh, Sambalpur, Deogarh, Angul and Mayurbhanj, while 12 districts are under yellow warning. The rain is associated with a well-marked low pressure area over Gangetic West Bengal and adjoining north coastal Odisha. Odisha recorded 91% excess rainfall last July. Between the last 1st of June and 26th of August, the state received 1,104 millimeters of rain, about 31% above normal. IMD expects rainfall activity to decrease after tomorrow, though isolated rain may continue in this month. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
0: Lionel Messi has announced his retirement from international football, bringing an end to a 21-year Argentina career that included a World Cup triumph, two Copa America titles, and a record 207 appearances for his country. Messi said the decision has been on his mind since the World Cup final defeat to Spain before the death of his father further convinced him it was time to step away. The 39-year-old revealed the decision in a statement posted on his official Instagram account, confirming that he would no longer wear the Argentina jersey after one of the most celebrated international careers in football history. Messi said the decision has been painful, particularly because of the emotional bond he has shared with the national team and Argentina's supporters throughout his career. And now for a look at today's newspapers, it's over to Shagun Chopra.
2: Thank you, Abhishek. Prime Minister Modi at the Shanghai Cooperation Organization Summit in Bishkek is noticed prominently by the dailies. The statesman quotes Prime Minister Modi telling Putin, "End hostilities and pursue peace. Ensure peace, freedom of navigation, Prime Minister urges Iran," says the Hindu. SIR draft leaves out 47.7 lakh Delhi voters, informs the Asian Age. One nation, one time, India moves towards self-reliance in timekeeping, reports the Tribune, adding IST to be mandatory time reference from March. Singapore diplomat, Myanmar activist and Bangladeshi aid giver win Magsaysay Awards, reports the Indian Express. Messi closes the Argentina chapter, reports Hindustan Times. Football loses part of its soul as legend calls time on Argentine career after failure to defend World Cup crown and death of his father George, writes the Indian Express. And with that, it's back to you, Abhishek.
0: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to address SCO summit in Kyrgyzstan's capital Bishkek today. Country's GDP grows 7.8% in the first quarter of the current financial year, beating RBI's projection of 7%. US describes India as dynamic, strong and resilient economy. New Delhi rejects Court of Arbitration award on Indus Water Treaty. Nepal rescuers blast hillside in search of hydropower workers as families wait anxiously. And Lionel Messi announces retirement from international football, ending legendary 21-year career with Argentina national team. And with that, we end the morning news. Have a nice day.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. இப்போது கேட்கலாம்.
5: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: முகத்தில்
6: சைபால்.
9: ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்கே 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கே இங்கே வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுதுங்க? இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை, கொள்ளை, தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கு எங்க

0: ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம், ஐயா என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும், அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன், உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டுருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார், யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இதை பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரித்தாராம். அப்போ அவர் இவரே, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கே இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றி அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துகிறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால் உங்கள் மனசுக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டுருக்கிறான், அங்கே பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். பயந்துக்கிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது, உள்ளே யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக ஊட்டுது. என்ன நடு ராத்திரி, இந்த நேரம் பார்த்து அந்த பஸ்ஸு தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக ஊட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்து தான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்ருக்குறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: வழிகாட்டி போல நம்முடன் பயணிக்கும் இனிய பண்பலை இதனம் குமரி பண்பலை 101. நேரம் 8:36.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற

0: அம்பணம். அம்பணம் அப்படின்னா தானியம் மாதிரியான பொருட்களை எல்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அளவு கலம் அல்லது அளவு கருவி அப்படிங்கறத சொல்லலாம்.
1: இதற்கான ஒரு உதாரண வாக்கியம் என்ன அப்படின்னா, அம்பணத்தால் நெல்லை அளந்து கொடுத்தனர். அதாவது முற்காலத்துல நெல்லை அளந்து கொடுக்கறதுக்காக பயன்படுத்திய அளவீடுதான் இந்த அம்பணம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
2: This is the first time that we're getting together.
1: சுவாரஸ்யமற்ற ஒரு விஷயம், அதாவது நாம டெய்லி டெய்லி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுல சுவாரஸ்யமே இருக்காது இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து மண்டேன் அப்படின்னு சொல்றோம்.
0: இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பி வில்லிங் டு டூ ஈவன் மண்டேன் டாஸ்க் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, சாதாரணமா சுவாரஸ்யமே இல்லாத பணிகளை செய்ய கூட நீங்க தயாரா இருங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இனிக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். என்ன அப்படின்னா, நாம வீட்டுல வெங்காயம் கட் பண்றோம், அப்ப நமக்கு கண்ணீர் வருது. அதே மாதிரி நம்ம கண்ணுல ஒரு சின்ன தூசி விழுந்துட்டா கூட கண்ணீர் வருது. இல்ல நம்ம ரொம்ப இமோஷனலா நமக்கு பிடிச்ச யாரையோ ஒருத்தரை நினைச்சு பார்க்கும் போது நமக்கு கண்ணீர் வருது. இல்ல நமக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போதும் நமக்கு கண்ணீர் வருது. இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், இது எப்படி உருவாகுது, இது எல்லாம் ஒன்றா இல்ல வேற வேறையா, இதை பத்தி தான் இந்த சயின்ஸ் செக்மெண்ட்ல டீடைலா தெரிஞ்சுக்க போறோம்.
1: பொதுவா கண்ணீரை மூன்று வகையா பிரிக்கலாமா. முதலாவது பாசல் டியர்ஸ், அதாவது இது நம்மளுடைய கண்கள் உலர்ந்து போகாமல் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கண்ணினுடைய மேற்பரப்பை மென்மையாக வச்சிருக்கணும் அப்படிங்கறதுக்காகவும், தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பதற்காகவும் கண்கள் சுரக்கக்கூடிய நீர் தான் இந்த பாசல் டியர்ஸ். ரெண்டாவது ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ், நாம வெங்காயம் நறுக்கிறப்பவோ இல்ல புகை தூசி அல்லது காரமான பொருட்கள் நம்மளுடைய கண்களை தாக்குறப்ப கண்கள் தன்னை பாதுகாப்பதற்காக அதிகமா சுரக்கக்கூடிய கண்ணீர் தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ்.
0: அடுத்ததா பாத்தீங்க இமோஷனல் டியர்ஸ், இதுதான் நாம எல்லாருமே அடிக்கடி அனுபவிக்கக்கூடிய ஒரு டியர்ஸ். என்னன்னா, ரொம்ப சங்கடத்துல இருக்கும் போதும் சரி, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போதும் சரி, ரொம்ப மனசு நெகிழ்ந்து இருக்கும் போதும் சரி, நமக்கு இந்த இமோஷனல் டியர்ஸ் வரும். இது ACTH-னு சொல்லக்கூடிய அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஒரு அழுத்தத்தை நமக்கு கொடுக்குதான். இந்த ஹார்மோன்களும் இயற்கை வலி நிவாரணியும் கலந்து வரக்கூடியதுதான் அந்த இமோஷனல் டியர். அதனாலதான் மனசு தாங்காம கதறி அழுததுக்கு அப்புறம் நமக்கு ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி மனசு லேசா ஃபீல் பண்றோம் இல்லையா, இது இந்த ஹார்மோன் அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுனால தான் வருது.
1: சோ கண்ணீர் அப்படிங்கறது நம்ம உடம்பும் மனசும் தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான வழி. அதனால எப்பவாச்சும் மனசு ரொம்ப கனமா இருந்தா கண்ணீர் அடக்காதீங்க, மனசு விட்டு அழுதுருங்க, அப்புறம் லேசான மனசோட புது தம்போட லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: உற்சாகமோடு வலம் வந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 8:40. ஆரம்பமாகின்றது கே கே எக்ஸ்பிரஸ்.
1: மாமா மாமா.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: கலியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகூலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, கலியக்காவிளை.
4: நேரம் 8:45. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது கே எக்ஸ்பிரஸ்.
5: ஆஹ் ஹே ஏ குடிசி குடி ஆஹ் ஏ குடிசி குடி

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

கே எக்ஸ்பிரஸில் நேயர்கள் இதுவரை கேட்டவை ஜில்லா குட்டி, மாசிலாமணி மற்றும் அலெக்ஸ் பாண்டியன் திரைப்பட பாடல்கள்.

0: சில நொடிகள் வரவிருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோயில் உள்ளிட்ட 52 கோயில்களின் உள்ளே இன்று முதல் கைபேசியை எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவு

0: வரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். போன்டினியாக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை.
2: கடிகாரத்தின் உள் நகர்ந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு புதிய நிமிடமும் பிறக்குது. சோ இந்த ஒரு நிமிஷம் திரும்பி வரவே வராதுங்க. அதனால இந்த நிமிஷத்தை சந்தோஷமாக வாழ்வோம், இந்நாளை நம்பிக்கையோடு நகர்த்துவோம். உங்கள் மனதிற்கும் உங்கள் நாளிற்கும் இனிய பயணமாய் இது குமரி பண்பலை 101. பண்பலையில் உங்களோடு இணைவது ஆர்ஜே எஸ் முத்து ஆனந்தி. சந்தோஷம் அப்படிங்கிறது தேடி கிடைக்கிறது கிடையாதுங்க, நம்மை சுற்றி இருப்பவர்களோடு பகிரும்போது பெருகுவது. அந்த சந்தோஷத்தை இன்னும் அதிகமாக்க உங்களுக்கு பிடிச்ச உற்சாகமான சந்தோஷமான பாடல்களோடு உங்கள் அன்பான குரல்களையும் இணைத்துக் கொண்டு வருவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த சந்தோஷமான உற்சாகமான பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. இன்று நமது நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க, என்ன பாடல விரும்பி கேட்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். நேரம் காலை 9:04 ஆகியாச்சு. நாம இப்ப சூப்பரா ஒரு பாடல் ஒன்று கேட்கலாமா, புதுநல்ல புதுநாத்து திரைப்படத்திலிருந்து.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் காலை 9:10 நேயர்களே, இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
3: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
4: ராஜலட்சுமி தம்பதியரா வருவாங்க, அவங்களோட தம்பதியரின் புண்ணிய புத்திரியாக பேபி சாலினி வருவாங்க, இப்போது உள்ள திருமதி அஜித்குமார் அவங்க வருவாங்க.
3: சரி சார்.
4: இப்படல் காட்சியும் வந்து பாடல் வந்து சின்ன சின்ன பூவேன்னு தொடங்கும், ஜெயசாஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. இப்பாடலை உங்கள் கைங்கிறது நீங்களும் நானும் நிலைசாரும் நேயர்களும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசினேன்.
3: நன்றி, நன்றி.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம், சீக்கூலியில் 50% தள்ளுபடி, மேலும் ஒரு கிராமுக்கு ரூபாய் 500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி

0: ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் காலை 9:17. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சந்திரம்மா, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாமா, எல்லாருமே நல்லா இருக்கும். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு விரும்பி கேட்க போறீங்க?
1: ஃபுல்லா
0: பாடி இருக்கலாமே. சூப்பர் சூப்பர், அழகா பாட்டீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
4: கண்டிப்பா.
3: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
4: அதுவும் பண்ணலாம்.
3: செல்ஃப் டிரான்ஸ்பர்
4: அதுவும் தான் பிரதர்.
3: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
4: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
5: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
6: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
7: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
8: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
7: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
7: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
8: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
6: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
9: நேரம் காலை 9:24. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
10: நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு
9: வணக்கம் ஐயா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
10: எனக்கு கர்நாடக ஆரம்பத்துல இருந்து
9: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: என்ன பாஸ், ரீட்டப் போ.
5: ரீட்டா? எதுக்கு?
4: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்கு தான்.
5: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
4: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
5: ஆமா பாஸ்,
4: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
5: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
4: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
5: காற்று மாசை குறைப்போம்,
4: பசுமையை காப்போம்,
5: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
4: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரம் காலை 9:30. காலை நேரத்தை இசையால் இனிமையாக்க, மனதை மகிழ்ச்சியால் நிறைக்க நேர்கள் இணைந்திருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
7: எறும்புக்காட்டிலிருந்து கௌரி பேசுறேன்.
6: எறும்புக்காட்டிலிருந்து கௌரிமா, என்ன பாட்டு கேட்க போறீங்க? உங்களுக்காகவும் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. நன்றி.
7: நன்றி மேடம்.
8: ஓட தண்ணி

0: கலியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி கலியக்காவிளை.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-70

0: 20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தமிழை சுவைத்து தமிழோடு விளையாட நேர்களை இன்று காலை 10:02 உங்களுக்காக சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. மறக்காம கலந்துக்கோங்க. நேரம் காலை 9:37 நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். யார் பேசுறீங்க? மிளகன் மலையில இருந்து ஜான் டைட்டஸ் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்?
2: நிகழ்ச்சியில வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்துல இருந்து
1: கண்டிப்பா சார், உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் இதோ நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். நன்றி.

0: பறக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நாம நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? நாம எல்லாருமே பணம் தான் பெரிய பரிசு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த பணம் கிடையாதுங்க, அந்த பணத்தினுடைய மதிப்பை புரிய வைக்கக்கூடிய அறிவு தான் நாம நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. சேமிப்பு, செலவு, தேவை, ஆசை இவற்றை உங்க குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறீங்க? ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நாம ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில பேச போறோம். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான தலைப்பு, குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறீர்கள் அல்லது எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் அனைவரும் கலந்துகிட்டு பேசுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 046652 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 260240 என்ற எண்ணிற்கும், 290722 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. நேரம் காலை 9:45 ஆகியாச்சு. நீர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நேர்கள்லாம் ரொம்ப மென்மையான பாடலா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடிய அடுத்த நேயர், வணக்கம். நல்லா இருக்கோம்மா, யார் பேசுறீங்க?
1: என்ன பாட்டு கேக்க போறீங்க? உன்னிடத்தில் என்னை கொடுத்த இந்த படத்தில் ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்.
0: கண்டிப்பாம்மா, உங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த பாடல். நன்றிமா.
1: நன்றி நன்றி.

0: உங்கள் அறிவுக்கு ஒரு சின்ன சவால், என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆம்நேர்களே, நாங்கள் கேள்வி கேட்போம், அதுக்கான பதிலை தேடி உங்களுக்காக புதிய தகவல்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்று பிற்பகல் 3-2 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை லைவ் ஷோ நிகழ்ச்சியில் மறக்காம கலந்துக்கிட்டு உங்களுடைய அறிவுத்திறனை பெருக்கிக்கோங்க. நேரம் காலை 9:51 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 வசந்த அழைப்பில். நமது நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க சார்?
1: நான் கவர்குளம் தெரியவில்லை, கனகராஜ் பேசுறேன்.
0: கனகராஜ் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு நவரச நாயகன் கார்த்திக் நடித்த படம் வருஷம் 16, அந்த படத்துல இருந்து
0: சார், நீங்க பாடுறது சூப்பரா இருக்கு, ஆனா உங்களுடைய லைன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா பாடுனீங்க, நன்றி சார். நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ, உங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் காலை 9:56 ஆகியாச்சு. நமது வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நிறைய நிறைவான நேய வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: வேல் படத்திலிருந்து.
0: கண்டிப்பாம்மா, உங்களுக்காகவும் நேயர்கள் அனைவர்களுக்காகவும் நன்றிம்மா.
1: நன்றிமா.

0: இந்த காலை நேரத்தை இன்னும் அழகாக்கியது நேயர்கள் ஒவ்வொருவரின் அழைப்பும் அவர்களுடைய விருப்ப பாடல்களும் தான். அதே சந்தோஷத்தோடு நிறைவு பெறுகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து வருவது சொல்லாடல் திருக்குறள் லைவ் ஷோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியுள்ளதற்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, கூட்டு உறுதிப்பாடு, அயராத உழைப்பு ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக இது உள்ளது என்று கூறியுள்ளார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். நாட்டின் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்ட மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்டியானக்

0: இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஸ்டென்சியானில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நினைவூட்டி எதிர்காலத்தை வரவேற்கிறது குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:02. தமிழை சுவைப்போம், தமிழோடு விளையாடுவோம். திருக்குறளில் தொடங்கி வார்த்தை விளையாட்டில் தொடர்ந்து அழகு தமிழ் சொற்களை அறிந்து ஒரு தலைப்பில் தமிழில் பேசுவோம். 4 சுற்றுகள், 4 விதமான தமிழ் சுவைகள் உங்கள் அறிவிற்கும் மொழித்திறனுக்கும் ஒரு சிறிய சுவால். ஆம் நேயர்களே, இது உங்கள் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண்ணிற்கோ 2907722 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சியில் மொத்தம் 4 சுற்றுகள் இருக்கு. முதல் சுற்று வந்து திருக்குறளும் அதன் பொருளும். நேர்கள் உங்களுக்கு பிடித்த தெரிந்த திருக்குறளை அதன் பொருளோடு அழகாக சொல்லணும். 2வது சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று. நாங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தையினுடைய முதல் எழுத்து கடைசி எழுத்தும் சொல்லுவோம். அது மாதிரி அதுக்கு அந்த வார்த்தையை கண்டுபிடிப்பதற்கான ஒரு குறிப்பும் கொடுத்து விடுவோம். நேர்கள் அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லணும். 3வது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சங்கத்தமிழ் வார்த்தைகள், சங்கத்தமிழ் வார்த்தைகளை பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு குறிப்போடு சொல்வோம். நேயர்கள் அந்த வார்த்தைக்கான பொருளை அறிந்து சொல்லணும். இறுதி சுற்று. கொடுக்கப்படும் தலைப்பில் பிறமொழி கலைப்பின்றி 1 நிமிடம் பேச வேண்டும். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: அதிகாரம் 7வது குறள். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர், நகச்சொல்லி நட்பாடல் தோற்றாதவர். மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாய் புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவதும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கு முதல்ல குறிப்பு கொடுத்துறோம். இது வந்து நம்ம பாரம்பரியம் பத்தின வார்த்தைகள். சரியா? முதல் வார்த்தை இது வந்து 6 எழுத்து கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து ஓ. ஓனாய், ஓனாய் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓ. கடைசி எழுத்து டி. டி என்ன சொல்லலாம், சுவடி. சுவடி இல்ல, அந்த டி வருதுல்ல, ஓலைச்சுவடி. நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்க ஐயா, அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா?
2: போயிடலாமா.
1: அழகு தமிழ் சொல் அறிவோம். சாமரை.
2: என்னமா
1: சாமரை?
2: ஆமா, இது ஒரு சின்ன குறிப்பிட்டிருந்தோம்.
1: இது வந்து கோயில் திருவிழாவின் போது சுவாமியின் உலாவிற்கு முன்னால் பக்தர்கள் வெண் சாமரை வீசி வழிபாடு செய்தனர்.
2: கொடுக்கக்கூடிய
1: தலைப்பு என்ன தெரியுமா? பாரம்பரியம்.
2: சொல்லுங்கம்மா.
1: பாரம்பரியம்.
2: பாரம்பரியம், ஒரு நாட்டுடைய பாரம்பரியம் தான் ஒரு நாட்டையே தலை நிமிர்ந்து நிக்க வைக்கும். அதுபோல் தான் ஒரு ஒரு ஒரு ஒரு பண்பாட்டுடைய ஒரு பாரம்பரியம், அதாவது நம் தமிழருடைய பாரம்பரியம் தான். இன்று நாம் வீர விளையாட்டாக பல துறைகளிலே சாதனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீர விளையாட்டான நம்மளுடைய ஜல்லிக்கட்டு, 2வது இந்த சிலம்பம், நாட்டுப்புறங்கள், நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கலைகள் சொல்லிட்டு தோல்பூத்து பல வகைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது ஒரு ஒவ்வொருடைய பண்பாடை வச்சுதான் அந்த பண்பாடுடைய இதுகளை வந்து பெருமையா சொல்லுவாங்க. அந்த

0: வகையில தமிழருடைய நம்முடைய பண்பாடு இன்னைக்கு உலகம் போடுற அளவுக்கு பல பண்பாடுகள் நம்ம எடுத்துக்காட்டா இருக்கும். ஆகையால் நம்ம பண்பாடுகளை என்று மாறக்கூடாது, அதை மறந்தும் இருந்து விடக்கூடாது என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கு அன்பு சகோதரிக்கு நன்றி கூறுவேன்.
1: நன்றி நன்றி. நம்ம சொன்னது பாரம்பரியம், நீங்க அப்படியே பண்பாடுக்கு போயிட்டீங்க, பரவாயில்ல. நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: அம்மா நன்றி.
2: நாகர்கோவில்
1: நேரம் காலை 10:08 நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேர்களை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: ஈச்சன்விளையிலிருந்து
1: புஷ்பம்மா. நல்லா இருக்கும்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, திருக்குறள் சொல்லுங்க.
3: பொறையுடைமை அதிகாரத்துல 151
1: குறள்,
3: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. தன் மீது குற்றப்பழி செய்வோரை அல்லது அது மிதிப்போரை தோண்டுவோரை தாங்குகின்ற நிலம் போல தம்மை யாராவது இகழ்ந்து பேசினா அவர்களின் சேலையும் எந்த மனிதர் பொறுத்துக் கொள்வாரோ அது வந்து சிறந்தது. அந்த மனிதனுக்கு சிறந்த
1: பூமி தாய் எப்படி நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோமோ அதெல்லாம் பொறுத்துக்குதோ அதே மாதிரி நம்மளும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். சரிம்மா, சரி. அடுத்து வார்த்தை விளையாட்டு சுற்றுக்கு போயிடலாமா?
3: சரி,
1: உங்களுக்கான வார்த்தை வந்து 7 எழுத்து கொண்ட வார்த்தை, சரியா? முதல் எழுத்து ஆ, அகரம், ஆ, சரியா? கடைசி எழுத்து கு, குங்குமச்சிமிழ், கு கு சொல்லுவோம் இல்லையா, அந்தது. குறிப்பு வந்து எண்ணெய் ஊற்றி ஏற்றப்படும் பாரம்பரிய விளக்கு. நானே வார்த்தையில பாதி சொல்லி முடிச்சிட்டேன்.
3: அகல் விளக்கு.
1: சரிம்மா, சரி. அடுத்த சுற்றுக்கு போயிடலாமா? அழகு தமிழ் சொல் உங்களுக்கான வார்த்தை என்னது அப்படின்னா நித்திலம். நித்திலம், நித்திலம். ஏதாவது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதா? இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியலையா? சரி, குறிப்பு சொல்லவா? கடற்கரை கடைகளில் விற்பனைக்காக வைத்திருந்த நித்தில மாலையை அவள் ஆசையோடு வாங்கி அணிந்து
3: கொண்டாள்.
1: பவளம் இல்ல, நோ, நவரத்னங்கள்ல ஒரு ரத்தினம் தான் அது. மாணிக்கம் இல்லை. வரிசையா சொல்லுங்க. நவரத்னங்கள்ல என்னெல்லாம் இருந்துக்கு? நவரத்னத்துல
3: வைரமாலை.
1: கடற்கரை கடைகள்ல வைரமாலை வச்சிருக்க மாட்டாங்களே.
3: சங்குமாலை.
1: சங்குமாலையும் இல்லை. சங்கு வந்து நவரத்னம்ல வராது. தெரியலையா? இன்னும் கொஞ்சம் யோசிங்களேன். பாசி மாதிரி தான் இதுவும் இருக்கும். தெரியலையா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருமா? நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். வணக்கம். யார்
4: பேசுறீங்க?
1: அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி.
4: ஆமா,
1: சொல்லுங்க சார்.
4: சரி, அதிகாரம் 9 விருந்தோம்பல், குறள் எண் 83, வருவிருந்து வகலும் ஒம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. நாள்தோறும் தண்ணீர் நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கையானது துன்பத்தால் பால்படுதல் என்றும் இல்லையாகும் என்பதுதான் இதனுடைய பொருள்.
1: சரிங்கய்யா, ரொம்ப அழகான குறளா சொன்னீங்க. அடுத்த வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா?
4: சொல்லலாம்.

0: உங்களுக்கான வார்த்தை மூன்று எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து தி.
1: தி.
0: குரில். குரில், சரியா? கடைசி எழுத்து நை. இது வந்து பழைய வீடுகளில் முன்புறம் அமர்ந்து திண்ணை. பரவாயில்ல, எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப எளிமையான வார்த்தைகளாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து இது இந்த வார்த்தை வந்து நித்திலம். நித்திலம், அழகு தமிழ் சொல்ல முத்து. நித்திலம் அப்படின்னா முத்து, சரியா? சரி, இப்போ உங்களுக்கான தலைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மௌனம்.
1: மௌனம், மௌனம் என்பது மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று, மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணநலங்களில் ஒன்று. மௌனமாக இருப்பது என்பது சம்மதம் என்றும் சொல்வார்கள். ஒரு பிரச்சனை எழும்போது அந்த இடத்தில் மௌனமாக இருந்து பிற பேசுகின்றவற்றை கவனமாக கேட்டு பதில் சொல்வதாக இருந்தால் அந்த காரியத்தை உணரலாம், வெற்றி பெறலாம் என்பது உண்மை. ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவரிடம் மௌனம் காத்து நாம் நடந்து கொண்டேமானால் அந்த பகையானது வளராமல் பின்பொரு சமயம் நட்பாகுவதற்கும் அதில் வாய்ப்பாக அமையும். எனவே எந்த இடத்திலும் மௌனம் காத்து தன் நிலையை நிலைப்படுத்தி வாழ்ந்தால் வாழ்க்கை மேன்மையிலும் ஒற்றுமை வளரும், குடும்பத்திலும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் என்பதனை இந்த நேரத்திலே மௌனம் காத்து
0: சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி,
1: வணக்கம்,
0: வணக்கம்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மற்றும் நாகர்கோவில்.
0: நேரம் காலை 10:14. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் தமிழை சுவைத்து தமிழோடு விளையாடுவோம். நமது நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்.
5: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், சொல்லுங்க சார். நலமா இருக்கும், நலமா இருக்கும்,
5: ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்க.
5: 847 தான் சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க.
5: அருமறை தோறும் அறிவிலான் செயலும் பெரு நிறை தானே தனக்கு. இதனுடைய அர்த்தம் சொல்லலாமா?
0: சொல்லுங்க.
5: பிறரிடம் சொல்லக்கூடாத உயிர் நாடியான மர்மச் செய்திகளை தன் மனதில் வைத்து காக்காமல் வெளிவிட்டுவிடும் அறிவில்லாதவனே தனக்கு பெரும் கேட்டை பருவித்துக் கொள்கிறான். மீண்டும் குரல் ஒருமுறை. அருமறை தோறும் அறிவிலான் செயலும் பெருமறை தானே தனக்கு.
0: சரிங்கய்யா, ரொம்ப அழகான திருக்குறள். இப்போ அடுத்த வார்த்தை விளையாட்டுக்குள்ள போயிடலாமா? உங்களுக்கான வார்த்தை 5 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை.
5: சரி.
0: முதல் எழுத்து தே. தேன் சொல்லுவோம் இல்லையா? தேன், தேங்காய், தேன், அந்த தே. கடைசி எழுத்து இம். 5 எழுத்து கொண்ட வார்த்தை. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், நம்ம பாரம்பரியமா நடத்திக்கிட்டு வர வார்த்தைகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தோணுதா இந்த தே கடைசி? தேரோட்டம், ரொம்ப எளிமையான வார்த்தையா நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு அழகு தமிழ் சொல் அறிவோமா?
5: நுணல்.
0: நுணல், ஏதாவது உங்களுக்கு? தவளை. இதுவும் ரொம்ப எளிமையாயிடுச்சுன்னு
5: நினைக்கிறேன்.
0: சரிங்க, அது உங்களுக்கான தலைப்பு நிழல். நிழல்,
5: ஒரு மனிதன் வாழ்க்கையில் நிழல் போல் தன்னோடு உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய நிழலானது காலையில் பெரியதாகவும் மதிய வேளையில் சிறியதாகவும் மாலை வேளையில் அதை விட சிறியதாகவும் இருக்கிறது. எல்லாத்த விட நிழல் போல நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு

0: பொறுப்புகள் நமக்கு இருக்கும் பொழுது எவ்வளவு வாழ்க்கை கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். அரச மரம், ஆக மரம், அதனுடைய நிழல்ல மக்கள் வெயிலுக்காக நின்று இளைப்பாருவாங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெயில் அடித்தாலும் நிழலுக்கு இடம் இருக்கிறதான பெரிய கேள்விக்குறிதான். மரம் இதை வளர்த்தால் நிச்சயம் நிழல் அப்படிங்கறது தரும். எனவே மரத்தை நாம் அனைவரும் வளர்த்து நிழல் பெறுவோம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: மிக்க மகிழ்ச்சி. வேலு சந்திரசேகர், நன்றி, வணக்கம். நன்றி.
1: இப்பொழுது ஜெயராம் திரைப்படத்திலிருந்து அனுப் ரூபன் இசையமைத்து சுமங்கலி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியில் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவலை.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்.
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள். நேர்களை மறக்காம கேளுங்க. நேரம் காலை 10:23. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில். நமது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: நலமா இருக்கும். யார் பேசுறீங்கம்மா?
3: பூதபாண்டி முத்துலட்சுமி.
2: பூதபாண்டி முத்துலட்சுமிமா, சொல்லுங்க திருக்குறள் சொல்லுங்க.
3: நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம், நோய் செய்யார் நோய் இன்மை வேண்டுபவர். பொருள் வந்து தீங்கு செய்பவர்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கு இழைத்தல் கூடாது.
2: ரொம்ப அழகான குரல் இல்லையா?
3: சரிம்மா.
2: சரி, அடுத்த வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா?
3: சரிம்மா.
2: உங்களுக்கான வார்த்தை வந்து 5 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து வந்து கோ. நெடில். கோ. கக்கா, கிக்கி, குக்கு, அதுல கோ வரும் இல்லையா? அந்த கோவலன், கோவலன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோ. கடைசி எழுத்து இம். இம்.
3: கோகுலம்.
2: கோகுலம். கோகுலம் இல்லையே, இது வந்து வேற. இது வந்து ஒரு நம்ம வந்து பாரம்பரியமா நடனம் ஆடக்கூடிய ஒரு நடனம். குச்சி வச்சுட்டு நம்ம ஆடுவோம். நான் தான் உங்கள்ட்ட சொல்லல, அந்த குச்சின்னு சொன்ன உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கறதுக்காக தான் அந்த குச்சிகளை சொல்லவில்லை. என்ன செய்வோம்? குச்சி வந்து எந்த ஆட்டத்துல யூஸ் பண்ணுவோம்?
3: கோலாட்டம்.
2: கோலாட்டம். சரி, அடுத்து அழகு தமிழ் சொல் அறிவோமா? நீங்க வந்து உங்களுடைய வானொலி அளவை குறைச்சிக்கிறீங்களா? நான் என்ன, நான் பேசுறது எனக்கே கேட்கு. வெளியே வந்துட்டீங்களா? சரி சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து கங்கம். கங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: கங்கம். கங்கம்னா உலோகமா?
2: இல்ல, இது வந்து ஒரு பறவை. பறவை. நான் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இல்லதா? போர்க்களத்தின் மேலே கங்கங்கள் வட்டமிட்டு பறந்தன.
3: பறந்து.
2: பறந்து. பறந்து. இன்னொன்னு என்ன சொல்லலாம்?
3: பறந்து.
2: வேற என்ன வட்டமிடும் இன்னொன்னு?
3: கழுகு.
2: கங்கம் அப்படின்னா கழுகு. சரியா?
3: கழுகு.
2: சரி, உங்களுக்கு இன்னைக்கு வந்து தலைப்பு, என்ன தலைப்பு கொடுக்கலாம்? முற்றம்.
3: முற்றம் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் நமக்கு வந்து முற்றம் மிகவும் முக்கியமானது. நம்ம காலையில எந்திரிச்சோம்னா முற்றத்தை நல்லா பெருக்கி சாணம் தெளிப்பாங்க. ஆனா இப்ப சாணம் இல்லைனால நம்ம தண்ணீர் தெளித்து கோலம் இட்டு முற்றத்தை நம்ம நல்லபடியா நல்லா வச்சிருக்கும் போது அது நமக்கு காலையிலே அது ஒரு மங்களகரமாக மிகவும் நம்ம வீட்டுக்கு அது ஒரு காலையிலே நம்மளை வரவேற்கிற கூடியதாக முற்றம் நமக்கு காணப்படுது. அது மட்டுமல்ல, முற்றத்துல குப்பைகளை சேர்க்காம நம்ம சுத்தமா வைக்கும் போது அது நாள் முழுதும் நமக்கு ஒரு நல்லா இருக்கும். வேணும் பொதுவா
2: போதுமா? போதுமா, போதும்.
3: அது வந்து விழா காலங்கள்ல நிறைய கலர் பொடி எல்லாம் போட்டு கோலம் போட்டு முற்றத்தை அலங்கரிப்போம். முற்றத்துல பொங்கல் வைப்போம்.
2: சரிமா, சரி பரவாயில்ல. அழகா யோசி யோசிச்சு கோர்வையா கோர்த்து ஒரு ஒரு நிமிடம்
3: நிறைய வரும்,
2: இன்னும் யோசிச்சு வரும். சரிமா, நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி.
3: நன்றி
2: நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: அருமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: சொல்லுங்க ஐயா, திருக்குறள் சொல்லுங்க ஐயா.
4: திருக்குறள் வந்து புறங்கூறாமை 184 குறள். கண்ணின்றி கண்ணறும் முன்னின்று பின்னோக்காற்றல். அதாவது ஒரு ஆள் நமக்கு முன்ன இருக்கும்போது வந்து என்ன வேணாலும் ஆரம்பத்திலேயே தரக்குறைவா கூட பேசலாம். அதே சமயத்துல

0: முகத்துக்கு நேரம் என்னன்னாலும் சொல்லிக்கலாம், முதுகுக்கு பின்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது,
1: ஒண்ணுமே செய்யக்கூடாது.
0: கண்டிப்பா ஐயா. சரி, அடுத்த வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்கான வார்த்தை வந்து ஏழு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. முதல் எழுத்து வி. விசு சொல்லுவோம் இல்லையா, வி வி, அந்த வி குரில். சரியா? கடைசி எழுத்து இல். இல் இல், ஏழு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தை. வீட்டிற்கு வரும் உறவினர்களை அன்போடு உபசரிக்கும் ஒரு நிகழ்வு. விருந்தோம்பல். குறிப்பு கொடுத்த உடனே எல்லாருமே ரொம்ப எளிதா கண்டுபிடிச்சுக்கிறீங்க. சரிங்க ஐயா, அழகு தமிழ் சொல் கண்டுபிடிச்சிடலாமா? முதை.
1: என்னம்மா?
0: முதை, முதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதை. வேடர்கள் வேட்டையாடுவதற்காக அடர்ந்த முதைக்குள் சென்றனர். முதை அப்படின்னா காடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, உங்களுக்கான தலைப்பு பயணம்.
1: பயணம் வந்து எல்லோருமே மேற்கொள்ளுவார்கள், மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா எதற்கு மேற்கொள்ளுகிறோம்னா, வீட்டுக்குள்ள பொழுது நெஞ்சம் அடைஞ்சு கிடக்கிறது, ஒரு சரிப்பை ஏற்படுத்தும். பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணத்துல வந்து நம்ம சாதாரண தனிநபர் வந்து கண்டிப்பாக பயணங்களை நமது வாழ்க்கையில் மிக இன்பமாக வாழ்ந்து நமது வாழ்க்கையை அன்போடு கழிக்கலாம். நன்றி.
0: நன்றி ஐயா, நன்றி. திருக்குறளில் தொடங்கிய நம் தமிழ் பயணம் வார்த்தை விளையாட்டை கடந்து அழகு தமிழ் சொற்களை அறிந்து தூய தமிழில் உரையாடி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
1: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
0: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
1: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் என்பது நாம் பயன்படுத்த காத்திருக்கும் ஒரு புதையல். அதை சரியான வழியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:30. அனுபவங்கள் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசான். தலை நரைத்தாலும் உள்ளத்தால் என்றும் இளமையோடு வாழும் சான்றோர்களின் கனிந்த வாழ்வின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நேரம் இது.
3: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இடலாக்குடி கே இளங்கோவன் அவர்கள்.
5: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் யார் என்பதை தெரிந்து கொள்வோமா நேயர்களே? வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம். எனது பெயர் வந்து இளங்கோவன். நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இளநிலை பொறியாளராக பணிபுரிந்து ஜூன் மாதம் பணி ஓய்வு பெற்றேன். 2 மாதங்கள் ஆகின்றன. நான் கிட்டத்தட்ட 36 வருஷம் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி இருக்கேன். அதற்கு முன்பாக இந்திய ராணுவத்துறையில் எல்கை சாலை நிறுவனம், அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, அதில் வந்து பணிபுரிந்தேன். எப்படின்னா 1988 ஆகஸ்ட் மாதம் பூனாவில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. பேசிக் ட்ரைனிங் 2 மாதம் பூனாவில் நிறைவு செய்துவிட்டு அதன் பின்பு எனக்கு போஸ்டிங் ஆனது. போஸ்டிங் எங்கேன்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசங்கிறது பூனாவிலிருந்து கிட்டத்தட்ட 2-2.5 நாள் ஆகும். அங்கே போய் சேருவதற்கு ட்ரெயினில் தான் அஸ்ஸாமில் குவஹாத்தி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் பேருந்து மூலம் அருணாச்சல பிரதேசத்துக்கு செல்ல வேண்டும். அருணாச்சல பிரதேசத்தில் குறிப்பிட்ட இடம் வரை பேருந்து செல்லும். அதன் பிறகு இந்திய ராணுவத்துறையினுடைய வாகனங்கள் மூலம்தான் நாங்கள் அங்கே செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட நான் இருந்த இடம் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இட்டாநகர் பக்கம். அருணாச்சல பிரதேச கேபிட்டல்னு சொல்லுவாங்க, தலைநகர்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்கத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் சைனா பார்டர், நான் இருந்த இடத்துக்கும் சைனா பார்டருக்கும் 48 கிலோ

0: கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அந்த 48 கிலோமீட்டர் தாண்டியாச்சுன்னா சைனா போயிடலாம். பயங்கரமான குளிர் பிரதேசம், எனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் சமாளித்து அங்கேயே கிட்டத்தட்ட 1.5 வருடம் நான் அங்கே பணி நிறைவு செய்தேன். அருணாச்சல பிரதேசத்திலிருந்து இன்னொரு இடம் குவஹாட்டியிலிருந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் போக வேண்டும், டும்டுமான்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, அது அசாம் பக்கத்தில் தான். அங்கேயும் சைனா பார்டர் 45 கிலோமீட்டர் தான். அங்கேயே பணியாற்றி அதன் பின்பு எனக்கு வந்து பீகாரில் தன்பாத்துங்கிற இடத்துக்கு இடமாற்றம் கிடைத்தது. அது கிட்டத்தட்ட கல்கத்தாலேருந்து ஒரு 6 மணி நேரம் ட்ரெயினில் போகணும். தன்பாத்தில் வந்து ஜாயின் பண்ணி என்னுடைய பணியை நான் வந்து ஆரம்பத்தில் வெஹிக்கிள் மெக்கானிக். அந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும்போது அந்த எல்கே சாலை நிறுவனங்கிறது எப்படின்னா, இராணுவத்திற்கு BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இவங்களுக்கு முன்னோக்கி போகிறதுக்கு நாங்கள் ரோடு பண்ணி கொடுக்கணும். ரோடெல்லாம் கரடு முரடாக இருக்கும், மலையாக இருக்கும், அதை உடச்சி சமன் பண்ணி ஒரு லாரி இல்லை சின்ன பஸ்ஸு மிலிட்ரி வண்டி சொல்லுவாங்க, சக்திமான் ஜோங்கா அப்படிங்கிற வண்டி, இதெல்லாம் போகிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மலை ஓரத்தில் தான் JCB ஆப்ரேட்டர் இருப்பாங்க, நான் மெக்கானிக்கு கூட ஒரு ஹெல்ப்பர் இருப்பாங்க. அந்த JCP கண்டிப்பாக தொடர்ந்து வேலை செய்துட்டு தான் அந்த ரோடு ஒர்க்கு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் தடைப்பட்டாலும் ஒர்க்கு பாதிக்கும். வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாறைகள் உடஞ்சி அப்படி செதறி வரும். அதில் நான் ஹெல்ப்பர் தான், இயந்திரத்தில் ஏதாவது பழுது வந்தால் உடனே நீக்குவதற்காக வேண்டிய நான் ரெடியாக இருப்பேன். இன்னொரு நபர் JCP ஆப்ரேட்டருக்கு ஹெல்ப்பராக அனுப்பாங்க, அவர் மேலேயே பார்த்துட்டு இருப்பார். பாறைகள் உருண்டு வருதா, சிலவேல பாறை உருண்டு வரும்போது வண்டியை பின்னோக்கி எடுத்துருவாங்க, அப்புறம் அந்த பாறை வந்து உருண்டு கிராஸ் ஆகி போன பிறகு பாதை. அப்படி ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஏரியாக்கள் எல்லாம் நான் பணி செய்திருக்கேன்.
1: அதாவது போர்க்களத்துல ராணுவ வீரர்கள் பணியாற்றது மாதிரி தான், ஆனா எதிரியோட அவங்க வந்து மோதுவாங்க, நீங்க வந்து இயற்கையோட மோதி சமாளிச்சு அதுவும் ராணுவ வீரர்களுக்கு வந்து பாதை அமைத்து கொடுக்கக்கூடிய பணி.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமல்லாமல் அங்கேயே பாத்தீங்கன்னா அங்க லோக்கல் மக்கள் இருக்காங்க, உள்ளூர் மக்கள், அந்த மக்களுக்கும் பாதை. அங்க இருந்து நேபாளிஸ் நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க வசதிக்கு அந்த அவங்க காவம்னு சொல்லுவாங்க அங்க உள்ள வார்த்தையில கிராமம், அவங்களுக்கு போவதுக்கும் இந்த ரோடு பயன்படும். அங்குள்ள பொதுமக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பனி டைம்ல எல்லாம், இப்ப நம்ம சாதா கன்னியாகுமரி மாவட்டம் நார்மலான மாவட்டம், ரொம்ப குளிரும் இருக்காது ரொம்ப வெயிலும் இருக்காது, ஆனா நான் இருந்த அந்த ஏரியால பனி வந்து அப்படியே பஞ்சு மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும் மேடம். அப்படியே விழுந்து விழுந்து ரோடு ஃபுல்லாயிரும். உடனே JCB கொண்டு நாங்க வந்து கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போதே பாறை உருண்டு வந்துடும். பாறையும் பார்க்கணும், இதே பனிப்பாறையும் வரும், கல் பாறையும் உருண்டு வரும். ஸ்லேடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஸ்லேட்னா அந்த பாறையினுடைய எப்படிமா பாறையினுடைய ஒரு அசைவுல அந்த தொங்கல் தொங்கலா இருக்கிறது சில உருண்டு அப்படியே வந்துடும். அதுலயே எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, மாட்டி இறந்தும் போயிருக்காங்க.
1: நீங்க பணியாற்றும் போது?
0: நாம் பணியாற்றும் போதே இறந்துருக்காங்க. நாங்க அந்த ஆபத்தெல்லாம் கடவுள் கை கொடுத்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டு.
1: எத்தனை வயதுல சார் நீங்க உங்களுக்கு வேலை கிடைத்தது?
0: நான் கரெக்டா 19 வயசுல அங்க போயிட்டேன்.
1: அப்ப என்ன கல்வி தகுதி அடிப்படையில உங்களுக்கு இந்த பணி கிடைத்தது?
0: நான் எனக்கு வந்து சாதாரண ITI தான் படித்தேன். ITI படிச்சு முடிச்ச உடனே 85 முடிச்சேன். 86 to 87 தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் குளித்துறை பணி மேலையில் எனக்கு வந்து பயிற்சியாளராக பணி கிடச்சி 1 வருஷம் அந்த பணியை நிறைவு பண்ணேன். நிறைவு பண்ணிக்கிட்டு தனியார் ஐடி அதில் வந்து அதை பயிற்றுனராட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது தான் ஒரு நாள் எம்எல்எம்எஸ் பார்த்து இப்படி போட்டிருந்து, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், வெஹிக்கிள் மெக்கானிக்கு, ஸ்டோர் கீப்பர், டிராப்ஸ்மேன், எலக்ட்ரீஷியன், வெல்டர் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்போ என்னுடைய இது கொண்டே நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணி காலிங் லெட்டர் வந்தது.
1: யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீங்களே?
0: நானே தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணி நானே இங்கேருந்து போகிறேன். வீட்டில் எல்லாருக்கும் பயம். நாகர்கோவில் ரயில் நிலையத்திலேருந்து அப்போது காலையில் ஜெயந்தி ஜனதாங்கிற ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்து கொல்லம்லாம் போய் கேரளா போய் கோயம்புத்தூர் போய் போவோம். அதில் ஏற்றி விட்டாங்க. நான் இருந்த கோச்சில் நாகர்கோவில் சுசீந்திரத்திலேருந்து ஒரு வயதான ஆள், அங்கே ஒரு ட்ரைனிங் வண்டி வந்தார். அவருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். நாங்கள் இருந்தோம் ஆப்போசிட்டில் 2 பூனாக்காரங்க, அதில் ஒரு ஆள் பேங்க் எம்ப்ளாயி, அவரும் நாங்களும் பேசி. அப்போ
1: நான் எத்தனை லாங்குவேஜ் அந்த நேரத்தில் தெரியும் சார்?
0: எனக்கு அந்த டைமில் இங்கிலீஷும் தமிழும் மட்டும்தான் தெரியும். இந்த இங்கிலீஷ் பேசலாங்கிற ஒரு தைரியத்தில் தான் நான் ட்ரெயின் ஏறினேன். வீட்டில் அப்பா அம்மா சகோதரிகள் யாருக்கும் விருப்பம் கிடையாது, மொழி தெரியாத இடம் போய் சிரமப்பட்டுருவாங்க, வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன், எப்படியாவது எனக்கு வேலை கிடைச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் ஒரு நம்பிக்கையில் தான் போனேன். அப்போ அந்த பேங்க் ஸ்டாஃபும் அவங்களும் பார்த்து நல்ல எங்கள் கூட கம்பெனி ஆகிட்டாங்க. மேடம் உண்மையிலேயே அவங்க வீட்டில் என்னை 15 நாள் தங்க வச்சு அவங்க வீட்டிலே இருந்து 1.5 கிலோமீட்டர் தான் நான் அந்த இன்டர்வியூ போயிட்டு வருவேன் இடம். 16வது நாள் மெடிக்கல் கூப்பிட்டாங்க. மெடிக்கல் முடிஞ்சோட அன்றைக்கே ஆர்டர் ரெடி பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பார்த்து ரக்ஷா பந்தன் சொல்லுவாங்க, ராக்கி இந்த கயிறு கட்டணும், அவன் கட்டிட்டு நல்ல அழுது என்ன எங்களுடைய அந்த அதை என்ன சொல்லுதுனே தெரியல. எனது ஒரு சகோதரி, அவரும் ஒரு சகோதரர் மாதிரி தான், 3 பொம்பளை பிள்ளைங்க அழுது என்ன இது பண்ணிட்டாங்க. அப்புறம் போய் நாங்கள் போய் ட்ரைனிங், பேசிக்காக 2 மாதம் ட்ரைனிங். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அவங்கள வந்து பார்க்க

0: ட்ரைனிங் 2 மாதம் முடிஞ்ச உடனே எனக்கு போஸ்டிங் ஆகிட்டு எங்கே அருணாச்சல பிரதேசத்தில் போட்டுட்டாங்க. அப்புறம் ஆர்டர் கிடச்சதுன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
1: அது ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறேன்.
0: ஆமாம், கடவுள் எனக்கு தந்த ஒரு கிஃப்ட். ஏன்னா மொழி தெரியாத இடத்துல அவங்கெல்லாம் ஒரு தெய்வம் மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் அருணாச்சல பிரதேஷ் போயிட்டேன்.
1: மிலிட்ரியிலலாம் வந்து ட்ரைனிங் பீரியடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, பரேட் எல்லாம் இருக்கும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. மெக்கானிக் பிரிவுக்கு தான் நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பயிற்சிகளும் சார்?
0: மெக்கானிக் பிரிவாக இருந்தாலும் ஆர்மியினுடைய பேசிக் ட்ரைனிங், அதாவது டெய்லி காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு டெய்லி சேவ் பண்ணியாகணும். ரோல் கால் கூப்பிடுவாங்க, காலையில் பரேடு இருக்கும், கார்டன் ஒர்க்கு சொல்லுவாங்க, அப்புறம் சாப்பிடக்கூடிய மெஸ்ஸை க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. 8 மணிக்கெல்லாம் அவங்கவுங்க அந்த ட்ரைனிங் போயிடணும். பேசிக்கான ட்ரைனிங், ஓடுது சாடுது அந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங். அதை முடிச்சுட்டு நைட் டியூட்டி போடுவாங்க. ரைஃபிள் இதுலையுமே கிடையாது, யூனிஃபார்மில் நம்ம சுற்றிட்டே வரணும். பேசிக் ட்ரைனிங் முடித்த பிறகு தான் நம்ம எந்தெந்த ட்ரேடு போஸ்டிங்கிறது வர, அது வரைக்கும் அவங்க தரக்கூடிய பயிற்சி முறை நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதில் எந்த ஃபெயிலரும் வரக்கூடாது. அந்த ட்ரைனிங் ஓகேன்னு சொன்னால் பழையபடி ஒரு டாக்டரை விட்டு செக் பண்ணி மெடிக்கல் போர்டு எல்லாம் பழையபடி போகணும். அதில் ஃபிட்னஸ் ஓகேன்னா அதுக்கப்புறம் போஸ்டிங் தந்துடுவாங்க.
1: அங்கே போய் எப்படி சார் சமாளிச்சிங்க?
0: அங்கே போய் நம்மளால் அந்த பேசிக் ட்ரைனிங்லேயே மேடம், அந்த பேசிக் ட்ரைனிங்கில் ஓரளவு முக்கால்வாசி அவங்க நம்மளை தயார்படுத்திடுவாங்க, நம்மளும் தயாராகிடுவோம்.
1: சிரமமாக இருக்கல?
0: இல்லை சிரமமாட்டே இல்லை, நல்லா ஜாலியாக இருந்தது மேடம். அதை முடிச்சுக்கிட்டு தன்பாத் கல்கத்தாலேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் பை ட்ரெயின். அங்கேயே நாங்கள் வந்து ரோடெல்லாம் பண்ணி எடுத்து கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் கேஷுவல் லீவ் ஒரு 12 நாள் உண்டு. கிட்டத்தட்ட 8 மாதம் இருக்கும். 8 மாதத்தில் வந்தேன். வந்தோடனே இவங்களுக்கு சந்தோஷம். 14 நாள் அதில் 3-6 நாள் ட்ரெயின்லேயே போயிடும். அப்படி 2 தடவையாட்டம் அங்கேருந்து லீவில் வந்து இங்கே இருந்துட்டு 3வது தடவை 1989 கடைசியில் எனக்கு லீவு கிடச்சிது. நான் இங்கே ஊருக்கு வரேன், எனக்கு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருந்தது. அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு நான் போயிட்டேன் அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேசில் பார்த்தீங்கன்னா நான் இருந்த இடம் வந்து பாசிகாட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து காடு, அங்கெல்லாம் ஈபி கிடையாது, நாங்கள் ஜெனரேட்டர் போட்டுதான், அந்த வெளிச்சத்தில் தான் இது பண்ணுவோம்.
1: ஆனால் அந்த குளிர் எப்படி சமாளிச்சிங்க சார்? அது வந்து பனியடர்ந்த அருணாச்சல பிரதேசம்.
0: ஆமாம், முடியல. ஏன்னா அந்த குளிராக என்னால் தாங்க முடியாது. நல்ல ஸ்வெட்டர் காதெல்லாம் இது பண்ணி இந்த கிளவுஸ் எல்லாம் போட்டுருங்க, சாக்ஸ் வித்தவுட் சாக்ஸ் போகவே கூடாது. ரொம்ப பனியாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் மட்டும்தான் மேடம் வெளியில் தெரியும், மீதி எல்லாமே கவர் பண்ணி ஆகணும்.
1: அதுவும் நீங்க வந்து ஃபீல்ட்ல வர்க் பண்றீங்க, ஒரு ரூம்ல கூட இல்ல. ஃபீல்டுங்கும் போது வெயில்னா வெயில், மழை பனினா பனி, குளிர்னா குளிர். ஆனா அதிகமா அங்க வெயில் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
0: வெயில் குறைவுதான், குளிர் தான் அதிகம். குளிர் அதுவும் அந்த பனினா பஞ்சு மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு 1.5 மணி நேரத்துல ரோட்ல ஒரு காப்பங்க அப்படியே ஆயிரும். அப்புறம் நான் ஜேசிபி கொண்டு இது பண்ணணும்.
1: அப்போ உங்களுக்கு ஒர்க்கும் நிறைய இருக்கும், ஏன்னா சீக்கிரம் அந்த மிஷின்ஸ் எல்லாம் சீக்கிரம் பழுதடைந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகம்.
0: காலையில பாத்தீங்கன்னா அந்த இப்போ ஜேசிபிங்கிற அந்த இயந்திரம் கூட ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜினுக்கு அடியில தீ மூட்டணும். கொஞ்சம் சூடானாதான், ஆமா சூடு ஆன பிறகுதான் அந்த ஆயில் கொஞ்சம் இதான பிறகுதான் அதுக்கு முறைதான் ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரு சைடு பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு சைடு விழுந்துட்டே இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஜேசிபி நின்றுகிட்டே இருக்கும், நாங்களும் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுக்கடையில் மழை வந்துச்சுன்னு வைங்க, மழை வரும்போது அந்த ஸ்லைடுன்னு சொல்லலாம், பாறைகள் உருண்டு, பனிப்பாறையில் பாறைகளாக உருண்டுறோம், ஸ்லைடுன்னு சொல்லலாம், உருண்டுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
1: பனியை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் மழையை சமாளிக்கிறது கஷ்டம்.
0: ரொம்ப சிரமம், மழை சமயத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்.
1: ஆனால் அந்த நேரமும் பனி இருக்கும்.
0: கண்டிப்பாக பனி இருக்கும், ஏன்னா கீழே இருந்து சரக்குகள் மக்களுக்கு சாதனங்கள்லாம் எடுத்துட்டு லாரி போகும், அந்த லாரி போக முடியாமல் நிற்கும். மிலிட்டரிக்காரங்க வருவாங்க, மிலிட்டரிக்காரங்க மேலே கேம்ப் இருக்கும், அவங்களுக்கு ஃபுட்டு டீ பால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், தபால் வரும், காய்கறிகள் இதெல்லாம் அதில் ஆர்மி வண்டியில் வச்சுருப்பாங்க.
1: அதாவது பொது போக்குவரத்துக்கு மட்டும் இல்லாமல் இராணுவ போக்குவரத்து.
0: எல்கையில் உள்ள சாலையை நாங்கள் சீரமைச்சு கொடுத்தாதான் இந்த ஆர்மி பிஎஸ்எஃப் இவங்க வந்து அங்கே போய் நம்ம தேசத்தை பாதுகாக்கிறது இவங்க தூணாட்டம் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள இதில் தான் ரொம்ப சிரமப்படான, எனக்கு அது ரொம்ப தெரியல, ரொம்ப சின்ன வயசானதுனால ரொம்ப தெரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருந்த வேலையை கண்டிப்பாக காப்பாற்றணும். அதுவும்ல இராணுவத்துறையில் சார்ந்ததில்லை, மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழே தான் இந்த இது வருது. 3 வருஷம் 4 வருஷம் போயாச்சுன்னா அங்குள்ள ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அங்கே நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கெல்லாம் வசதியெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, அங்கெல்லாம் போய் படித்து பாஸ் பண்ணிவாங்கன்னா உடன் ப்ரொமோஷன்.
1: நீங்க அந்த வயதுலயே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது படிக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்க ஐடி முடிச்சுட்டு திருப்பி தொடர்ந்து ஏன் படிக்கல சார்?
0: என்னுடைய குடும்ப சூழ்நிலை மீடியமா இருந்தனால எனக்கு படிக்க முடியல.
1: அப்போ வந்து நீங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சிட்டு பணி செய்ய போனீங்க, இருந்தாலும் உங்களுடைய மனதுல இருந்த படிக்கணுங்கிற ஆர்வத்தை நீங்க
0: விடல. வேலை கிடைச்சி 3 வருஷம் சர்வீஸ் ஆனாதான் இங்க நான் ஆர்மி இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை

0: பண்ண முடியும்.
1: ஓஹோ,
0: அங்கே தங்கி படிச்சுக்கலாம். படிக்கிறதுக்கு
1: படிக்கிறதுக்கு
0: சேலரியும் உண்டு, சம்பளமும் உண்டு.
1: வேலை பார்க்க வேண்டாம்,
0: வேலை பார்க்க வேண்டாம், அது வேலைக்கு உள்ள சம்பளமும் தந்துருவாங்க.
1: அப்ப இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம் இல்ல சார்? அதாவது இந்த மாதிரி வேலைகளுக்கு போய் அங்க 3 வருடம் இப்பவும் அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்க?
0: இருக்கு, இருக்கு மேடம்.
1: குறிப்பிட்ட வருடங்கள் வேலை செஞ்சிட்டு நம்ம படிப்ப தொடரலாம், ஆனா வந்து கவர்மெண்ட் நமக்கு வந்து உதவி செய்யும்.
0: படிச்ச உடனே
1: படிப்பு செலவு யாரோடது சார்?
0: படிப்பு செலவு டிபார்ட்மெண்ட் தான் தருவோம்.
1: அந்த தாட்லதான் நீங்க அங்க வேலை பாத்திருக்கீங்க?
0: ஆமா, 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த ஆர்மி இன்ஜினியர் காலேஜ் போக முடியும்.
1: இவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கீங்க, இங்க வர்றதுக்கு என்ன காரணம் சார்?
0: எனக்கு குடும்ப சூழ்நிலை, ரெண்டு 3 சகோதரி உண்டு. ஏற்கனவே ஒரு சகோதரிக்கு திருமணம் ஆயிட்டு, 2 சகோதரி இருக்காங்க, ஒரு தம்பி உண்டு. அப்பாவும் மீடியமான ஆட்கள் தான். குளிர் ரொம்ப ஒத்துக்கல, அப்போ சின்ன வயசானு தெரியல. அப்போ நிறைய பேர் அங்கே அனுபவங்களை சொல்லுவாங்க, அங்கே உள்ள ஐஸ் வந்து கையில் பட்டுனா கை விரலே போயிருமோ, அவ்வளவு குளிராக இருக்கும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஊர் பக்கம் வேலை கிடைக்கும்னு சொன்னால் அங்கே போகிறது நல்லது, இதெல்லாம் யோசிச்சுங்க அப்படின்னா. உடனே எனக்கு இந்த அரசு போக்குவரத்தில் வேலை கிடச்சிட்டு, அதனால நான் அந்த அதை ராஜினாமா பண்ணி நான் இங்கே வந்து 91 ஜாயின் பண்ணேன் மேடம்.
1: இராணுவத்தில் வந்து எல்லை சாலை நிறுவனத்தில் பணியாற்றி அப்புறமா ஊர்லேயும் வேலை கிடைச்சதுனால நீங்கள் ஊருக்கு வந்துட்டீங்க.
0: ஆமாம்.
1: இனி தொடர்ந்து போக்குவரத்து துறையில் நீங்கள் பணியாற்றிய அனுபவங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் சார், அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் இடலாக்குடி கே இளங்கோவன் அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.

வயது என்பது வெறும் எண்தான். மனதின் இளமையே வாழ்வின் புதுமை என்று உணர்த்திய என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். நேசத்தால் இணைவோம், இசையால் நினைவோம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 10:45. உங்களை உற்சாகப்படுத்த பண்பலையில் ஆரம்பமாகிறது திரை இசை. திரை இசையில் வரும் முதல் பாடல் ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் அறிவின் வரிகளில் சுபலாஷினி தனுஷ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: கவளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவளை.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: நேரம் காலை 10:51. நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். இனி லியோன் ஜேம்ஸின் இசையில் விக்னேஷ் சிவனின் வரைகளில் சித் ஸ்ரீராம், சஞ்சனா கால்மஞ்சே டிராகன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல்.

0: ஐயோ, என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: கேட்ட பாடல் ஏ ரஹ்மானின் இசையில் மதன் கார்கேயின் வரிகளில் மோஹித் சௌஹான், நக்குல் அபியங்கர் அயலான் திரைப்படத்திற்காக பாடியது. திரை இசை கேட்டோம். இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு, குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள், இதுதான் தலைப்பு. சோ நேர்களை எல்லாரும் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இனி கேட்கலாம் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. விடுதலைப் போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின்போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. இனி கேட்கலாம் ஏக் சோர்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:08:30. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கடிதம் மூலமா நம்ம நிலையத்துக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில கேட்டு மகிழப் போறோம். கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடல் மாத்தூர்ல இருந்து செம்மன் விழை செல்லன் இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பெண். சுதர்சனம் இசையில அந்த பாடல் அனைவருக்காகவும் இதோ.

மேலும் ஒரு கிராமத்து ரூபாய் 500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த

0: விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
2: நேரம் 11:13. நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். அடுத்ததாக விருப்ப பாடலை கடிதம் மூலம் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சக்தி கார்டன் சரஸ்வதி. நான் பெற்ற செல்வம் இந்த திரைப்படத்திற்காக ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
3: நான்

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-02.

0: 243.
1: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
0: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
0: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: வாழ்வின் வழிகாட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் 11:18. வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் இனி வருகிறது ஜி ராமநாதன் இசையில் பி பானுமதி பாடிய அம்பிகாபதி திரைப்பட பாடல். இந்த பாடலை கடிதம் மூலம் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் துவரங்காடு முத்து ஆசாரி.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வந்து கொண்டிருக்கும் குமரி பண்பலையுடன் கடித வழி.

நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததா பழவூர் நல்ல பெருமாள் ஆசாரி இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் எஸ் ஜானகி பாடிய கொஞ்சம் சலங்கை திரைப்பட பாடல்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு, பாடு சாந்தா, பாடு.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியில் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவளை.
2: தற்போது தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருது இல்லையா, அது சார்ந்து இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றோன்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் இது குறித்த தகவல்களை தராங்க ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். இது மட்டுமில்லாம இன்னைக்கு மாலை மணி 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்களும் இடம்பெற இருக்கு, மறக்காம கேளுங்க. நேரம் 11:30. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பூவை செங்கொட்டுவன் வரிகளில் டி கே கலா பாடிய அகத்தியர் திரைப்பட பாடல். இந்த பாடலை கடிதம் மூலம் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பட்டகசாலியின் விளை என் ஆனந்தராஜ்.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
2: ஆ,
1: எவ்வளவு நேரம்டா?
2: 2 minutes.
1: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
3: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
2: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
1: நிம்மதியானா 2 மணி நேரமா?
2: அது நான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
1: அடேய், இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
2: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
1: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
2: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
1: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
2: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
4: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைக்கணும்.
2: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
1: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
2: நீரை சேமிப்போம்,
1: நாளையை பாதுகாப்போம்.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
0: நேரம் 11:35. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பூதபாண்டி வி முத்துலட்சுமி. இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இளையராஜா இசையில் வாலி வரிகளில் அச்சாணி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது.

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்றிரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்ட இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள்.

11:42. நேயர்களின் விருப்ப பாடல் வளம் வந்து கொண்டிருக்கும் குமரி பண்பலையுடன் கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லூர் எஸ் மணி மற்றும் எம் ஷீலா இந்த நேயர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பூவே பூச்சூடவா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் சித்ரா பாடியது.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததான் லீபுரம் பி பொன்குமார், இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் சிற்பி இசையில் கலைக்குமார் வரிகளில் அருண்மொழி மற்றும் சித்ரா பாடிய விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்பட பாடல்.

0: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான் பலை 101. நேரம் 11:55 நிமிடம். பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். இன்னைக்கு குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவான பாடல் நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடியது. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் குலசேகரபுரம் எம் செல்லப்பன்.

0: பாடலுடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர்விருப்ப பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சிக்காக கடிதம் மூலம் தங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: செந்தமிழ் சொல்லெடுத்து
5: பைந்தமிழ் பாட்டிசைத்து
4: பாங்குடன் பவனி வந்து
5: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
4: உங்கள் குமரி பண்பலை 101.
0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
6: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீக்கூலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
7: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் மணி 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். 12:55 திரையிசை, 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள், நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரத்தில் வருகிறது பொது அறிவு பாசறை நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிர் நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று மாலை மணி 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். அதைத் தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். 6 மணிக்கு நிகழ்ச்சிகள், 6:10 சேவை செய்திகள், 6:15 மல்லிசை, 6:40 திரையிசை. இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்ட இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. 8:30 9:15 திரையிசை. 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்களை விரும்பி கேட்கும் நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரையிசை. இன்று நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாத்.

தம் நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் நேயர்களே உங்களின் அனைவருக்கு 2602400 மற்றும் 1 2907222 இதற்கான இணைப்பு எண் 04652. மேலும் அலைபேசி எண் 8903257309. நமது குமரி பண்பலை 101 நேர்லை நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்துகொள்ளுங்கள்.

வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றும் உடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை நூற்று ஒன்று. இன்னும் சில நொடிகளில் வரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம் தம்பி திரைப்பட பாடல்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. ஆரம்பமாகின்றது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதில் என்றும் நீங்க இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமழையில முதல் பாடல் குடும்ப தலைவன் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது. பட்டாம் பூச்சியாய் படபடக்கிறது என் கண்கள் உன் விழி கண்டு, உன் பார்வை தீண்டும் ஒவ்வொரு நிமிடத்திலும் தோன்றுகிறது, அந்த பார்வைக்குள் என்னதான் ஒளிந்திருக்கிறதோ.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீக்கூலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமத்து ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
2: நேரம் 12:15. குமரி பண்பல் 101 காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. முத்துக்கள் சிதறும் சிரிப்பு, அதில் விழுந்தேன் என்னை மறந்து, மீண்டும் எழ புன்னகையே மறந்து, புன்னகைத்து செல்வாயோ பவழக்கொடியே. கேட்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா பாடிய பணம் படைத்தவன் திரைப்பட பாடல்.

தற்போது தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருது இல்லையா, இந்த நேரத்துல நம்ம குமரி பண்பை நூற்றுவன்ல அது சார்ந்த என்னென்ன நிகழ்ச்சிகள் இன்னைக்கு வளம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் இது குறித்த தகவல்களை தராங்க ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். இது மட்டுமில்லாம இன்று மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்று நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்களும் இடம்பெற இருக்கு, மறக்காம கேளுங்க. நேரம் 12:20. மனம் நனையும் மதுரமழையில் அடுத்ததாக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய திருவிளையாடல் திரைப்பட பாடல். மலர்களை நூலால் தொடுப்பது போல் கவிஞனின் சிந்தனையில் பிறக்கும் வரிகளை பாமாலையால் தொடுத்த பாடல், அது இசையோடும் பாவத்தோடும் வருகிறது இனிமையாய்.

ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: நேரம் 12:27:30. குமரி பண்பலை நூற்று ஒன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அதே கண்கள் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது. அற்புதம், அதிசயம், பேரழகு, அவளை உயிர் சிற்பமாய் செய்துவிட்டார். ஓஹோ எத்தனை அழகு, வானவில் தோன்ற குயில்கள் இசைக்க அழகிய நடனம் புரிய வந்த மங்கை இவள்.
3: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவ

வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்றிரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நெல் சாகுபடியில் நானடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்ட இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். நேரம் 12:32. மனம் நினையும் மதுரமழையில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பவானி திரைப்பட பாடல். வண்ணங்கள் இல்லா ஓவியமாய், வரிகள் இல்லா கவிதையாய், மொழிகள் இல்லா வார்த்தைகளாய் அவளது புன்னகை. புன்னகையின் பொருளை தேடி வந்தேன் ஆவலாய்.

12:36. மனம் நனையும் மதுரமழையில் நிறைவாக வருகிறது நிறைகுடம் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன், வி குமார் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது. பெண் அவள் படைப்பின் உயர்வு, அவள் அழகை ரசிக்க கண்ணொரு பக்கமாய், குணத்தை ரசிக்க நெஞ்சொரு பக்கமாய் அலைகிறது.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆதினி ராஜேஷ். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிஷ்கேக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அனைத்து நாடுகளும் நாட்டு மக்களும் சமூகமும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வாய்ப்புகளின் அடிப்படையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு பாதுகாப்பு, அமைதி, நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். இதற்கு எதிராக செயல்படும் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் 140 கோடி மக்களின் உழைப்பால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு உலகளாவிய பிரச்சினைகள் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதில் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகத்தின் 66வது நிறுவன நாளையொட்டி அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு கல்வி அறிவை அளிப்பதில் இந்த கழகத்தின் பங்கு இன்றியமையாதது என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக தெரிவித்தார். உள்நாட்டிலேயே உர உற்பத்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. 23,731 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு கடந்த மாதம் 6ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த திட்டம் மூலம் உயிரி எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வரும் 2035-36ஆம் நிதியாண்டு வரை செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால எரிசக்தி உற்பத்தியை மேம்படுத்த உயிரி எரிவாயு பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விலை 2,747.50 ரூபாய் உள்ளது. விமான எரிபொருள் விலை 5.46% அதிகரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான எரிபொருளின் விலை லிட்டருக்கு 6.28 ரூபாய் அதிகரித்து 121.28 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம்

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். இதன் மூலம் 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நடப்பாண்டில் அணையில் போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் பாசனத்திற்கு உரிய தேதியில் தண்ணீர் திறக்க முடியவில்லை. கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்ப்பிடி பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நிரம்பியது. பின்னர் கபினி, KRS அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. அணையின் நீர்மட்டம் 96 அடியை எட்டியுள்ள நிலையில் இன்று முதல் 45 நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்தும் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று அணை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் முதல் முறையாக அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். மேட்டூர் அணையின் வலது கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 8 கன் மதகுகளை மின் விசையால் இயக்கி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை அவர் விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு மலர்களை தூவி அவர் வணங்கினார். மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகம் முழுவதிலும் உள்ள 28 மாவட்டங்களிலும் மாணவர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கவும் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு மாணவர்களுக்கு தகுதியான பயிற்சியை வழங்கவும் சிறப்பு விளையாட்டு வசதிகளை உருவாக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆது அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ஒலிம்பிக் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கங்களை உருவாக்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரிய, கலாச்சார, தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுகள் என்ற வகையில் வீரர்களை பயிற்றுவிப்பதற்கு சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். பள்ளிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களை புதுப்பித்து கூடுதல் வசதிகளுடன் அவற்றை சீரமைப்பு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் கூறினார். விளையாட்டு வீரர்கள் தங்கி பயிற்சிகளை மேற்கொள்ளவும் மாவட்டங்கள் தோறும் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விளையாட்டுக் கொள்கை புதிதாக உருவாக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஓடுதளம், நீச்சல் குளம் மற்றும் உடற்பயிற்சி மையங்கள் கட்டாயமாக்கப்படும் என்றார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. அடையாளம் கண்டறிந்த பின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. சடலங்களின் புகைப்படங்கள் எடுத்த பின்பு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு DNA சோதனைக்கு பின் சடலங்கள் உறவினர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் சரிபார்த்து உறவினர்கள் இந்திய தூதரகம் வழியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் பெரும்பாலான சடலங்கள் DNA சோதனைக்கு பின் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு தமிழகத்திலிருந்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற 28 பேர் பத்திரமாக கோவை திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கைலாய யாத்திரைக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்ற 28 பேர் நேபாளம் வழியாக தங்களது பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். அப்போது நேபாளத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டன. வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு ஒரு நாள் முன்பு வரை தாங்கள் நேபாளத்தில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்ததாகவும் அதன் பின்னர் அங்கிருந்து கைலாய யாத்திரைக்காக புறப்பட்டு சென்றதாகவும் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்த யாத்திரிகள் தெரிவித்தனர். தாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதால் பெரும் ஆபத்திலிருந்து தப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். வெள்ளம் மற்றும் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் கிடைத்தபோது தங்களது குடும்பத்தினர் மிகுந்த அச்சத்திலும் பதட்டத்திலும் இருந்ததாகவும் தங்களது பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து கவலைப்பட்டதாகவும் யாத்திரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் தங்களை பாதுகாப்பான முறையில் அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாகவும் அதன் மூலம் பாதுகாப்பாக வெளியேற முடிந்ததாகவும் குறிப்பிட்டனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
1: கிழக்கு மத்திய ரயில்வேயின் சமஸ்திபூர் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட 21 ரயில் நிலையங்களில் இன்டர்லாக்கிங் சிக்னல் அமைப்பதற்கு 233 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நவீன சிக்னல் முறை அமைப்பதன் மூலம் ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் வடக்கு ரயில்வேயின் முராதாபாத் ரயில்வே கோட்டத்தில் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கவச் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த இந்திய ரயில்வே ஒப்புதல் வழங்கியுள்ளது. திலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் 3rd நாள் உணவு இடைவேளையின் போது வடக்கு மண்டலம் அணி

0: இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தெற்கு மண்டல அணி 312 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு மட்டுமின்றி மனிதநேயத்திற்கும் எதிரானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். உயிரி எரிவாயு உற்பத்தி செய்வதற்கான கோபர்தன் திட்டம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்த இந்தியர்களை அடையாளம் காணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாளத்திற்கான இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: வாழ்க்கை எனும் பயணத்தில் கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியையும் வசந்தமாக்குகிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:51. நலமாய் வாழ இணைவோம் பண்பலை 101 இப்பொழுது.
4: நலமாய் வாழ்வோம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹோரன்ஸ் மேரி அவர்கள்.
5: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. மக்களிடையே சரியான ஊட்டச்சத்து, சமச்சீர் உணவு மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். உணவு என்பது பசியை தீர்ப்பதற்காக மட்டும் அல்ல, ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மூளை மற்றும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான அடித்தளம். ஊட்டச்சத்து வாரம் ஏன் முக்கியம் பெறுகிறது என்றால், சமச்சீர் உணவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, நமது உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றை சரியான அளவில் பெறுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சியை மேம்படுத்துதல், குழந்தை பருவத்தில் உடல் வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, கற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையாகிறது. ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பது என்பதன் மூலம் குறைந்த எடை, வளர்ச்சி குன்றுதல், இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. இரத்த சோகை தடுப்பு இரும்புச்சத்து, போலேட், விட்டமின் B12 போன்ற ஊட்டச்சத்துகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க உதவுகிறது. மேலும் உடல் பருமன் மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை தடுப்பதற்கான உணவு முறையை விளக்குகிறது. அதிக சர்க்கரை, உப்பு, கொழுப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய உடல்நல அபாயங்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கியம் பெற பல்வகையான பழக்கங்கள், காய்கறிகள், புரத உணவுகள் மற்றும் முழு தானியங்கள் உள்ளடங்கிய உணவு முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உள்ளூர் மற்றும் பருவகால உணவுகளை ஊக்குவித்தல், நமது பகுதியில் கிடைக்கும் கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் மற்றும் சிறு தானியங்கள் போன்ற சத்தான உணவுகளை பயன்படுத்த ஊக்குவிக்கிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம், உணவை சுத்தமாக கையாளுதல், பாதுகாப்பாக சேமித்தல் மற்றும் உணவு மூலம் பரவும் நோய்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அனைத்து வயதினருக்கும் ஊட்டச்சத்து என்பதன் மூலம் குழந்தைகள், இளம் பருவத்தினர், பெரியவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் என வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஊட்டச்சத்து தேவைகள் மாறுபடுகின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குதல், நல்ல உணவு பழக்கங்களை சிறு வயதிலிருந்தே உருவாக்குவது எதிர்காலத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவுகிறது. நல்ல ஊட்டச்சத்து, நல்ல ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கை. இன்றைய ஆரோக்கியமான உணவு தேர்வு நாளைய ஆரோக்கியமான தலைமுறைக்கான முதலீடு. இந்த ஊட்டச்சத்து வாரத்தில் நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம், சத்தான உணவை தேர்ந்தெடுப்போம், ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்குவோம்.
2: த
4: தேசிய ஊட்டச்சத்து வாரத்தின் முக்கியத்துவம். தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் டி.

0: வின்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870-19-8870.
4: அலைக்கடலோரம் அழகான தமிழ் கீதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 12:55. நேர்கள் இப்பொழுது தங்கமகன் திரைப்படத்திலிருந்து அனிருத்தின் இசையில் தனுஷின் வரிகளில் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்கலாம்.

நம்ம வீட்டில் எப்போதுமே குழந்தைகள் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அடம் பிடிச்ச உடனே நாம் வந்து பொருட்களை வந்து வாங்கி கொடுத்துருவோம். அந்த குழந்தைங்க என்ன ஆசைப்படுதோ அந்த பொருட்களை வாங்கி கொடுத்துருவோம் சில பேரண்ட்ஸு. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லை பொறுமையாக வெயிட் பண்ணு, இல்லை நீ காசை சேமித்து வச்சு வாங்கிக்கோ, அப்போ தான் உனக்கு வந்து அந்த பொருளை வந்து பத்திரமா பாதுகாக்க

0: அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லி கொடுப்பீர்கள் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தோழிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602240 என்ற எண்ணிற்கோ 2907222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:00. செய்தி தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில தினமும் தவறாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம சாப்பிடுறது தான். அந்த சாப்பிடுற நேரம் வந்து காலையா இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், மாலையா இருக்கலாம், இடையில ஸ்நாக்ஸ் கூட நிறைய வாட்டி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? ஆனா ஒரு சின்ன கேள்வி நாம சாப்பிடக்கூடிய உணவை பத்தி இருக்கு. என்ன தெரியுமா? நாம சாப்பிடக்கூடிய உணவு ஊட்டச்சத்தான உணவா இல்ல சத்தான உணவா அல்லது வெறுமனே அது உணவு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வரணும். இந்த கேள்விக்கான விடையை நினைவூட்டத்தான் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1-7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம், அதாவது நேஷனல் நியூட்ரிஷன் வீக், கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நேஷனல் நியூட்ரிஷன் வீக் வந்து எப்போ கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1982 தொடங்கப்பட்டது. அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டின் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் போர்டு ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இதை தொடங்கியிருக்காங்க. அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1-7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை முறையில வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நாம யோசிக்கிறதே கிடையாதுங்க. ஊட்டச்சத்து அப்படிங்கறது ஏதோ ஒரு டயட் ஷாட் கிடையாது, அது நம்ம உடம்போட ஃபியூவல். அதாவது கார் நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கான பெட்ரோல் டீசல் வந்து கரெக்டா நம்ம கொடுத்தாதான் அது கார் வந்து ஒழுங்கா போகும். அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து முழுசா ஆரோக்கியமா இருக்கணும், அதே மாதிரி ஃபுல் டைம் வேலை பார்க்கணும், நல்ல ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஊட்டச்சத்தான உணவு தேவைப்படும். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற தத்துவத்தை நாம இன்னைக்கு மறந்து போயிட்டோம். அதனாலதான் சின்ன சின்ன சின்ன வயசுல கூட பல உடல்நல பிரச்சனைகளை நாம சந்திச்சுக்கிட்டு வரோம். அன்றாட வாழ்க்கையில நாம வந்து ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப செலவு பண்ணணும் அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. நம்ம சமையல் அறையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களே போதும். அதாவது சிறுதானியங்கள் தான் இதில் முதன்மையான இடத்தை பிடிச்சிருக்கு. ராகி, கம்பு, திணை அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய உணவுகளை நம்ம வாரத்துல 2 சேர்த்துக்கணும். அதே மாதிரி தினமும் ஏதாவது ஒரு உள்ளூர் காய்கறியோ அல்லது சீசனல் ஃப்ரூட்ஸ், அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பழங்கள் கிடைக்கும், அந்த பழங்களை கண்டிப்பா நம்ம சாப்பிடணும். அந்த பழங்களை சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸும் தாதுக்களும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாசிப்பயிறு, சுண்டல், கொண்டைக்கடலை, முளைக்கட்டிய பயிறு அப்படிங்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு கண்டிப்பா புரதச்சத்து கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேல தினமும் கண்டிப்பா 2-3 தண்ணி கண்டிப்பா குடிச்சே ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதிகமான சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பேக்கெட் ஸ்நாக்ஸ் இவைகள் எல்லாத்தையுமே நாம வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அல்லது குறைச்சிக்கணும். இதெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும். எப்பவாச்சும் சாப்பிட்டா

எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதே நாம் வந்து உணவாக எடுத்துக்கிட்டப்ப கண்டிப்பாக நம்ம உடலில் எல்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஊட்டச்சத்து விழிப்புணர்வை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு சாப்பாடும் நம்ம கொடுக்குறப்ப சொல்லணும், இந்த கேரட்டில் வந்து விட்டமின் சி இருக்குது, ஒவ்வொரு பொருட்களையும் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்றப்பே சொல்லி கொடுத்தோன்னா அது வந்து அந்த குழந்தைகளுக்கு அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களும் அதை எடுத்து நல்லா சாப்பிடுவாங்க.

இன்று நம்முடைய வாழ்க்கை வேகமாக ஓடிக்கொண்டே இருக்குது. வேலைக்கு அவசரம், படிப்புக்கு அவசரம், பயணத்திற்கு அவசரம். அந்த அவசரத்தில் சில நேரங்களில் உணவுக்கே நேரம் கொடுக்க நாம் மறந்துடுறோம். ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கேஜ் ஃபுட்டு, அப்புறம் வந்து அந்த சுகரி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். இவற்றை முழுமையாக தவிர்க்க முடியாத சூழல் இருந்தாலும் அதனுடைய அளவு, அடிக்கடி சாப்பிட்றது, உணவின் சமநிலை ஆகியவற்றில் நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணும். ஏன்னா நோய் வந்த பிறகு உணவை மாற்றுவதற்கு பதிலாக நோய் வருவதற்கு முன்பே உணவு பழக்கத்தை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். சுவர் இல்லாமல் சித்திரமில்லை, உடலின் ஆரோக்கியம் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை. இந்த ஊட்டச்சத்து வாரத்தில் நாம் எல்லாருமே ஒரு நல்ல முடிவை எடுப்போம். நம்ம உணவில் ஒரு சிறு ஆரோக்கிய மாற்றத்தை கொண்டு வருவோம். உங்கள் உடல் நலன் மீது அக்கறை காட்டுங்கள்.

0: நிறைவு பெற்றது. செய்தி தெரியுமா? முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையிலிருந்து உங்கள் மனங்களில் சங்கமிக்க வருகிறது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 1:10. அம்மா எனக்கு இந்த டாய் வேணும், அப்பா எனக்கு இந்த சாக்லேட் வேணும், வாங்கி தருவீங்களா இப்படின்னு குழந்தைங்களோட இந்த வேணும் வேணும் அப்படிங்கிற பட்டியல் சில நேரம் வந்து முடியவே முடியாதுங்க. ஆனால் இந்த ஒரு சின்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? பணத்தினுடைய மதிப்பு, பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், எது எதுக்கெல்லாம் நாம் செலவு பண்ணலாம், எப்போ சேமிக்கணும், இதையெல்லாம் விட தேவைக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம், இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைகளுக்கு நாம எப்போ சொல்லி கொடுக்கணும். நம்ம குழந்தைக்கு இன்னும் சின்ன வயசு தானே, இப்ப எதுக்கு அப்படின்லாம் நல்ல நிறைய பேர் நினைச்சிட்டே இருப்போம். அப்படின்னா இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி உங்களுக்காகத்தான். ஸோ பண்பலை 101 ஆரம்பமாகிறது ஹாய் ஸ்நேகிதிய, பெண் தோழிகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா? குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லி கொடுப்பீர்கள்? ஸோ இந்த டாபிக்ல நீங்க எப்போ எப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை சொல்லி கொடுத்தீங்க, இல்லை சொல்லி கொடுக்க போறீங்க, இல்லை பாக்கெட் மணி கொடுப்பீங்களா, இல்லை சேமிக்க சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கருத்து இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. கால் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2602 என்ற எண் இருக்கும். மற்றும் ஒரு எண் 2907222 என்ற எண் இருக்கும். அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. டாபிக் மறுபடியும் சொல்லிடுறோம், குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லி கொடுப்பீர்கள்? ஏன்னா இப்போ வந்து எல்லா குழந்தைகளுமே எனக்கு எங்கே போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, எனக்கு இது வேணும் அது வேணும், வாங்கித்தாங்க வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்களே தவிர, அவங்களுக்கு வந்து இந்த பொருள் வந்து எப்படி வருது, இவ்வளோ நம்ம காசு கொடுத்தா தான் கிடைக்குமா சும்மா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம பேரண்ட்டு தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை எப்படி அந்த குழந்தைகளுக்கு எப்போ சொல்லிக் கொடுப்பீங்க, அந்த பணத்தினுடைய மதிப்பை எப்போ அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பணம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு நம்பர் மாதிரி தான் தெரியும். ஒரு 100 ரூபாய் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு அம்மாவுடைய உழைப்பு இருக்கலாம், இல்லை அப்பாவுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த 100 ரூபாய்க்கு பின்னாடி ஒரு குடும்பத்தினுடைய தேவைகள் நிறையவே இருக்கலாம். அதனால தான் பணத்தின் மதிப்பை சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது பணத்தை செலவு செய்யாதே அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாதுங்க, பணத்தை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். நேர்கள் வந்துட்டாங்க, என்ன சொல்றாங்க, குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?

0: நான் குளச்சல்லேருந்து ராஜஸ்ரீ பேசுறேன் மேடம்.
1: ராஜேஸ்வரிம்மா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்களா?
1: கண்டிப்பா
0: நீங்க
1: நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். சரிம்மா, டாபிக் கேட்டிங்களா?
0: கேட்டேன் கேட்டாம்மா, கேட்டேன்.
1: ம், சொல்லுங்கம்மா. உங்களுடைய நீங்க எப்ப எந்த வயசுல உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க?
0: அம்மா என்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, அவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயாச்சு.
1: ம், பேரை பத்திக்கு
0: அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்காமா?
1: ஆ,
0: எப்படி சொல்லி கொடுக்கேன்னு
1: சொன்னா,
0: இந்த பிள்ளைங்களுக்கு இந்த தாயும் தகப்பனும் சம்பள டேட்டு வந்தோடனதானே இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நூறுன்னு கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளும் சந்தோஷமா பணத்தை பாக்கட்டு என்னுள்ள முறையில குடுக்கிறது. கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு முந்தியலும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளைங்க என்ன செய்யும், முந்தியல் தான் மஸ்திரம் ஆச்சு. எனக்கு எவ்வளவு இருக்கு, எனக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்க வேண்டி அதுகளுக்கு என்ன பைசா கிடைச்சாலும் அந்த உண்டியல போட்டுறது.
1: நல்ல பழக்கம்.
0: ஆமா, உண்டியல உண்டியல போட்டுறதுமா.
1: சரிம்மா,
0: அதுக்கப்புறம் இந்த அதுகிட்ட கேட்டா தெரியும், பேக்கரி கடையில என்னெல்லாம் விலை கூடுன முத்தாசியா இருக்குன்னு எழுதிட்டு. அப்ப அது என்ன சொல்லுன்னு தெரியுமா, நம்ம சேமிச்சு வச்சிருக்கோம், இது ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து எடுக்கணும், நமக்கு விபரத்துல வேற இல்லாம இருந்த ஒரு கோயிலுக்கு போனோம் அதுக்கு வேண்டி எடுக்கணும்னு அதுவ சொல்ல. என்னட்ட வந்து கேக்கும், பாரு எனக்கு சாக்லேட் வாங்கினா வாங்கணும் பைசா தாருங்க, இல்லாம இருந்த பிஸ்கட் வாங்கணும் தாருங்க.
1: சரி,
0: நான் என்ன செய்வேன், அந்த ராயிரமே இருக்கு நீ எடுத்துட்டுப்போம். ஆமா, பிறகு நீ எவ்வளவு எடுத்து எனக்கு அப்பேன், அது பாட்டி நான் 50 ரூபாய்தான் எடுத்தேன். அதுல கூடுதலே அதுவ செலவு பண்ணாது. அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு நான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். கடைக்கு சாதனம் வாங்க போனாலும் 500 ரூபாய் கொடுத்துடுறேன். கொடுத்து வச்சுட்டு நான் எல்லாம் லிஸ்ட் எழுதி கொடுத்து விடுவேன். மனாயத்துல எவ்வளவு ரூபாய்க்கு நீ சாதனம் வாங்கியிருக்கேன், மீதி எவ்வளவு ரூபாய் தந்திருக்காங்க. பாட்டி நீங்க தந்ததுல நான் 350 ரூபாய்க்கு வாங்கினேன், நீங்க 150 ரூபாய் இதா இருக்குது. 500 ரூபாய் பாத்தீங்களா பாட்டி, எப்படி 350 ரூபாய் அந்த சாதனம் வாங்கி இருக்கு, ஒண்ணுமே காணாத சாதனத்துல 150 ரூபாய் மிச்சம் இருக்கு. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி சொல்லி கொடுத்ததுனால அந்த ரூபாய்க்கு
1: மதிப்பு வந்து தெரியுது கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து அதே மாதிரி பிள்ளைங்க சொல்லுவாங்களா, பேரம் பேத்திக்கு இப்ப வந்து போன வாட்டி நான் கடைக்கு போன பாட்டி இந்த பொருளுடைய ரேட் இவ்வளவுதான் இவ்வளவு இருந்துச்சு, இப்ப வந்து அந்த பொருளுடைய ரேட் வந்து கூடிடுச்சு, அதுக்குள்ள இவ்வளவு ரூபாய் கூடிருச்சு, அப்படி எல்லாம் சொல்லிருக்காங்களா? அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும் இல்லையா, பணத்தினுடைய மதிப்பு வந்து நம்ம சொல்லிதான் கொடுத்து வளர்க்கிறோம்.
0: பணத்துல மதிப்பு நம்ம அந்த பிள்ளைங்களை கொடுக்கணும், கையில கொடுக்கணும். பைசா நம்ம நோட்டா இருந்தாலும் சரி, கையில கொடுத்து இந்த பணத்தை எண்ணி பாருன்னு சொல்லணும்.
1: சரிம்மா,
0: பணத்தை அதுல எண்ணி பாக்கிற இந்த பணம் வந்து நிறைய இருக்கு, இந்த பணத்துக்கு நம்ம
1: எவ்வளவு வாங்க
0: வாங்க எடுக்கப்படாது, இது நமக்கு சேமிக்க வேண்டிய பைசா.
1: சரி,
0: என்னது அதே மாதிரி என் பேரன் அப்படிதாமா, அவனும் சில நேரம் பஸ் கிடைக்கி திண்டிட்டேன்னா ரெண்டு கொஞ்சம் ஒரு ஸ்டாப் வித்தியாசமா இருக்கான், அதுல இருந்து நடந்தே வந்துடுவான். ஃப்ரீ பஸ் நிக்க மாட்டான்,
1: வாய்ப்பு கொடுப்போம். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிமா,
0: நன்றி
1: நன்றி. வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: சாந்தி பிரபானந்த், கீழப்பெருவிளை மேடம்.
1: கீழப்பெருவிளை சாந்தி பிரபானந்த், சொல்லுங்கம்மா.
2: பிள்ளைங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை பாக்குற பைசா இப்படி கஷ்டப்பட்டு வருது, அதை முதல்ல சொல்லி கொடுக்கணும் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், பிள்ளைங்க வந்து நம்ம அம்மா அப்பா தான் இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு, நம்மளை பார்த்தே தான் படிப்பாங்க. சின்ன வயசுல நம்ம எப்படி செலவு பண்றோம் அதை பார்த்துட்டே வருவாங்க, அதை பார்த்துதான் அவங்க அந்த சேமிப்பை இது பண்ணுவாங்க. ஒரு உண்மையிலே மேடம், என் பையன் ஒரு பொருளுமே வாங்கி கேட்க மாட்டேன், வாங்கி கொடுத்தா வாங்கி பண்ணுறேன். அதே இது வாங்கிட்டு இது தேவை இல்லாம எதுக்கு வேஸ்டா வாங்குறீங்கன்னு
1: சொல்லுவான்.
2: நேத்து அவங்க அப்பா கூட காத்தாடி திருவிழாக்கு முன்னே அவங்க அப்பா வந்துட்டு அவன குறை அவன் ஒண்ணுமே வாங்கி கேட்க மாட்டேன்.
1: நல்ல பையன்,
2: ஒரு குறையாயிடுச்சு,
1: அதுவே ஒரு குறையாயிடுச்சு. சோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, எப்போ வந்து எந்த வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த பணத்தினுடைய மதிப்பை வந்து, ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்.
2: சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும் ஒரு 5 வயசு, சின்ன வயசுல இருந்தே அது நம்ம பார்த்து வரும்போதுதான் தெரியும்.
1: சின்ன வயசுல இருந்தே இந்த இதுக்கு வந்து இவ்வளவு மதிப்பு, ஏன்னா இந்த நமக்கே வந்து சில நேரம் வந்து இந்த ரூபாயினுடைய மதிப்பு வந்து இப்ப வந்து தெரியாம போயிருது எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம வந்து போன் மூலமே எல்லாத்துக்குமே பணத்தை அனுப்பிடுறதுனால நமக்கே அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனா கையில இருந்து அந்த காசை குடுக்கறப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே அந்த வழி தெரியும் இல்லையா?
2: இப்ப அவனே எங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி நம்மளே ஏதாவது தேவையில்லாம வாங்கிட்டா எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிடுவோம்.
1: சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா, நன்றிம்மா.

0: I do know that.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
0: பூதப்பாண்டி முத்துலட்சுமி.
1: பூதப்பாண்டி முத்துலட்சுமிம்மா, சொல்லுங்கம்மா.
0: நான் வந்து, எனக்கு மூணு பிள்ளைங்க உண்டு மேடம். மூணு பேரும் ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் அந்த மாதிரி வரும்போது உண்டிய என்ன நிறைய சொந்தக்காரங்க வருவாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் நிறைய ரூபாய் கொடுப்பாங்க.
1: அது எல்லாமே உண்டியல சேர்த்து வச்சிருவாங்க.
0: ஆமா, போடுவாங்க. அப்ப ஒரு நாள் எனக்கு ஒரு ஏதோ ஒரு செலவுக்கு ரூபாய் இல்ல, ஜியோ என்ன பண்றேன்னு சொல்லும்போது அம்மா இதை வச்சுக்காங்கன்னு கொண்டு தந்தாங்க மேடம். அது எனக்கு
1: அவங்களுக்கு
0: தெரியும் நம்ம வீட்டுல அந்த பொருள் வாங்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அத ரெண்டும். ஆனா எனக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன, நம்ம அம்மா அப்பா எனக்கு வீட்டுல வந்து நாங்க ஏழு பேரும் மேடம்.
1: அதனால இது வந்து நிறைய பேரண்ட் பண்ற ஒரு தப்புங்கிறது நான் உங்களை சொல்லல. ஏன்னா நீங்க வந்து சொல்றீங்க பிள்ளைங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சில பேர் நம்ம இந்த கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்க இந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது சொல்லியாது, யார்ட்டையாவது காசை வாங்கியாவது அந்த பிள்ளைங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துறாங்க. அதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பணத்தினுடைய மதிப்போ அருமையோ தெரிய மாட்டேங்குது இல்லையா.
0: அத வந்து கொஞ்ச நாள் இழுக்கும் போது அவங்களுக்கு அது தெரியுது. இவங்க வந்து என்ன
1: கஷ்டப்படுறாங்க
0: வேலை. அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் காலையிலேயே போனா ராத்திரி வரைக்கும் நின்னு சர்வர் வேலை.
1: அப்ப அத பார்த்தாதான் நமக்கு வந்து காசு கிடைக்குது.
0: அப்ப நானும் சொல்லுவேன் மக்களே, இப்ப 10 ரூபாய் உங்கள்ட்ட இருந்துன்னா ஏதாவது ஒரு மிட்டாய் வாங்குறீங்களோ, எதாவது வாங்கினா மீதியை வச்சுக்கணும். நம்ம அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கும் ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க. பரவாயில்ல மேடம், நான் எதிர்பார்த்த அளவு வீட்டை கொண்டு போறாங்க.
1: ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி நம்ம பேரண்ட் சொல்றப்பவே இது வந்து அந்த பிள்ளைங்களுக்கே ஒரு ஹாப்பி. அப்பா நம்ம அம்மா வந்து இப்பவாவது நம்மள ஒத்துக்கிட்டாங்களே, நம்ம வந்து நல்லா வாழ்றோம், நல்ல குடும்பத்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா. நன்றி.
0: அதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேடம்.
1: நன்றிம்மா. நன்றி.
0: நன்றிம்மா. வாய்ப்புக்கு.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: சேமிக்க
1: அந்த சேமிப்பு வந்து நீங்க இல்ல, அந்த சேமிப்பு வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல பிள்ளைங்களாவே நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு தோணுச்சா உங்களுக்கு?
2: ஸ்கூல்ல கேட்டாங்கன்னு சொல்லி எங்க வீட்டுல வந்து எங்க பையன்ல வந்து வாங்கிட்டு போவோம். எங்க பொண்ணு எல்லாம்
1: சரி சேமிக்கிறாங்க. அப்ப பள்ளியில இருந்து, அதாவது இது வந்து உங்க குழந்தைகளுக்கு பள்ளியில இருந்து கிடைச்சிருக்கு, ஸ்கூல்ல இருந்து கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப ரொம்ப பெருமைப்படுற விஷயம் தான்.
2: இன்னைக்கு அவங்க மேரேஜ் ஆகி குழந்தை குட்டிகளோட இருக்காங்க. அதனால இன்னைக்கு சேமிப்பு அவங்க செய்யறாங்க மேம்.
1: சூப்பர்.
2: அதே மாதிரி அவங்க ஒரு பொருள் கேட்டாலும் எனக்கு கையில குடுக்க இந்த டைம்ல காசு கிடையாது. அப்ப நான் சொல்லுவேன், அம்மா கையில காசு இல்ல, பாரு வேலைக்கு போய் கஷ்டமா இருக்கு, கை வலிக்கு கால் வலிக்கு அப்படிலாம் வந்து சொல்லுவேன் மேம். அவன் வந்து ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கல கையால் வேலைக்கு போனான் மேம். அந்த காசை கொண்டு அப்படியே என்கிட்ட தருவான் மேம். அம்மா 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிறதுல அவன் இந்த மொபைல் வாங்கி கேட்டான். அம்மா எனக்கு இந்த மொபைல் வாங்கிட்டாங்க அப்படின்னு.
1: சரி.
2: அப்ப அவன் வேலைச்சு இந்த காசை சேர்த்து வச்சு
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்துமா? தக்கலையில இருந்து. ஆயிஷா சொல்லுங்க. நன்றி. நன்றிமா. நன்றி. சொல்லுங்கம்மா உங்க கருத்துக்களை அழகா சொல்லுங்க.

0: கட்டுக்கல சோரை கோட்டு வச்சுக்கிட்டு பிள்ளைங்க கூட இருந்து சாப்பிடும் போதே சொல்லி கொடுக்கணும். இது அப்பா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த பைசாவை தாராங்க, அதனாலதான் நம்ம இதை சாப்பிடுறோம், பசி இல்லாம அப்படிங்கிற ஒரு இதை சொல்லி கொடுக்கணும்.
1: சூப்பர்.
0: அடுத்தது நடந்து போகக்கூடிய ஆட்டோல போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எங்கனையா நடத்தி கூட்டிட்டு போகணும். அடுத்தது 200 ரூபா தேவைக்கு செலவழி, 20 ரூபா கூட நீ செலவழிச்சிடாத தேவை இல்லாம,
1: ஒரு பிள்ளைகள்
0: கண்டுபிடிச்சிட்டு சாப்பிடாம இருந்தா பரட கூடாது.

0: சண்டை பிடிச்சிட்டு சாப்பிடாம இருந்தா பரடக்கூடாது. சாப்பிடுவீங்க அடுத்த நேரம் சாப்பிடட்டு
1: தேவை இருக்காது. அந்த பொருளுடைய தேவை இருக்கவே இருக்காது, ஆனா அந்த பார்த்த உடனே அந்த கலர் எல்லாம் பார்த்த உடனே அந்த குழந்தைங்களுக்கு ஆசைப்பட்டு கேக்கும். சோ நம்ம நம்ம குழந்தைகளுக்கு ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் இல்லையா?
0: ஆமா, அதுக்குதான் சொல்றேன் இல்ல மேடம், 200 ரூபாய் தேவைக்கு செலவழி, 20 ரூபாய் தேவை இல்லாம செலவு பண்ணாத.
1: சூப்பர், ரொம்ப அழகான ஒரு ஒரு லைன் அழகா சொல்லிட்டீங்க. நன்றி நன்றி,
0: ரொம்ப தேங்க்ஸ்.
2: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
4: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் பிற்பகல் 1:27 ஆகியாச்சு. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம நேயர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம், குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள். ஸோ ஒவ்வொரு நேயர்களும் அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொன்னாங்க, சின்ன குழந்தைகளே நம்ம வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும், சேமிக்க சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, தேவைக்கு செலவு பண்ணு, தேவையா இருந்தா 200 ரூபாய் கூட செலவு பண்ணிக்கோ, ஆனா தேவை இல்லாம 20 ரூபாய் கூட செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு லைனை சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
7: பென்ஸ்லி கர்ணதாஸ், சூரப்பள்ளம்.
1: சூரப்பள்ளத்துல இருந்து பென்ஸ்லி கர்ணதாஸ், சொல்லுங்கம்மா.
7: குழந்தைங்களுக்கு பண மதிப்பை நம்ம சொல்லி கொடுக்கறத விட நம்மளே வாழ்ந்து காணி, நம்ம செலவழிக்கிறத பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க செலவழிக்கும். என் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கடைசி நாள் அன்னைக்குதான் கேட்பாங்க, அது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. அப்ப அவங்க கேட்டுட்டாங்கன்னா தெரியும், ஓகே ஃபீஸ் கட்டணும் போலன்னு உடனே கொடுத்துருவோம். அதே மாதிரி எந்த பொருளுமே வாங்கி கொடுக்க கையில காசு இருந்தாலுமே உடனே வாங்கி கொடுக்கறது கிடையாது. எப்படி 1 வாரம் 10 நாள் அவங்களுக்கு அந்த பொருளோட அருமையும் தெரியணும், பணத்தோட மதிப்பும் தெரியணும், நம்ம வீட்டுல ரூபாய் இல்ல அப்படிங்கறதும் தெரியணும்.
1: ஒரு பொருள் வாங்குறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது.
7: 1 ரூபாய் கூட உழைக்காம வராது அப்படின்னு நான் எப்பவுமே பிள்ளைங்க கிட்ட அடிக்கடி சொல்றது உண்டு. 1 ரூபாய் கூட உழைக்காம நமக்கு கிடைக்காது, உழைச்சாதான் காசு. அப்ப அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவோம். வீட்டுல என்னென்ன செலவுகள் இருக்கு, எவ்வளவு ரூபாய் வருது, என்ன செலவு பண்றோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே
1: பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம்.
7: அப்ப அவங்களுக்குமே புரியும் வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எந்த பொருளுமே கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாலுமே உடனே வாங்கி கொடுக்கறது கிடையாது.
1: கண்டிப்பா மதிப்பு, அப்பதான் நம்ம வந்து அந்த பொருளை பத்திரமா வைக்க தெரியும் அந்த குழந்தைகளுக்கு. சும்மா கேட்ட உடனே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா
7: அதை உடைக்க மாட்டாங்க. அதை வச்சு ஒரு வாரம் 10 நாளாவது அந்த பொருளை வச்சு விளையாடுவாங்க, இல்லன்னா உடனே உடச்சு தள்ளிட்டு அடுத்தல உடனே கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்குதான் மதிப்பு தெரியாது,
1: தெரியாது
7: கேட்டோன்னா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம அவங்கள தள்ளிட்டோம்னா
1: கண்டிப்பா
7: எதையுமே மதிப்பா வைக்க மாட்டாங்க, எந்த பொருளையுமே மதிக்க மாட்டாங்க. அது பொருள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அவங்க மதிக்காமலே அப்படியே இருப்பாங்க. அது பணத்தை மதிக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: வாழ்க்கையில
7: உழைக்காம 1 ரூபாய் கூட கிடைக்காது.
1: உழைப்பு வந்து
7: நம்ம இருக்கிறது வரைக்கும் ஓகே, பிள்ளைங்களுக்கு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க அவங்களா யோசிக்கும் போது அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும்.
1: சூப்பர்மா, ரொம்ப
7: நம்மளே சொல்லி கொடுத்துட்டு வளர்த்துட்டோம்னா நம்மளே அதே மாதிரி வாழ்ந்துட்டோம்னா குழந்தைங்க பார்த்து வளருவாங்க. சின்ன பிள்ளைல இந்த 5 ரூபாய் 10 ரூபாய் எல்லாம் இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபாய் 50 ரூபாய் எல்லாம் பெரிய விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு. நான் உடனே அதை பேங்க்ல கொண்டு போட்டுட்டு என் அக்கௌண்ட்லதான் கொண்டு போட்டுட்டு அவங்கள்ட்ட கொண்டு காட்டிடுவேன், நீ சேர்த்து வச்ச ரூபாய் இந்த இருக்கு பாரு, நான் அம்மா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் காட்டுவேன். நீ 20 ரூபாய் தந்தியா, நீ 30 ரூபாய் தந்தியா, எனக்கு 2 குழந்தைங்க. அப்ப அப்படி காட்டும் போது அவங்களுக்கு ஒரே
1: சந்தோஷம்.

0: இருக்கும்.
1: சைஸ் எப்படி
0: கண்டிப்பாம்மா,
1: பண்ணுவாங்க
0: கண்டிப்பாம்மா.
1: அந்த
0: இதுவரை
1: மாதிரி சின்ன சின்ன அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை
0: உண்மைதான்,
1: கொடுக்கணும் இல்லையா அந்த விஷயம்,
0: உண்மைதான்.
1: அதுக்காக அப்படி பண்ணுவோம்.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றிம்மா.
1: நன்றி.
0: நேர்களே, இப்போ பாமா விஜயம் திரைப்படத்தில் இருந்த சூப்பராக ஒரு சாங் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல்.
2: வரவு எட்டணா, செலவு பத்தணா, அதிகம் ரெண்டணா, கடைசியில் துந்தனா. Two, three, four, five, six, seven, eight.

0: நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 1:36 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில். இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்களுக்கு சூப்பரான ஒரு டாபிக் கொடுத்திருக்கோம், குழந்தைகளுக்கு பணத்தின் மதிப்பை எப்படி சொல்லிக் கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழகா சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: புளியூர்
3: குறிச்சி சுதாமா, சொல்லுங்க.
4: அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி சேமிப்பும் பாக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னாக்கா, வந்து பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஒரு பொருளை வாங்கக்கூடிய நேரத்துலயும் அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பொருளோட மதிப்பை கற்றுக் கொடுக்கணும். அப்பமா அதை சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஒரு பொருளை அவங்கள்ட்டே சொல்லி நம்ம வாங்கிக்கணும். சேமிக்க பழக்கம் அப்படி தன்னாலே பிள்ளைங்களுக்கு வந்துருது. நம்ம என்னோட பையனுக்கு வந்து ஒரு பையன் தான் இருக்கு. அவன் எப்படின்னாக்க வந்து கையில ஏதாவது ரூபாய் கொடுக்க நாங்க சொல்லி ஒண்ணு கொடுக்கல, அவனே கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி வச்சு
3: அவங்களுக்கே தோணிடுச்சு.
4: ஆமா, அப்படி வந்து கத்துக்கிட்டான். கத்து வச்சு அவனுக்கு தேவைனாக்க எங்கள்கிட்ட அவனுக்கு கேட்க மாட்டான். அவனே அவன்கிட்ட இருக்க காசை கொண்டு போய் இது பண்ணுவான். எந்த பொருளுமே அப்படியே கண்டிப்போட எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் கேட்டதே கிடையாது. அப்புறம் என்ன சொன்னாக்க, எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒளிவு கலையும் வைக்க மாட்டோம்.
3: கரெக்டாக
4: அதாவது பேசக்கூடிய நேரத்துல எல்லாம் அப்படின்னு வச்சு இந்த பொருள் இன்ன விலை இந்த பாரு அப்படின்னு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா இந்த பொருள் இன்ன விலை இப்படி பாத்துவோம் அப்படின்னு அப்ப அவன் கேட்பான். இவ்வளவுக்கும் என்ன ரேட்டா, எந்த பைக்கா, இவ்வளவு ரூபா கொடுத்தியா, ஒண்ணு வேற வேலை இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கேட்பான். அனாவசியமா எதுவுமே செலவு பண்ணதுக்கு உள்ள முயற்சியில ஒண்ணு ஈடுபட மாட்டான், எந்த பொருளுமே ஆசைப்பட
3: மாட்டான்.
4: இப்ப வந்து யாரை பாத்துட்டு இருந்தா கூட வந்து அவனுக்கு வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணிக்கிட்டு கடன் உடனே அதுலயும் ஒரு பங்கு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோம். அதுபடிதான் இப்போ
3: நடந்துகிட்டே இருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம நான் வந்து என்ன கேக்குறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி உங்க பையன் வந்து அவனாவே கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றீங்க, நம்ம எந்த வயசுல இருந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த பணத்துடைய மதிப்பை சொன்னா அவங்களுக்கு புரியும்?
4: அதாவது நமக்கு வந்து வருமானத்துக்கு தகுந்தபடிதான் நீ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால வந்து அந்த வருமானத்தை பத்தி அவனுக்கு தெரியுது. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த வேலையில வேலை கடந்த சம்பள காசையும் கூட அவனால நீயே ஒரு சேமிப்பு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வீட்டுல பொருட்கள் வாங்கி தராது, எல்லாமே டைரியில எழுதி வச்சிருவான். இப்பவே
5: அவர்களுக்கு அந்த நம்ம வீட்டுல இருந்து அந்த பணம் எப்படி வருதுங்கிற முறையை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும்.

0: அன்னைக்கு உழைச்சிட்டு சம்பாத்தியம்மா, விவசாயத்திலிருந்து வந்தா மாச சம்பளம்மா, என்ன சொல்லி கொடுத்து எதுவுமே வந்து அவங்க ஒரு அப்பாவோ அப்பாவோ கஷ்டப்பட்டு காலையிலே போய் வேலை பார்த்து அந்த ரூபாய் இப்படிதான் வருது, இந்த வரது நம்ம அதுக்கு தகுந்தான் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இந்த ஒரு பொருளையா இருந்தாலும் ஆசைக்கு எடுப்பது வாங்குவதை விட்டு தேவைக்கு மட்டும் வாங்கணும். நமக்கு இதுதான் தேவைன்னு தெரியுது. ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்க நம்ம தாய் தம்ப வாங்கினா அதுவும் அதைத்தான் பண்ணி படிக்கும். அதனால பிள்ளைகள் கண்ணுனாலும் நமக்கு இதுதான் நாலு டம்ளர் வீட்டுக்கு தேவை, நாலு டம்ளர் வாங்க வேண்டியதான், ஒரு தஞ்சா டம்ளரை வாங்கி ஓரமா வைக்க வேண்டாம். அப்ப இதை பார்க்கும்போது நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க படிக்கும். ஏன்னா இப்போ குழந்தைகளின் முதல் பள்ளிக்கூடம்
1: வீடுதான்,
0: திருக்குறள் கூட அழகா சொன்ன அடவிலே கடை வருகிற வருமானம் நிறைய வந்தாலும் சரி போகிற வழி கொஞ்சம் நம்ம போனோம். இதனால நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம செலவழிக்கும் போது ஆன முதல்ல அதிகம் செலவானா வானம் விளக்கு மதிக்கெட்டு போயிடும். அப்போ நம்ம வந்து எல்லோருக்கும் கல்லன்னா எழுபிறப்பும் தீவனம் நல்லவனையும் கொல்லம்னா சொல்லுனாலும் இப்படி ஒரு செயல் நாங்கள்லாம் படிக்கும் போது அந்த சிக்கனத்தை பத்தி
1: சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: ஆமா அந்த பாடம் நாங்க படிக்கும் போது செயல்ல வரும்.
1: அப்ப
0: அதை வந்து சொல்லணும், நம்ம அளவுக்கு அதிகமா இப்ப இருக்கு இருக்குன்னு செலவழிச்சாச்சுன்னா நாளைக்கு நமக்கு மானமும் வேறும் மதிப்பும் வேறும் எல்லாம் வேறும். நல்லவனா இருந்தா கூட நம்மள கொல்லவன் தான் அந்த நாடு சொல்லும். சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு வந்து பத்து மரத்த ஆணி மூலம் பதிஞ்சு
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதனால அத வந்து நம்ம நம்ம வீடுதான் நம்மளோட அந்த பிள்ளைங்களை
1: பேரண்ட் தான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
0: பெற்றோர்கள் கையில கட்டாயம் எடுத்தா நம்ம நம்ம பார்த்து முதல்ல நம்ம முதல்ல அதன்படி நடக்கணும். நமக்கு இதுதான் தேவை, இது நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க எல்லாரும் போடுவாங்க, அடுத்த வீட்டுல அது நடக்கும் இது நடக்கும் அதெல்லாம் பார்த்தா நடக்காது. நம்மளுக்கு இது தேவைன்னா தேவைப்படுற சாமான மட்டும்தான் வாங்கணும். அனாவசியமா உள்ளது நம்ம வாங்காம நம்ம நம்ம மனசை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பணத்தின் வாழ பழகிட்டோம்னா குழந்தைகளும் அதே போல வாழ பழகுவார்கள்.
1: சூப்பர்மா சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்கம்மா, நன்றி. எல்லாருமே ரொம்ப அழகாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. வீடு தாங்க எல்லாமே சொல்லி கொடுக்கறது, பேரண்ட்டு தாங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லிட்டு போனாங்க. உண்மைதாங்க, ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்டாக இருக்கிற நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுறோம், பணம் அப்படிங்கிறது ஈஸியாக வர ஒரு விஷயம் கிடையாது. நம்மளுடைய உழைப்பால் கிடைக்கக்கூடிய விஷயம், நான் இவ்வளோ நேரம் உழைச்சாதான், நான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தா தான் எனக்கு இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இந்த சம்பளத்தை தான் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை ஓட்டணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ அடுத்த தோழி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? பகவதி அம்மாள். நல்லா இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க கேக்கலாம்.
2: எங்க வீட்டுல நாலு பிள்ளைகள், மூத்தது பொம்பளை பிள்ளை, மூணு பையன்மாரு. மூத்தவா அந்த உண்டியல எல்லாம் காசு நிறைய சேர்த்து வைப்பான், கொஞ்சம் செலவு பண்ணதான் செய்வாங்க. ஆனா நான் சின்ன பிள்ளையில என்ன சொல்லுவேன்னா, நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கினதான் உங்களை பெரிய படிப்புக்கு படிக்க வைப்பேன், அல்லனா வேலைக்குதான் போன அப்படின்னு
1: சொல்லிடுவேன்.
2: அதனால மூணு பையன்மாரும் நல்லா படிச்சு த்ரீ சீட்ல இன்ஜினியரிங் படிச்சு நல்ல வேலையில இருக்காங்க மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சந்தோஷமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. அதாவது நம்ம வந்து நம்ம பழக்கறதுதான் குழந்தைகளுக்கு, நம்ம சொல்லி கொடுக்கறதுதான் இல்லையா, பணம்னா என்ன, அந்த பணத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கறத குழந்தைகளுக்கு நாம தான் கரெக்டா சொல்லி கொடுக்கணும். சூப்பர், நன்றிமா. குழந்தைகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது பணம் மட்டும் கிடையாதுங்க, பணத்தை மதிக்கும் பழக்கமும், தேவையை புரிந்து கொள்ளும் அறிவும், சேமிக்க தெரிந்த பொறுப்பும், பகிர்ந்து கொடுக்க தெரிந்த மனமும் தான். சும்மா சும்மா இது வேணும் அது வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்கும் போது எல்லா முறையும் அதை வாங்கி கொடுப்பதை விட, இது உண்மையிலேயே உனக்கு தேவையா, இதுக்காக நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம், அல்லது இந்த காசை கொண்டு நாம எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. இன்றைய ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அனைத்து தோழிகளுக்கும் நன்றிகள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

0: பயங்கரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் ஷாங்காய் உறுப்பு நாடுகள் தகர்த்தெறிய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய பிரதமர் தீவிரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு கூடவே கூடாது என்றார். உலகில் பல்வேறு நாடுகளில் நிலவும் குழப்பங்கள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் மோதல்களும் போர்களும் பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது என்றும் பேச்சுவார்த்தைகள் தூதரக நடவடிக்கைகள் மூலமே சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிஷ்கெக் பிரகடனத்தினும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உறுப்பு நாடுகள் கையெழுத்திட்டன. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். அணையின் வலதுகரையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 8 கண் மதகுகளை மின் விசையால் இயக்கிய முதலமைச்சர் தண்ணீரை விடுவித்தார். பின்னர் காவிரி அன்னைக்கு நெல் மணிகளையும் வண்ண மலர்களையும் தூவி அவர் வணங்கினார். மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், போக்குவரத்து அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணை சார்ந்த வரலாற்று புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டதோடு அணை சார்ந்த விவரங்களையும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். முதல்கட்டமாக 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் இது 200 கிலோமீட்டர் பயணித்து 3.5 நாட்களில் கல்லணையை சென்றடையும். 45 நாட்களுக்கு திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் 17,10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறும். அணை மின் நிலையம், சுரங்க மின் நிலையம், 7 கதவணை மின் நிலையங்கள் வாயிலாக 460 மெகாவாட் மின் உற்பத்தியும் தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 91 அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து 10,857 கனஅடியாக உள்ளது. முன்னதாக அணையை திறக்க மேட்டூருக்கு வந்த முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 27 உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தோறும் ஒரு பள்ளி தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு கட்டமைப்புகளுடன் அனைத்து உபகரணங்களும் பள்ளி கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் வழங்கப்படும் என்றார். மதுரை மாவட்டத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: தென் மாவட்டங்களா இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்கள் இருக்கும், ஸ்கூல்ஸ்ல பெரிய பெரிய இடங்கள் இருக்கு. நாங்களும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூலை ஐடென்டிஃபை பண்ணி கட்டமைப்பை உருவாக்கி மாவட்டத்திற்கு உதாரணமான ஒரு பள்ளியை உருவாக்க போறோம். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். வேலவன் குடியிருப்பு கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானம் ஆய்வு செய்து புதிய கட்டடம் கட்ட அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும்.
0: திருவண்ணாமலை அடிவார கிரிவல பாதையில் வசித்து வரும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பாக உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். அதுவரையிலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் அப்புறப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மருத்துவ மாணாக்கருக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், கூடுதலாக கட்டணம் வசூலித்தால் அக்கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்றார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி

0: ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி வி பிரபாகர் அறிவித்துள்ளார். கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தாவேகா தலைமையிலான ஆட்சிக்காலம் விளையாட்டுத்துறையின் மறுமலர்ச்சி காலமாக திகழும் என்றார். இவ்வளாகத்தில் நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் அமைந்திருப்பதாகவும் இதை உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழு வாரந்தோறும் கூடி உரிய கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட ரமணன் சட்டப்பேரவையில் இன்று தெரிவித்துள்ளார். தற்போது வெங்காய விலை அதிகரித்து வருவதால் தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து கூட்டுறவு பண்டகசாலை, அமுதம் அங்காடி, நகர்ப்புற நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். நாளை மறுநாள் முதல் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைக்கு தலா 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். கைவினை தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அமைச்சர், இதன் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு 50 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என்றார். முதலீட்டு மானிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நீண்டகாலம் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்களுக்கு மானியம் வழங்க 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு முதலீட்டு மானியம் வழங்க 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியின் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கான விளிம்பு தொகை உதவி திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க 600 பட்டு விவசாயிகளுக்கு தனி பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்க 6.5 கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய இத்துறைக்கான அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 தொழிலாளர்களுக்கு இ பைக் வாங்குவதற்கான வங்கிக் கடன் வட்டித் தொகையை அரசே ஏற்கும் என்றார். அயலகம் செல்லும் தமிழ்நாடு கட்டுமான வெற்றிகரங்கள் என்ற திட்டம் 15 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பேரவையில் வெளியிட்ட மானிய கோரிக்கையில் கைத்தறி ஆதரவு திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் செலவில் காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக வசதி மையம் ஏற்படுத்தப்படும் என்றார். நாகர்கோவிலில் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நவீன விற்பனை வளாகம் ஏற்படுத்தப்படும். கதர் பட்டு உற்பத்தி பணிகளில் ஈடுபட்டுள்ள நூற்பாளர்கள் நெசவாளர்களுக்கான நலநிதி பங்கு தொகை 16% உயர்த்தப்படும் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தேவையான நிதி உதவியை அரசு வழங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் அறிவித்தார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுக்க பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி, எஃகு கம்பி தடுப்புகள் அமைக்கப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார் பேரவையில் தெரிவித்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 முதுநிலை திருக்கோவில்களுக்குள் பக்தர்கள் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று முதல் அமலுக்கு வந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி, சமயபுரம் மாரியம்மன், தஞ்சை பிரகதீஸ்வரர், மதுரை கள்ளழகர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அறுபடை வீடுகள் உள்ளிட்ட திருக்கோவில்கள் இவற்றில் அடங்கும். பக்தர்கள் தங்களது கைபேசிகளை திருக்கோவில்களின் கைபேசி பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீவல்லிபுத்தூரில் தயாரிக்கப்படும் பால்கோவா விலை அதிகரித்துள்ளது. உற்பத்தி செலவு அதிகரித்ததால் இந்த விலையேற்றம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சர்க்கரை மற்றும் பால் விலை உயர்வு காரணமாக 1 கிலோ பால்கோவா ரூபாய் 320 ரூபாய் 400 உயர்ந்துள்ளது. விலை உயர்வு இன்று முதல் அமல் ஆவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதால் விலை உயர்வு

0: தவிர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் முழுமையாக களையப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா சம்பா சாகுபடிக்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு நாளை மறுநாள் முதல் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். வெற்றி கைவினை கலைஞர்கள் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 52 திருக்கோவில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான தடை இன்று அமலுக்கு வந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம். பிற்பகல் 1:55. நேர்கள் இப்பொழுது ஏஆர் ரஹ்மானின் இசையில் தாமரையின் வரிகளில் மதுஸ்ரீ வெந்து தனித்து காடு திரைப்படத்திற்காக பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: சுழலும் கடிகாரம் உள்ளோடு சுறுசுறுப்பாய் உங்கள் பொழுதை நகர்த்த வருகிறது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 2:15. மனமயக்கும் கானங்களை செவி குளிர கேட்கப் போகும் இந்நிகழ்ச்சி திரை இசை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் காதலின் இயக்கத்தையும் பிரிவின் வலியையும் மீண்டும் சேர வேண்டும் என்ற தவிப்பையும் இசையோடு சொல்லும் ஒரு அழகான பாடல். இப்போது உங்கள் செவிகளுக்காக பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அயன் பாடலை பாடியவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா மகத்தி, பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடலின் வரிகள் வைரமுத்து.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:23 நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி திருமண கனவுகள், மஞ்சள் நிறம், கொலுசின் ஓசைகள், ஊஞ்சல் ஆட்டம் என நம் பாரம்பரிய திருமணத்தின் அழகான காட்சிகளை இசையில் கொண்டு வரும் ஓர் இனிமையான பாடல். நாட்டுப்புற தொழிலும் கொண்டாட்டத்தின் உற்சாகமும் கலந்த அந்த அழகான பாடலை இப்பொழுது கேட்கலாம். உயிரை திரைப்படத்திற்காக ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ். ஜானகி பாடியது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்களை, இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் நேர்முகம் பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்ட இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:30. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். இசைனாலே ஒரு பயணம்தான், ஒவ்வொரு பாடலும் ஒரு அழகான நிறுத்தம். அந்த பயணத்தில் அடுத்ததாக வருவது மனதை வருடும் ஒரு இனிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் தாமரையின் வரிகளில் ஹரிஹரன், தேவன் மற்றும் வி.வி. பிரசன்னா வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக பாடியது.

0: ஆஷா பர்னிச்சர்லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நீங்கள் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, நியூஸில் கேட்டது, அப்புறம் எங்கேயோ பார்த்தது, இதெல்லாம் இன்னும் ஞாபகத்தில் வச்சிட்ருக்கீங்களா? இதெல்லாத்தையும் சேர்த்து உங்கள் அறிவுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுத்துடலாமா? என்னடா ரேடியோவில் டெஸ்ட்டா அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை லைவ் ஷோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. உங்களுடைய பொது அறிவு திறனை சோதிக்கிறதுக்காக நிறைய கேள்விகளோடு பதிலோடையும் நாங்கள் காத்துட்ருக்கோம். மறக்காமல் கலந்துக்கோங்க. நேரம் பிற்பகல் 2:38 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். சில நேரங்களில் நம்மை தாங்கி நிற்பது பெரிய விஷயங்கள் கிடையாது. அன்பான ஒரு வார்த்தை, ஒரு ஆதரவான கரம், ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையையும் அன்பையும் அழகான பாடல் வரிகளாக சொல்லும் ஒரு இனிய பாடல் இதோ இப்பொழுது உங்களுக்காக. ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில், யுகபாரதியின் வரிகளில் சக்தி ஸ்ரீ கோபாலன், விஜய் யேசுதாஸ் மாமன்னன் திரைப்படத்திற்காக பாடியது.

0: கேக்காவளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமத்து ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவளை.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா, படிக்கிற பையன், போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: நேர்களே, இன்று மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நேரம் பிற்பகல் 2:47. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 திரை இசையில். ஒரு உறவில் எது முக்கியம், அன்பா நம்பிக்கையா இல்லை உண்மையா? இந்த மூன்றுமே சேர்ந்தால்தான் ஒரு உறவு அழகாகிறது. அந்த உணர்வுகளை இசையோடு சொல்லும் ஒரு வித்தியாசமான பாடல். ஆயுத எழுத்து திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் சுஜாதா மற்றும் அதன் சுவாமி பாடிய பாடல்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம். செல்ல குட்டிகளை சுட்டிகளை, உங்களுக்காக இன்று 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி காத்துட்டு இருக்க, மறக்காம கலந்துகிட்டு உங்க பாட்டி சொல்லிக் கொடுத்த கதை, ஸ்கூல்ல மேம் சொல்லிக் கொடுத்த ரைம்ஸ், அப்படின்னு எதுவா இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 0462 என்ற முன் இணைப்பு என்னோடு, 2602 என்ற எண்ணிற்கோ, 2907-222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903257309. இன்னிசை ராகங்களை அரங்கேற்றிய நிகழ்ச்சி திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை.
2: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகபட்சமான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திருவாரூர் மாவட்டம் கொடவாசலில் 3.2 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை.

0: தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 2 டிகிரி செல்சியஸ் அளவு ஒரு சில இடங்களில் வெப்பம் பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் மேலும் காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.2 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.5 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. கொடைக்கானல், உதகமண்டலம் ஆகிய இடங்களில் குறைந்த அளவாக 11.6 டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பநிலை அதிகமாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. தஞ்சாவூர், சென்னை விமான நிலையம், கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்கள் மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எனவே இன்று மற்றும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கூடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் அதாவது 3ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதில் திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கா, புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ள இடங்கள் தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்கள், இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சி

0: அமைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: அலைக்கடலின் ஓசையோடு உங்கள் அன்றாட பொழுதை அழகாக மாற்றுவது குமரி பண்பலை 101. நேரம் பிற்பகல் 3:03. மதிய நேரத்தின் சின்ன தூக்கத்தை தள்ளி வச்சுட்டு யோசிக்கவும் கொஞ்சம் போட்டி போடவும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும் தயாரா? இதோ குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தேநீர் நேரம்
3: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
2: கேள்விகளை கேட்க நாங்க தயாரா இருக்கிறோம்.
3: பதில சொல்ற இதுக்கு நேர்களும் தயாரா இருப்பாங்க அப்படின்னு நம்புறோம்.
2: கண்டிப்பா. சோ பதில் சொல்லணும்னா என்ன செய்யணும்?
3: போன் பண்ணணும். நம்ம கேட்ட கேள்விக்கு பதில சொல்லணும்.
2: சோ போன் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் நம்ம தானே கொடுக்கணும்.
3: கண்டிப்பா. ஏற்கனவே நேர்களுக்கு தெரியும், இருந்தாலும் புதிய நேர்களுக்காக கொஞ்சம் மறந்து போன நேர்களுக்காக நம்ம ஞாபகப்படுத்திடலாமா? 2602240209902 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903257039.
2: நேயர்களுக்கான முதல் கேள்வியை கேட்டலாமா?
3: ரெடியா இருக்கீங்க?
2: கண்டிப்பா. ஏடிஎம் அப்படினாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு என்ன வரும்?
3: துட்டு, மணி, மணி.
2: ஆனா இப்போ ஒரு ஏடிஎம்ல பணம் மட்டும் வராதுங்க, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு தான் வரும்.
3: வேற என்ன வரும்?
2: அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வரும்.
3: அரிசி தான் வருமா? சாப்பாடு அப்படியே டைரக்டா வராதா?
2: அதுக்கு இன்னும் புதுசா ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் அந்த ஏடிஎம் கார்டுல வந்து, யூஸ்வலா நம்ம வந்து ஏடிஎம் மிஷின்ல வந்து என்ன போடுவோம், ஏடிஎம் கார்டு போடுவோம், போட்டாதான் நமக்கு பணம் கிடைக்கும். ஆனா இந்த இந்த மிஷின்ல வந்து நம்ம ஏடிஎம் கார்டு போடக்கூடாது, அதுக்கு பதிலா வேற ஒரு கார்டு தான் போடணும்.
3: வேற கார்டு? என்ன கார்டு?
2: அது வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு. சோ அந்த ரேஷன் கார்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பயனாளியினுடைய அடையாளத்தை சரிபார்த்து அவருக்குரிய அளவு, அவருக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய அளவு உணவு தானியத்தை வழங்கும் ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு புதிய கண்டுபிடிக்கல, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
3: ஏடிஎம் ரேஷன் கடை அப்படின்னு சொல்றீங்க?
2: ஆமா ஆமா. சோ அந்த இயந்திரத்தினுடைய பெயர் என்ன? இதுதான் கேள்வி. நாம இன்னும் கேள்வியே கேட்டு முடிக்கல, ஆனா அதுக்குள்ள நம்ம இந்த லிசனர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னொரு வாட்டி நம்ம கேள்வி வந்து சொல்லிடலாம். ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வர்றது பணம் தான். ஆனா அந்த மாதிரி பணம் இல்லாம நம்மளுடைய உணவு தானியங்கள் வரக்கூடிய ஏடிஎம் மிஷினின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. சொன்னீர்கள் வந்துட்டாங்க, யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம் நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கு சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
3: அதுதான் வேணும்.
2: க்வெஸ்சன் கேட்டீங்களா?
4: இன்னும்
2: அதுதான் வருதா? சரி, நான் உங்களுக்காக
3: உடனே நீங்க ஓடி வந்துட்டீங்க.

0: ஆமா ஆமா கண்டிப்பா.
1: சரி, நீங்க வந்து அப்ப போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நான் கேள்வியை மறுபடியும் சொல்லிடுறேன். ஏடிஎம் அப்படிங்கிற மிஷின்ல இருந்து நமக்கு பணம் வர்றதுக்கு பதிலா உணவு தானியங்கள் வரும், அந்த உணவு தானியம் வரக்கூடிய இயந்திரத்தின் பெயர் என்ன?
0: உணவு தானியம் அது வந்து ஏடிஎம் மிஷின்ல வர போகுதா?
2: வந்தாச்சு,
1: ஆல்ரெடி வந்தாச்சு. அந்த அந்த மிஷினோட பெயர்
0: என்ன?
2: தானியத்தோட தொடர்புள்ளதுன்னு வச்சுக்கலாம்.
1: ஆமா,
2: சாப்பாட்டோட தொடர்புள்ளது அப்படின்னு வச்சுக்கலாம்.
1: இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கு பாராட்டுகள், நன்றிகள். சரியா?
0: தேங்க்யூ,
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: திட்டு விலையில இருந்து ஷாபி.
2: ஐயா சொல்லுங்க.
1: அன்னபூர்த்தி
3: தானியம்.
1: தானியம் ஏடிஎம், கிரெயின் ஏடிஎம். சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றியா.
3: நன்றி மேடம்.
2: பாத்தீங்களா, கேள்வி கேட்ட உடனே நம்ம நேயர்கள் வந்து டான் டான் அடிச்சிட்டாங்க.
1: ஆமா, ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதிலுக்கான கூடுதல் தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த இயந்திரத்தினுடைய பெயர் வந்து அன்னபூர்த்தி கிரெயின் ஏடிஎம். அன்னபூர்த்தி, அன்னம் சாப்பாடு, தானியம் அப்படிங்கறதுனால கிரெயின் ஏடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயந்திரம் அரசு வழங்கும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது நம்முடைய ரேஷன் விநியோக முறையில் பயனாளிகளுக்கு அவர்களுக்குரிய உணவு தானியத்தை தானியங்கி முறையில் வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பயனாளியின் ஆதார் அல்லது ரேஷன் அட்டை தொடர்பான தகவல் மற்றும் பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் மூலம் அடையாளம் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவருக்கு உரிய அளவு தானியம் இயந்திரத்தின் மூலம் வழங்கப்படும். ஸோ இனிமே ரேஷன் கடையில போய் நாம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. போனமா இந்த ஏடிஎம் மிஷின், அதாவது இந்த அன்னபூர்த்தி கிரெயின் ஏடிஎம் மிஷினுக்குள்ள போய் நம்ம ரேஷன் கார்டை கொடுத்தோமா, நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்டை வச்சோமா, ஹரியானாவில குருகிராம் அப்படிங்கிற பகுதியில தொடங்கி இருக்காங்க. ஆனா அப்ப வந்து இது வந்து ஃபுல் டைம் கிடையாது, அதாவது 24/7 கிடையாது. ஆனா 2024 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஒடிசால 24/7 கிரெயின் ஏடிஎம் அன்னபூர்த்தி அதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒடிசாக்கு அப்புறம் வந்து குஜராத், பீகார், சத்தீஸ்கர்ல இப்போ கட்டணி ஆயிட்டே இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இந்த இயந்திரம் வந்து பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லி அந்த அதனால நம்ம வந்து அந்த ஆத்தன்டிகேஷனை வந்து கரெக்டா முடிச்ச 5 நிமிஷத்திலே நமக்கு 50 கிலோ வரைக்கும் தானியத்தை கொடுக்குமா.
2: 50 கிலோ
1: நமக்கு இப்பவே ரேஷன்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு ஆளுக்கு இவ்வளவு இதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ 5 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து 50 கிலோ ரெடி ஆயிரும். சூப்பர். உங்களுக்காக மறுபடியும் ஏடிஎம் இயந்திரத்தின் மூலம், அதாவது ஏடிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தி உணவு வழங்கும் தானியத்தை வழங்கும் புதிய இயந்திரத்தின் பெயர் என்ன? அன்னபூர்த்தி கிரெயின் ஏடிஎம். சோ நேயர்களுக்கான அடுத்த க்வெஸ்சனை கேட்டலாமா?
2: கேட்டலாம். நீங்க வந்து ஒரு உணவு சம்பந்தப்பட்ட தானியம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, நானும் அதே மாதிரி ஒரு தானியம் சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எந்த ஆண்ட சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டா அறிவிச்சிருக்காங்க?
1: பெண் விவசாயிகள். ஆமா, சோ விவசாயிங்கிறது ஆண் பெண் அப்படிங்கறது
2: இல்ல, எப்படி மாணவ மாணவியர் அப்படின்னா மாணவர்கள் அப்படின்னா ரெண்டு பேரையும் குறிக்கும், அது மாதிரி விவசாயிகள் அப்படின்னு பெண்கள். ஏன்னா பெண்களுமே இந்த விவசாயத்துல இருக்கிறாங்க
1: இல்லையா,
2: அதிகமா ஈடுபாடு காட்டக்கூடிய உள்ள பெண்கள் எல்லாம். அதனால அந்த விவசாயிகள் சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை. அது வந்து எந்த ஆண்டு?
1: எந்த ஆண்டு?
2: கேள்வி திரும்ப கேட்டலாம்.
1: கேட்டலாம்.
2: ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ளது? இதுதான் கேள்வி.
1: கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிட்டீங்க, பதில் தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. 0465-2 என்ற முன் இணைப்பு எண்ணாக இருக்கும். 2602-2400 என்ற எண்ணிற்கோ, 2907-2222 என்ற எண்ணிற்கோ அழைக்கலாம். உங்களுக்கான அலைபேசி எண் 8903-2570-309. நேரம் 3:11 ஆகியாச்சு. நாங்க நேர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் சொல்றதுக்காக நேர்களும் வந்துட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: எங்க இருந்துமா?

0: பார்வதிபுரத்துல இருந்து ரேணுகா. ரேணுகா அம்மா, கேள்விக்கான பதில் தெரியுமா?
1: அது என்ன வர சொல்லணும் மேடம்?
0: என்னமா
2: என்னமா?
1: வருடம் கேட்டீங்களா?
2: வருடம் கேட்டோம். ஐக்கிய நாடுகளோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எந்த வருஷத்தை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க?
0: வாழ்த்துக்கள். நன்றி.
2: நன்றி. சூப்பர். அழகா வந்த உடனே கேள்வியை கேட்டு பதில் சொல்லிட்டாங்க. ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ளது? இந்த ஆண்டுதான், 2026.
0: ஓகே,
2: சரி. இது பத்தின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கலாம். பெண் விவசாயிகளை அங்கீகரிக்கும் விதமா 2026 ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு ஐநா சபை அறிவித்துள்ளது. விவசாயத்துல பெண்களோட பங்களிப்பு, அவங்களோட முக்கியத்துவம் மற்றும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் இதெல்லாம் உலகறிய செய்யும் நோக்கத்துல இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களின் குறைவான ஊதியம், பாலின பாகுபாடு போன்ற சவால்களை களைஞ்சு விவசாயத்துல பெண்களின் பங்களிப்புக்கு உரிய அங்கீகாரம் வழங்குறது. அப்புறம் பாத்தீங்கன்னா, பெண்களின் நிலை குறித்து ஐநா சபையோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு நடத்திய தி ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இன் அக்ரி ஃபுட் சிஸ்டம் அப்படிங்கிற ஆய்வின் அடிப்படையில இந்த அறிவிப்பை, அதாவது பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படிங்கறத வந்து ஐநா சபை வெளியிட்டிருக்காங்க. உலக அளவுல விவசாயத்துறையில ஈடுபடும் பெண்களை மேம்படுத்தவும் அவங்களுக்கு வந்து தேவையான வளங்களை உற்பத்தி செய்யவும் இது ஒரு நல்ல வாய்ப்பா கருதப்படுது.
0: சூப்பர்.
2: சரி, கேள்வி பதிலும் திரும்ப சொல்லிடலாம். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ளது? 2026, இந்த வருஷம்.
0: ஓகே, சுனேர்களுக்கு அடுத்த கேள்வி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சாலையை சொல்லுவோம், அப்புறம் விமான நிலையம் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, ரயில் பாதையும் ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஏன்னா நிறைய டிராவலர்ஸ் வந்து ட்ரெயின் தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
2: அடுத்த கேள்வி வந்து ரயில் சம்பந்தப்பட்டது கேள்வி
0: அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சமீபத்தில் இந்தியாவில் பல மாநிலங்களை உள்ளடக்கிய சுமார் 410 கிலோமீட்டர் புதிய ரயில்வே மல்டி டிராக்கிங் ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. இதில் தமிழ்நாட்டுடன் சேர்ந்து இன்னும் எந்த 3 மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன? அதாவது ஆன்சர்ல ஒரு க்ளூவை கொடுத்துட்டேன், மீதியை தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: சேர்ந்து எந்த 3
0: மாநிலங்கள்?
2: அப்ப தமிழ்நாடு போக மீதி 2 கண்டுபிடிக்கணும்.
0: மீதி 3, மீதி மொத்த 4 மாநிலம். சோ தமிழ்நாட்டோட சேர்த்து 4, தமிழ்நாடு நான் சொல்லிட்டேன், அது போக மீதி 3 மாநிலங்கள் இருக்கு. அது என்ன மாநிலங்கள்
2: அப்படிங்கறத சொல்லணும்.
0: ஆமா, இது வந்து ஒரு மல்டி டிராக்கிங் ப்ராஜெக்ட். நம்ம வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வேயை வந்து கனெக்ட் பண்றது, அதாவது கடற்கரை சாலையெல்லாம் கனெக்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். மொத்தம் வந்து 410 கிலோமீட்டரை வந்து கனெக்ட் பண்றாங்க. அந்த மித்த 3 மாநிலங்கள் எந்த மாநிலங்கள்? இதுதான் கேள்வி.
2: அந்த முக்கியமான கேள்வியை திரும்ப கேட்டலாமே.
0: கண்டிப்பா. இந்தியாவில் பல மாநிலங்களை உள்ளடக்கிய சுமார் 410 கிலோமீட்டர் புதிய ரயில்வே மல்டி டிராக்கிங் ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ளது. இதில் தமிழ்நாட்டுடன் சேர்ந்து இன்னும் எந்த 3 மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன? கேள்விக்கான பதில ரெடியா சொல்றதுக்கு வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வடசேரியிலிருந்து
0: லட்சுமிமா. லட்சுமிமா, பதில் சொல்லுங்க.
3: ஆந்திர பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கம்.
0: நீங்களா ஏன் இப்படி சிம்பிளான க்வெஸ்சனா கேக்குறீங்க? நாங்களா டஃப்பான க்வெஸ்சன்ஸா எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளவு ஈஸியா சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? சூப்பர்மா, சூப்பர், கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. நன்றிமா.
3: நன்றி.
0: எவ்வளவுதான் நீங்க டஃபா க்வெஸ்சன் எடுத்துட்டு வந்தாலும் எங்களுக்கு எல்லாம் 1 செகண்ட் போதும், நாங்க வந்து டான் டான் டான் ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: நம்ம பண்பலையில தொடர்ந்து பொது அறிவு பாசறை கேட்டுட்டு இருக்காங்களா? சண்டே கேக்குறாங்க, இன்னைக்கு கேக்குறாங்க, தினமும் காலையில கேக்குறாங்க. தென்குமரி தேனையில
0: தமிழ்நாடு கூட, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், இந்த 3 மாநிலங்கள் தான். அந்த மொத்தம் இந்த 4 மாநிலங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் அலர்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல மத்திய அமைச்சரவை ஒரு சம மாசான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவின் கிழக்கு கடற்கரை வழித்தடங்கள்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுமார் 410 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில்வே மல்டி டிராக்கிங் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற 4 மாநிலங்களுக்கு அந்த திட்டங்களை செயல்படுத்த போறாங்க. மொத்தம் 9405

0: ₹50 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் இந்த திட்டங்கள் 4 மாநிலங்களில் உள்ள 8 மாவட்டங்களை உள்ளடக்கி இந்திய ரயில்வேயின் ஒட்டுமொத்த பாதையில் 410 கிலோமீட்டர் கூடுதல் தண்டவாளங்களை சேர்க்க உள்ளது. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டிலிருந்து ஆந்திர பிரதேசத்தில் உள்ள குட்டூர் வரைக்கும் ஒரு வழித்தடம் கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி மித்த ஸ்டேட்லயும் உள்ள மாவட்டங்களில் உள்ள சில ஊர்களையும் இணைக்க போறாங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னா, முதல் நன்மை நெரிசல் குறைவு. அதாவது சென்னை டு கொல்கத்தா கிழக்கு கடற்கரை பாதையில் உள்ள கடும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து ரயில்கள் தடையின்றி வேகமாகவும் துல்லிய நேரத்திலும் இயங்க இந்த திட்டம் ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, சரக்கு போக்குவரத்து மேம்பாடுக்காகவும் இந்த திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு. துறைமுகங்கள், தொழில்துறை மையங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை தலங்களுக்கு இடையிலான இணைப்பு பலப்படும். இதன் மூலம் நிலக்கரி, இரும்பு, தானியங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து வேகம் ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ கேள்வியும் பதிலும் நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை. பல இந்தியாவில் பல மாநிலங்களை உள்ளடக்கிய சுமார் 410 கிலோமீட்டர் புதிய ரயில்வே மல்டி டிராக்கிங் ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கிடைத்துள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா மற்றும் குஜராத், வெஸ்ட் பெங்கால். ஸோ இப்ப நேர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டுலாமா?
1: கேட்டுலாமே. மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார்? மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுதான் கேள்வி.
0: ஸோ கேள்வி என்ன நேர்களுக்கு கேட்டாச்சு, ஆனா அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு சின்ன பிரேக்கு போயிட்டு வந்துடலாம். நேரம் இப்பொழுது 3:18.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
5: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
6: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: நேரம் பிற்பகல் 3:18 ஆயாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
1: தென்குமரி தேனலை தேனிய நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: ஸோ இப்ப நிகழ்ச்சியில நாம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரா ஒரு பாட்டு கேட்டுலாம். ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக்கின் வரிகளில்
1: ஒரு சூப்பரான பாடல்.
0: சூப்பர்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேரம் பிற்பகல் 3:23 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101 தேநீர் நேரம்
1: பொது அறிவு பசறை.
0: சூப்பரா ஒரு பாடல் கேட்டோம். ஆனா அந்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி நேர்கள்ட்ட நாம ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். அந்த க்வெஸ்சன் என்ன அப்படிங்கறத நாம திருப்பி கேட்கலாம்.
1: என்ன பாடல் அப்படியே கேட்டு மெய் மறந்துருப்பாங்க. நான் கூட அப்படியே பாடல்ல மெய் மறந்து, பாடல் கேட்கறதுக்கு முன்னாலேயே அப்படி மெய் மறந்து காலையிலுக்கு போயிட்டேன்.
0: வணக்கம். சோ நேர்கள் வந்து பதில் சொல்ல அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசிகளை ஞாபகப்படுத்திடலாம்.
1: 2602429072 முன் இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903257309.
0: சோ பதில் சொல்லும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
1: சொல்லுங்க ஐயா, பதில் தெரியுமா?
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: மகாத்மா ஏ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த நேயர் வந்து சூப்பரா கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. டாக்டர் தீரஜ் ககாடியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நாட்டை விடுவிக்கிறதுக்காக தன்னோட பேச்சு திறமையால ஒட்டுமொத்த நாட்டையும் ஒருங்கிணைச்ச உழைப்பாளி தான் நம்ம மகாத்மா காந்தி, தேச தந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த புத்தகம் வந்து அவரோட வாழ்க்கை மற்றும் சுதந்திர போராட்ட இயக்கத்தின் போது அவரோட பேச்சு திறமை ஏற்படுத்திய தாக்கம் இதெல்லாம் அடிப்படையா கொண்டது. இது வந்து இந்தி, ஆங்கிலம் மற்றும் குஜராத்தி அப்படின்னு 3 மொழிகள்ல வெளியிடப்பட்டிருக்கு. மகாத்மா ஏ கிரேட் கம்யூனிகேட்டர், மகாத்மா ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற டாக்டர் தீரஜ் ககாடியா எழுதிய இந்த புத்தகத்தை புதுதில்லியில ராஜ்காட்ல அமைஞ்சிருக்கிற காந்தி தர்ஷன்ல நடைபெற்ற ஒரு விழால மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு

0: கல்வித்துறை அமைச்சர் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை.
1: சூப்பர்.
0: சரி, கேள்வி பதிலும் திரும்ப சொல்லிடலாம். மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? டாக்டர் தீரஜ் ககாடியா அவர்கள்.
1: நேரம் 3:26 ஆகியாச்சு. இப்போ நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு கேட்கலாமா? உலகின் எந்த நாடு தனது தேசிய கீதத்தில் எந்த ஒரு சொற்களையும் கொண்டிருக்கவில்லை? அதாவது நம்ம நேஷனல் ஆந்தம் அப்படின்னாலே, நம்ம நேஷனல் ஆந்தம்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு அழகான ஒரு பாடலா
0: வச்சிருக்கோம்.
1: ஆனா ஒரு நாட்டினுடைய நேஷனல் ஆந்தம்ல வந்து எந்த வேர்ட்ஸும் இருக்காது, எந்த லைன்ஸுமே இருக்காது, ஜஸ்ட் மியூசிக் மட்டும்தான் இருக்குமா? சோ அது எந்த நாடு? இதுதான் கேள்வி.

0: சோ அது எந்த நாடு? இதுதான் கேள்வி. கேள்வி மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடலாம். உலகின் எந்த நாடு தனது தேசிய கீதத்தில் எந்த ஒரு சொற்களையும் கொண்டிருக்கவில்லை? அதாவது நோ வேர்ட்ஸ் அண்ட் நோ லைன்ஸ். கேள்விக்கான பதில நேயர்கள் யோசிச்சுட்டே இருக்கட்டும்,
1: ஒரு சின்ன பிரேக்
0: போயிட்டு வந்துடலாம்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
0: நேரம் பிற்பகல் 3:28. நேர்களை இணைந்திருப்பது பண்பலை 101
1: தேனியின் நேரத்தில் பதறிவு பசறை.
0: பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம், உலகின் எந்த நாடு தனது தேசிய கீதத்தில் எந்த ஒரு சொற்களையும் கொண்டிருக்கவில்லை? இதற்கான பதில சொல்றதுக்காக நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்
7: மேடம், நான்
0: ராஜேஸ்வரிமா, பதில் சொல்லுங்க. ஸ்பெயின் நாடு, அந்த தேசிய கீதத்தோட பேர் என்ன? நீங்க ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டீங்க, நான் ஒரு பதில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானமா? சூப்பர்மா, வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுக்கள்.
1: கேள்விக்கு பதில சொல்லிட்டாங்க.
0: ஆமா,
1: கரெக்டா பதில நீங்க சொல்றீங்க.
0: கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கமா, நன்றி. அவங்க சொன்ன மாதிரி ஸ்பெயின் தான் இதுக்கான ஆன்சர். அந்த தேசிய கீதத்தோட பேர் என்ன அப்படின்னா மார்ச்சாரியல் அப்படின்னு சொல்லி அந்த தேசிய கீதத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ராணுவ அணிவகுப்பு அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம். 1761 ஒரு ராணுவ அணிவகுப்பு இசையாக உருவாக்கப்பட்டது. இது 1770 ஸ்பெயின் மன்னர் 3rd Charles அதிகாரப்பூர்வ அரசு அணிவகுப்பு இசையாக அறிவிக்கப்பட்டது. ஏன் இதுல வார்த்தைகள் ஏதும் இல்லை அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டுல பல்வேறு பிராந்திய மொழிகளும் கலாச்சாரங்களும் இருக்கு. அதனால நாட்டு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் வகையில் குறிப்பிட்ட ஒரு மொழியில் வரியை அமைக்காமல் வெறும் இசையை மட்டுமே தேசிய கீதமாக தொடர்ந்து பராமரித்துக் கொண்டு வருகின்றனர் இந்த ஸ்பெயின் நாட்டு மக்கள். சோ கேள்வியும் பதிலும் மீண்டும், உலகின் எந்த நாடு தனது தேசிய கீதத்தில் எந்த ஒரு சொற்களையும் கொண்டிருக்கவில்லை? இதற்கான பதில் ஸ்பெயின். நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்கலாமா?
1: கேட்டுருவோம். ப்ராஜெக்ட் ஹனுமான் என்பது எதற்காக தொடங்கப்பட்டது? ப்ராஜெக்ட் ஹனுமான் அப்படிங்கிறது எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கோம்.
0: நாங்க வந்து ஒரு கெஸ் பண்ணிட்டேன், ஹனுமான் அப்படின்னு.
1: ஹனுமான் கெஸ் பண்ணிட்டீங்க, அப்ப நம்ம நேயர்கள் வந்து கெஸ் பண்ணவே மாட்டாங்க, கரெக்டா பதிலோட வருவாங்க பாருங்க.
0: சூப்பர். சோ ப்ராஜெக்ட் ஹனுமான் எதற்கான திட்டம் இது அப்படிதானே கேள்வியாதான். ஓகே, நேயர்களுக்கு கேள்வி கேட்டுட்டோம். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி சூப்பரா பராசக்தி படத்துல இருந்து ஒரு பாடல் கேட்டுடலாமா? இது பழைய பராசக்தி இல்ல, புது பராசக்தி. சோ இந்த பாடலுக்கு இசை வந்து ஜிவி பிரகாஷ்குமார், பாடலை பாடியவர்கள் ஹரிச்சரன், நகாஷாசிஸ், வேல்முருகன்.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் பிற்பகல் 3:36 ஆகியாச்சு. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
5: தேநீர் நேரத்தில் பொது அறிவு பசறை நேர்களை நிகழ்ச்சி.
4: ஸோ நிகழ்ச்சியில் நாம் வந்து நேர்களுக்கு பாட்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அது என்ன கொஸ்டின் அப்படிங்கறத திருப்பி ஞாபகப்படுத்திடலாம்.
5: ப்ராஜெக்ட் ஹனுமான் என்பது எதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்? இதுதான் கேள்வி.
4: சூப்பர். சோ கேள்விக்கான பதில் சொல்ல நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: ஆரசாலையில இருந்து ராதாகிருஷ்ணா.
5: சொல்லுங்க ஐயா, பதில் தெரியுமா?
6: ஆந்திரா பிரதேசத்தில் ஆந்திரா பிரதேச

0: தேசத்தில் மன விலங்கை கட்டுப்படுத்த
1: பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அப்படி திக்கி திணறினாலும் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க.
2: சூப்பர், நன்றியா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: அவங்க வந்து பதில வந்து கொஞ்சம் அப்படியே யோசிச்சு யோசிச்சு சொன்னாங்க.
1: தூக்கத்துல எழுப்பி விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அப்படியே தூக்கத்துல இருந்தாலுமே வந்து கேள்வியை கரெக்டா கணிச்சு பதிலையும் கரெக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க.
2: கண்டிப்பா. சோ அந்த கேள்விக்கான பதிலும் அதனுடைய கூடுதல் தகவலும் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
1: கண்டிப்பா. ப்ராஜெக்ட் ஹனுமான் என்பது எதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்? மனித விலங்கு மோதல்களை தடுப்பதற்காக தொடங்கப்பட்டது. வன விலங்குகளை வந்து கண்காணிக்கிறது, உதவுறது, அதுக்கு உதவுறது, அப்புறம் வந்து அதை பராமரிக்கிறது, குணப்படுத்துறது, இதுக்காகவும் அதிகரித்து வரக்கூடிய மனித வன விலங்கு மோதல்களை தடுப்பதற்காகவும் ஆந்திர பிரதேச அரசால தொடங்கப்பட்ட ஒரு முன்முயற்சி தான் இது. இது வந்து தொழில்நுட்பம், உள்ளூர் சமூக பாதுகாப்பு, சமூகத்தோட பங்கேற்பு மற்றும் விரைவான பதில் அளிப்பு, உள்கட்டமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கிராமவாசிகள் அப்புறமா வந்து வன விலங்குகள் இந்த ரெண்டையுமே பாதுகாக்குது. இதுக்காக வந்து 93 விரைவு மீட்பு குழுக்கள், 7 வனவிலங்கு ஆம்புலன்ஸ் உட்பட 100 மேற்பட்ட சிறப்பு வாகனங்கள், வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கால்நடை பணியாளர்களோட இந்த திட்டத்திற்காக களமிறக்கப்பட்டிருக்கு.
2: சூப்பர்.
1: கேள்வியும் பதிலும் திரும்ப சொல்லிடலாம். ப்ராஜெக்ட் ஹனுமான் என்பது எதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்? மனித விலங்கு மோதல்களை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்.
2: இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வியை கேட்கலாம். அதாவது நாம எல்லாம் வந்து சாப்பாடு இல்லாம கூட உயிர் வாழ்ந்துருவோம், ஆனா தண்ணி இல்லாம உயிர் வாழவே முடியாது. சாப்பாடு இல்லாம ஒரு இத்தனை குறைந்தபட்ச இத்தனை நாட்கள் சொல்லுவாங்க. தண்ணி இல்லாம அப்படின்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான் உயிர் வாழ முடியும். ஆனா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட நீரை குடிக்காமல் சாப்பிடும் உணவிலிருந்தே தண்ணீரை பெறும் பாலூட்டி எது? இதுதான் கேள்வி. அடுத்த கேள்வி, தண்ணீரே குடிக்காதான் ஆனா தன்னுடைய சாப்பிடக்கூடிய ஃபுட்ல இருந்து தண்ணி எடுத்துக்குமா? நீர்ச்சத்துள்ள ஆகாரங்களா சாப்பிடுவோம் அப்படிங்கிறீங்க. ஒரு முறை கூட நீரை குடிக்காமல் சாப்பிடும் உணவில் இருந்தே தண்ணீரை பெறும் பாலூட்டி எது? நேர்களே, உங்களுக்கான கேள்வியை சொல்லிட்டோம். பதில் சொல்ல ஓடி வாங்க. அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை உங்களுக்காக மறுபடியும் ஞாபகப்படுத்திடுறோம்.
1: 2602402902 இணைப்பெண் 04652 அலைபேசி எண் 8903252739.
2: ஃபோன் நம்பர்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம். கோட்டார்,
2: கோட்டார்ல இருந்து
3: ஜமால் முகமது.
2: ஜமால் முகமது, சொல்லுங்கய்யா. வவ்வால், வவ்வால், ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்கய்யா, நன்றி. ஆனா பதில் என்ன அப்படிங்கறத நீங்க நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, தெரிஞ்சுக்கலாம். நன்றி ஐயா. சோ அடுத்த நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: இருவருக்கும் யார் பேசுறீங்க? வாழ்த்துக்கள். ஸோ இதற்கான பதில் வந்து கங்காரு எலி, கேங்கரூ ராட், இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதை பற்றின கூடுதல் தகவல் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இவை வட அமெரிக்காவின் வறண்ட பாலைவன பகுதிகளில் வாழும் ஒரு விலங்கு. இவை ட்ரை சீட்ஸை தான் உணவாக சாப்பிடுதான். இந்த விதைகளில் உள்ள கார்போஹைட்ரேட் உடலின் செரிமான வளர்ச்சிதை மாற்றத்தின் போது உடைக்கப்பட்டு வளர்ச்சிதை மாற்ற நீராக மாறுகிறது. இந்த நீரை கொண்டே இவை தங்கள் ஆயுட்காலம் முழுவதும் வாழ்கின்றன. இதனுடைய சிறுநீரகங்கள் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவை. உடலில் இருந்து சிறிதளவு நீர் கூட வீணாகாதபடி கழிவுகளை மிகச் செறிவான, அதாவது ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் சிறுநீரக வெளியேற்றுமா. இதனுடைய உடல்ல வியர்வை சுரப்பிகளே கிடையாது.

0: அதனால வியர்வை வழியா நீர் வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பகல் நேர வெப்பத்தை தவிர்க்க நிலத்தடி பொந்துகளுக்குள் வசித்துவிட்டு குளிர்ந்த இரவு நேரங்களில் வந்து உணவை வெளியே தேடி எடுத்துக்கணும். இதுதான் அந்த கங்காரு ராட்டோட வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு.
1: தண்ணியே குடிக்காம வாழ்நாள் முழுசும் தண்ணியே குடிக்காம இருக்கு.
0: தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட நீரை குடிக்காமல் சாப்பிடும் உணவிலிருந்தே தண்ணீரை பெறும் பாலூட்டி கங்காரு ராட், கங்காரு எலி. இப்ப நேயர்களுக்கான அடுத்த கேள்வி.
1: அடுத்த கேள்வி வந்து உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இதுதான் கேள்வி. ரொம்ப ஈஸியான கேள்வி. நம்ம கேக்குறது எல்லாமே நம்ம நேயர்களுக்கு ஈஸியான கேள்விதான். இது ரொம்ப ரொம்பவே ஈஸியான கேள்விதான். உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது.
0: பதில நேயர்கள் சொல்றதுக்காக யோசிச்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம்.
2: அன்பார்ந்த எஸ்பிஐ வாழ்க்கையாளர்களே, உங்கள் ரீகேஒய்சி செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் கேஒய்சி என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் எஸ்பிஐ.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சர்வம். பாடலை பாடியவர் விஜய் யேசுதாஸ். பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. பாடலுக்கு வரிகள் பா விஜய். நேரம் பிற்பகல் 3:48 ஐயாச்சி. நேர்கள் இணைந்திருப்பது பண்பலை 101
1: தேனியர் நேரத்தில் பொது அறிவு பசறை நேரலை நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில பிரேக் பாட்டுக்கெல்லாம் முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் நேர்கள்கிட்ட.
1: அந்த க்வெஸ்சனை ஞாபகப்படுத்தலாமா? உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. என்னதான் பாட்டு கேட்டாலும் நம்ம நேர்கள் வந்து அந்த க்வெஸ்சன்ல கரெக்டா இருப்பாங்க பாருங்க.
0: கண்டிப்பா. வணக்கம்.
2: மேடம் வணக்கம். நான் பிரசாந்த் பேசுறேன் குளத்தில இருந்து.
1: பிப்ரவரி 21. சரியான, மிகச்சரியான பதில் இல்லையா?
0: இதான் கேள்வி. இதற்கான பதில் அவங்க சொன்ன மாதிரி பிப்ரவரி 21.
1: ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 21 இந்த உலக தாய்மொழி தினம் வந்து கொண்டாடப்படுது. இது பாத்தீங்கன்னா, மொழி கலாச்சார பன்முகத்தன்மையை மேம்படுத்துறதுக்கும் தாய்மொழியோட முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்துறதுக்கும் இந்த நாள் வந்து யுனெஸ்கோ அமைப்பால அனுசரிக்கப்படுது. வங்காள மொழியை தங்களோட ஆட்சி மொழியா கோரி நடைபெற்ற ஒரு போராட்டத்துல 1952 பிப்ரவரி 21 வந்து பலர் வந்து உயிர் நீத்திருக்காங்க. இவங்களோட தியாகத்தை போற்றும் வகையில தான் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. கேள்வியும் பதிலும் திரும்ப நம்ம சொல்லிடலாமா? உலக தாய்மொழி தினம் என்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி 21.
0: இப்ப நேர்களுக்கான அடுத்த கேள்வி கேட்க நான் ரெடி ஆயிட்டேன். அதாவது நம்ம வந்து இமெயில்ஸ் எல்லாம் அனுப்புவோம் இல்லையா, அந்த இமெயில்ல நம்ம வந்து ஒரு அட் சிம்பல் போடுவோம்.
1: ஆமா, ஏ போட்டு அப்படியே சுத்தி
0: ஒரு சிம்பல் போடுவோம் இல்லையா. அந்த சிம்பலை முதன் முதல்ல பயன்படுத்திய அறிவியல் தொழில்நுட்ப முன்னோடி யார், இதுதான் கேள்வி. மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் அட் குறியீட்டை முதன் முதலில் பயன்படுத்திய அறிவியல் தொழில்நுட்ப முன்னோடி யார், இதுதான் கேள்வி. கேள்வி மறுபடியும் நேர்களுக்காக. மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் அட் குறியீட்டை முதன் முதலில் பயன்படுத்திய அறிவியல் தொழில்நுட்ப முன்னோடி யார்? நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க, நாங்க எப்போனாலும் எப்படினாலும் பதில் சொல்ல ஓடியே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். மயிலாடுதுறையிலிருந்து.
1: மயிலாடி.
0: மயிலாடி வேல சொல்லுங்க சார். மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் அட் குறியீட்டை முதன் முதலில் பயன்படுத்திய அறிவியல் தொழில்நுட்ப முன்னோடி யார்? நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய இணைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. மறுபடியும் கேள்வியை சொல்லிடலாம். மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் அட் குறியீட்டை முதன் முதலில்

0: பயன்படுத்திய அறிவியல் தொழில்நுட்ப முன்னோடி யார்? ஸோ இப்போ நேர்களுக்கான இன்னொரு கேள்வியை நீங்க கேட்டுறீங்களா?
1: கேட்டுருவோமே. டேயிங் எரிங் நினைவு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது?
0: என்ன சரணாலயம்?
1: டேயிங் எரிங்
0: முன்னாடி சூப்பரா இன்னொரு பாட்டை கேட்டுலாமா?
1: கண்டிப்பா.

0: ஆக்ஷன் பேபி.
1: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாஸ்டர். பாடலுக்கு இசை அனிருத், பாடலின் வரிகள் அருண் ராஜா காமராஜ், பாடலை பாடியவர் விஜய். நேரம் 3:55 ஆகியாச்சு. நேயர்களுக்காக நாம ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தோம். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, மின்னஞ்சலில் பயன்படுத்தக்கூடிய அந்த அட் சிம்பிளை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய தொழில் முன்னோடி யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம்.
2: அடுத்த கேள்வி வந்து, டேயிங் எரிங் நினைவு வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்டிருந்தோம்.
1: நேரம் கம்மியா இருக்கிறதுனால நாமளே இந்த பதில் கேள்விக்கான பதில சொல்லிடுவோம். கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்படின்னா, மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் அர்த் குறியீட்டை முதன் முதலில் பயன்படுத்திய அறிவியல் தொழில்நுட்ப முன்னோடி யார் அப்படின்னா, ரே டாம்லின்சன். அவரோட பெயர் வந்து ரே டாம்லின்சன். 1971 இணையத்தின் ஆரம்ப வடிவமான ஆப்பாநெட் நெட்வொர்க்கில் முதல் இமெயில் அமைப்பை உருவாக்கிய போது அவர் வந்து இந்த குறியீட்டை பயன்படுத்தியிருக்காரு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து எப்போதுமே நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய யூசர் நேம் கொடுப்போம், அப்புறமா அது எந்த டொமைன் கொடுப்போம். ஸோ அடுத்துதான் அந்த அட் சிம்பல், அது அந்த இதை வந்து நம்ம யூசர் நேமையும் அந்த டொமைன் நேமையும் பிரிக்கிறதுக்காக தான் அந்த

0: சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கீபோர்டில் வந்து இந்த அட் சிம்பிள் வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ண கீயை நம்ம பயன்படுத்தினா நமக்கு வந்து அது கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ரொம்ப யோசித்து இந்த சிம்பிளை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த சிம்பிளுக்கு அட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அழகான இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்ட் நம்ம பேர் வச்சிருக்கிறதுனால இந்த சிம்பிளை வந்து அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ இந்த கேள்வியின் பதில் மீண்டும் ஒரு முறை, மின்னஞ்சலில் பயன்படுத்தப்படும் அட் குறியீட்டை முதன் முதலில் பயன்படுத்திய அறிவியல் தொழில்நுட்ப முன்னோடி யார்? ரே டாம்லின்சன். சோ இப்போ அடுத்த க்வெஸ்சன்,
1: நம்ம நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, வந்து பதில் சொல்றாங்களா அப்படின்னு
0: பார்த்தலாம். வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராதாகிருஷ்ணன்.
0: மறுபடியும்
1: சொல்லுங்க. அருணாச்சல பிரதேசம் நினைவு வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். அருணாச்சல பிரதேசம். இந்த டேயிங் எரிங் வனவிலங்கு சரணாலயம் வந்து அருணாச்சல பிரதேசத்துல பாசிக்காட்டிற்கு கிழக்கே 13 கிலோமீட்டர் தொலைவுல 190 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. சியாங் மற்றும் சிப்பியா நதிகளுக்கு இடையே உள்ள ஆற்று தீவுகளோட தொகுப்புல அமைஞ்சிருக்கிற இந்த சரணாலயம் பரந்த வண்டல் புல்வெளிகளை கொண்டு வலசை பறவைகள் மற்றும் அரிய வகை பாலூட்டிகளுக்கு ஒரு முக்கியமான வாழ்விடமா இருக்கு. சைபீரியா மற்றும் மங்கோலியாவில இருந்து வரக்கூடிய வலசை பறவைகள் செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரைக்கும், அதாவது இப்ப இருந்து தொடங்கியாச்சு, செப்டம்பர்ல இருந்து தொடங்கி வர ஆரம்பிச்சிடும் வலசை பறவைகள். செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இதை பார்க்கலாம். அப்புறமா இந்த காட்டு தீவுகள் வந்து புலிகள், சிறுத்தைகள், காட்டு எருமைகள், யானைகள், பன்றி மான்கள், சம்பார் மான்கள், முள்ளம்பன்றிகள், முயல்கள் இதுக்கெல்லாம் புகலிடமாகவும் இருக்கு இந்த டேயிங் எரிங் நினைவு வனவிலங்கு சரணாலயம். கேள்வி பதிலும் திரும்ப சொல்லிடலாம். டேயிங் எரிங் நினைவு வனவிலங்கு சரணாலயம் எங்க அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம்.
0: ஸோ நேர்கள் இவ்வளோ நேரம் சூப்பராக நம்ம கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெலாம் டான் டான் டான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளும் ஜாலியாக அப்படியே க்வெஸ்சன் கேட்டு நம்மளும் ஒரு உற்சாகத்துக்கு வந்துட்டோம்.
1: கண்டிப்பாக
0: நிகழ்ச்சி வந்து நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: பிரேமா நாகராஜன்,
0: அஜய் எஸ் முத்து ஆனந்தே.

0: நேயர்களே, இன்று இரவு 8:50 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. குட்டிகளை சுட்டிகளை உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. மறக்காமல் கலந்துக்கிட்டு சூப்பராக பாட்டு பாடுங்க, திருக்குறள் சொல்லுங்கள், கதை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்காக நாங்கள்லாம் அவளோட காத்துட்ருக்கோம். இனி வருவது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15 தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில்

சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகருக்கு உட்பட்ட 11 இடங்களில் பெருநிறுவன சமூக பங்களிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் இசையோட நாதமும் இன்னிசை கீதமும் கடல் முன்றின் தாலாட்டில் கவிக்குயிலின் சங்கீதமுமாய் எப்பொழுதும் உங்கள் இல்லங்களில் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03. இப்பொழுது கேட்கலாம்
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்
4: தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த சிற்றுரை. இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று காலநிலை மாற்றம். அதிகரித்து வரும் வெப்பநிலை, ஒழுங்கற்ற மழை பொழிவு, வறட்சி, வெள்ளம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஆகியவை மனித குலத்தின் எதிர்காலத்திற்கு பெரும் சவாலாக உள்ளன. இந்த சூழலில் தூய்மையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தி ஆதாரங்களை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகி உள்ளது. அந்த வகையில் இந்தியா முன்னெடுத்து வரும் மிக முக்கியமான முயற்சிகளில் ஒன்றுதான் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம். ஹைட்ரஜன் என்பது இயற்கையில் மிக அதிகமாக காணப்படும் ஒரு தனிமம். ஆனால் அதை எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு தேவையான முறையில் உற்பத்தி செய்வது முக்கியம். சூரிய சக்தி மற்றும் காற்றலை சக்தி போன்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தி நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுப்பதே பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி எனப்படுகிறது. இதன் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்த எரிபொருள். நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்தும் போது கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட மாசுபடுத்தும் வாயுக்கள் உருவாகின்றன. ஆனால் பசுமை ஹைட்ரஜன் பயன்பாடு கார்பன் வெளியீட்டை குறைக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் நாட்டை தூய்மையான எரிசக்தி துறையில் முன்னணி நாடாக மாற்றும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. தொழிற்சாலைகள், போக்குவரத்து, உர உற்பத்தி மற்றும் பல்வேறு துறைகளில் பசுமை ஹைட்ரஜனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இந்த திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும். புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகும், புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படும், திறமையான மனித வளத்திற்கான தேவை அதிகரிக்கும், அதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும். மேலும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களை சார்ந்திருப்பதை குறைத்து இந்தியாவின் எரிசக்தி தன்னிறைவை அதிகரிக்கவும் இந்த திட்டம் உதவும். சூரிய ஒளி மற்றும் காற்றலை வளம் நிறைந்த இந்தியாவுக்கு பசுமை ஹைட்ரஜன் துறையில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நாம் மேற்கொள்ளும் இந்த முயற்சிகள் எதிர்கால தலைமுறைக்கு தூய்மையான காற்றையும் பாதுகாப்பான சுற்றுச்சூழலையும் நிலையான வளர்ச்சியையும் வழங்கும். தூய்மையான எரிசக்தி, பசுமையான எதிர்காலம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா பயணிக்கும் இந்த முக்கியமான முயற்சிக்கு நாம் அனைவரும் ஆதரவு அளிப்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் குறித்த சிற்றுரை.
2: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 4 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை கேட்டீர்கள். இனி வருவது திரையிசை. தொடக்கமாக இளமை காலங்கள் படத்தில் கே.ஜே. ஏசுதாஸ் பீசு சில

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்கோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
2: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
3: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
4: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
3: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.

0: பொறுக்காதே
1: தம்பி, நீ வாப்பா நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: திரைசையில் இனி ஒரு கைதியின் டைரி. இந்த படத்திற்காக உன்னிமேனன் உமாரமணன் பாடியது இளையராஜாவின் இசையில் பாடல் வைரமுத்து.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: திரைசையில் தொடர்ந்து வருவது பருவராகம் படத்திற்காக SB பாலசுப்ரமணியன், S. ஜானகி பாடிய பாடல், இசை ஹம்சலேகா, பாடல் வைரமுத்து.

நேர்களை இன்று மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். திரைசீலினை பொல்லாதவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜிராம் பாடிய பாடல், இசை MS விஸ்வநாதன், பாடல் கண்ணதாசன்.

இசை கேட்டீர்கள். பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: so good in mathematics and physics.
1: विश्व के दिव्यांग समुदाय के लिए प्रोफेसर हॉकिंग का अंतिम संदेश था,
2: यदि आप शारीरिक रूप से दिव्यांग हैं तो मन को दिव्यांग न होने दें।
3: चौदह मार्च 2018 को 76 वर्ष की आयु में ब्रिटेन के कैम्ब्रिज में उनका देहांत हो गया। अपनी मृत्यु के समय वे सैद्धांतिक ब्रह्मांड विज्ञान केंद्र में अनुसंधान के निदेशक थे। दाह संस्कार के बाद लंदन के वेस्टमिंस्टर एबी चर्च में उनकी राख को चर्च के साइंटिस्ट कॉर्नर में सर आइजैक न्यूटन और चार्ल्स डार्विन की कब्रों के बीच दफनाया गया।
1: उनके स्मारक पत्थर पर ये शब्द अंकित हैं, यहां स्टीफन हॉकिंग के पार्थिव अवशेष दफन हैं। उस पत्थर पर उनका एक प्रिय समीकरण भी अंकित है, जिसका उपयोग उन्होंने दुनिया को ब्लैक होल के बारे में सिखाने के लिए किया था।
3: दिव्यांगता के खिलाफ अदम्य इच्छा शक्ति की ऐसी जंग छेड़कर अंतरिक्ष विज्ञान में सितारों की बुलंदियों को छूने वाले प्रोफेसर स्टीफन हॉकिंग, आपको हमारा नमन।
4: अभी आपने सुना कार्यक्रम स्टीफन हॉकिंग। इसी के साथ हमारा आज का कार्यक्रम यही समाप्त होता है, तो अपने मित्र अजीत
5: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए दीजिए आज्ञा।
4: नमस्कार।
6: उमंग उमंग उमंग उमंग
7: நேர்களை இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
8: செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தான் உடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கு கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
10: காலை நேர புதுமையாய்,
9: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
10: இரவு பொழுதின் இனிமையாய்.

0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03.
3: தேசிய ஊட்டச்சத்து வாரம். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: எல்லாருக்கும் வணக்கம். ஊட்டச்சத்து வாரம் அதாவது நம்மளோட நாட்டில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஊட்டச்சத்து வாரம் வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சுகாதாரத்துறை மூலமா இந்த ஊட்டச்சத்து இந்த குறைபாடுகள் வரதை வந்து தடுக்கிறதுக்கு கர்ப்பிணி தாய் வந்து கருவில குழந்தைய சுமக்கிறதுல இருந்து அவங்க வந்து வயசாகிற வரைக்கும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வராம இருக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அரசு மூலமாவே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது பல இடங்கள்ல அந்த சேவைகள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கு. சோ இதுல வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது வந்து மொத ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இரத்த சோகை. இது வந்து நம்மளோட இதுல வந்து ரொம்ப காமன். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா இல்ல எஸ்பெஷலி இந்த அடலசன்ட் ஏஜ் குரூப்ல இந்த மென்ஸ்ட்ருவேட்டிங் விமன் அதுக்கப்புறம் பிரெக்னெண்டா இருக்கிற அந்த டைம்ல அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் அந்த டைம்ல சோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து அதிகமா வந்து லேடிஸும் சரி குழந்தைங்களுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து குறைபாடு வந்து இரும்பு சத்து. இதனால வந்து நமக்கு இரத்த சோகை வருது. சோ இந்த இரத்த சோகை வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே வரலாம். இப்போ நம்ம வந்து 6 மாசத்துல இருந்தே நம்ம மில்க் பேஸ்டு டயட் வந்து அதிகமா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அது மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம வந்து சரியான அளவுக்கு அயன் வந்து கொடுக்காம இருக்கும் போதோ இல்ல அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் போது உணவுல அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த இரத்த சோகை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு சுகாதாரத்துறை பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த அனிமியா முக்த் பாரத். சோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 6 மாசத்துல இருந்தே அதாவது தாய்ப்பால் வந்து இந்த குழந்தைங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் வந்து நம்ம கொடுக்கணும். அது தவிர இணை உணவுகள் எதுவுமே 6 மாசம் வரைக்கும் கொடுக்க கூடாது. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் 6 மாசம் வரைக்கும் இந்த தாய்ப்பால்லே வந்து கிடைச்சிரும். சோ 6 மாசத்துக்கு மேல குழந்தைங்களுக்கு வந்து அயன் டானிக் வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுல வந்து இந்த அயன் சிரப்ல 20 mg எலமெண்டல் அயன் அண்ட் 100 μg ஃபோலிக் ஆசிட் இருக்கும். நம்ம வந்து 6 மாசம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய சிரப்ல. சோ அவங்களுக்கு வந்து 1 வயசு வரைக்குமே வந்து நம்ம கண்டினியூவஸா இந்த வாரத்துல 2 தடவை இந்த அயன் சிரப் வந்து நம்ம வந்து குழந்தை நல மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்கணும். இது வந்து இரத்த சோகையை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கூல்லயும் சரி இந்த அடலசன்ட் சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா 10 வயசுக்கு மேல 19 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க இந்த 5 வயசுல இருந்து 9 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லே வந்து சுகாதாரத்துறையினரால ஸ்கூலுக்கு இரும்பு சத்து மாத்திரைகள் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து விப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வீக்லி அயன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன். சோ அதுல வந்து அயன் தான் இருக்கும். சோ அடலசன்ட் சில்ட்ரனுக்கு 60 mg அயன் 500 μg ஃபோலிக் ஆசிட் இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். அது எல்லா வாரமுமே ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களுக்கு அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற அந்த மாத்திரையை வந்து கொடுப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியும், நம்ம சுகாதாரத்துறையில இருக்கிற கிராம சுகாதார செவிலியரால அது கொடுத்து அந்த மாத்திரைகள் வந்து வழங்கப்பட்டு அது வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்கிற மருத்துவ அலுவலர்களோட கண்காணிப்புல இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துட்டு இருக்கு. மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட அளவுல இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கவனிச்சிட்டு இருப்பாங்க. சோ இது வந்து சுகாதாரத்துறையில நம்ம வந்து இந்த அனீமியா பிரிவென்ஷனுக்காக நம்ம வந்து ஸ்கூல் லெவல்ல கொடுத்துட்டு இருக்கிறது இரத்த சோகையை தடுக்கிறதுக்காக.
3: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தந்தவர் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள்.

நிமிடம் இசையால் நம் இதயங்களை இணைக்கும் பாலமாய் குமரி பண்பலை 101. குமரி பண்பலையில் தொடர்வது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை மலர்களோடு நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது குழந்தையும் தெய்வமும் படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. அன்பிற்கினியாளுக்கு ஆசையில் வருகின்றான் கடிதம், தன் அன்பை எல்லாம் சேர்த்து அவள் அழகு வெளி பார்த்து.

0: ரேகாவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
2: முனைச்சரம் நிகழ்ச்சியில் இனி சவாலை சமாளிப்பதற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய கண்ணதாசனின் பாடல், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். வான் நீங்கி வாழுமோ வண்ண நிலா, நேசத்தை நீங்கி வாழுமோ நினைவுகள், வேறாக பிரித்து பார்க்க வேறின்றி வாடி போகாதோ அன்பு வனம்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை பாடல்களின் தொகுப்பாக நிகழ்ச்சியில் இனி சாதனை படத்தில் மலேசிய வாசுதேவன் வாணிச்சேரம் பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா. காதல் நாயகனை காண காற்றை தூது விடுகின்றாள் கன்னி இவள். காற்றில் இசை மீட்டி வருவானா, கன்னி இவளின் நினைவுகளை மீட்டி வருவானா?

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

நேரம் 5:22. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரிப்பான்பலை 101 நிகழ்ச்சியில் இனி லலிதா படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல். பாடலை பாடியவர் வாணி ஜெயராம். கல்யாணம் உன்னோடு என கனவில் கேட்டாலும் சொல்வேனே, கனவாய் போகாமல் என நீ கைப்பிடிப்பாய் அன்பே நீதானே.

செல்ல குழந்தைகளை இன்றிரவு 8:05 உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் காத்திருக்க. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், திருக்குறள் ஒப்புவிக்கலாம். உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் இங்கே அப்படியே அள்ளி தெளிக்கலாம் பட்டாம்பூச்சிகளை மாறி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420792, அலைபேசி எண் 8903252530319. நிகழ்ச்சியில் இனி சிறையில் பூத்த சின்னமலர் படத்தில்

கேஜே ஏசுதாஸ் சித்ரப்படைய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் பாடல். அணங்கிவளின் நடனத்தை அதிசய நடனம் என்கின்றான். அணங்கிவளின் அண்ணன் நடைதான் அதிசய நடனமானதோ இவன் கண்களுக்கு? அப்படியானால் அவள் நாட்டியத்தை என்னவென்று சொல்வான் இவன்?

என்ற தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடையாளம் தெரியாத ஆண் சடலம் பற்றிய அறிவிப்பு. ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு கட்டிடம் அருகே ஜூலை மாதம் 9 தேதியன்று உடல்நிலை சரியில்லாமல் இருந்த 60 மதிக்கத்தக்க பெயர் விலாசம் தெரியாத ஆண் நபரை அருகில் உள்ளவர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2 தேதி இரவு இறந்துவிட்டதால் அவரது உடல் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் உள்ளது. அவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு 04652-2205557 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடையாளம் தெரியாத மற்றொரு ஆண் சடலம் பற்றிய அறிவிப்பு. ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அம்மா உணவகம் அருகே கடந்த ஜூலை மாதம் 24 தேதி உடல்நிலை சரியில்லாமல் இருந்த 70 மதிக்கத்தக்க பெயர் விலாசம் தெரியாத ஆண் நபரை அருகில் உள்ளவர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த ஆகஸ்ட் மாதம் 9 தேதி இறந்துவிட்டதால் அவரது உடல் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் உள்ளது. அவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு 04652-2205557 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. ஆசாரிப்பள்ளம் குருகுலம் தெருவை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் 47 வயதுடைய மகன் திரு நாகமூர்த்தி என்பவரை கடந்த 28 தேதி முதல் காணவில்லை. இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு 0465 2 2 0 5 5 7

கேட்டுக்கொண்டிருப்பது முலைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரைசை மலர்களோடு உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் இனி தென்னவன் படத்தில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி படியதை செய்வன் சங்கர் ராஜா பாடல் நாம் முத்துக்குமார். அவன் வினோதமானவரை தெரிந்ததால் தானே காதலில் விழுந்தாள். அவன் மீது அவன் சொல்லும் செயலும் வினோதமாய் தெரிவது காதலின் அழகல்லவா?

0: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போத மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நிகழ்ச்சியில் தொடர்ந்து லவ்லி படத்தில் ஹரிஹரன் சுஜாதா படை பாடல், இசை தேவா பாடல் பாவிஜ. அவன் வினோதமானவன் என்றால் அவன் கண்களுக்கு இவளும் வினோதமானவளே. சிரிப்பால் அவன் சிந்தையில் நிறைகின்றாள், முறைத்தாலும் அவன் மூளைக்குள்ளே உரைகின்றாள். அவள் வினோதமானவளே.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நிகழ்ச்சியில் இனி ட்ரெடி படத்திற்காக டி இமானி செயல் அனிருத் பாடிய மதன் கார்கியின் பாடல். கண்ணாடி காட்டும் என் முகமாய் என் எதிரே நீ தோழி, என் தவறுகள் திருத்தினாலும் என்னை தவறாமல் நேசிக்கும் என் உயிர் நீயே தோழி.

ரஹ்மான் இசையில் தேரே இஷ்க்மேன் படப்பாடல். உயிரானவளோடு சரணாவதுதானே காதலின் இலக்கணம்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
0: நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி, இதில் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம், நேர்முகம் பங்கேற்கிறார் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் சந்தோஷ்குமார் அவர்கள். நெல் சாகுபடியில் நான் அடைந்த பயன்கள், கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 திரைசை, 10:05 நிலாமற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள், 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பத்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனிலை இதில் திரைசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும், 7:50 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் திரைசை ஆகியன கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. நாளை காலை 8:00 உலக தேங்காய் தினம் சிறப்புரை, 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 10:02 வாசிப்பை சுவாசிப்போம், 10:30 திரைசை, 11:02 எக்ஸோ.

தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க. புத்தேரி அரசு தொடக்க பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி 11:30 குமரி பண்பலையுடன். இதில் என்னை வழி நடத்தும் ஒரு சிந்தனை நேரலை. பகல் 12 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்க வழக்கங்கள். தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ்பேரி அவர்கள். 12:55 திரைசை. பிற்பகல் 1 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, சிறுவயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன? நேரலை நிகழ்ச்சி 1:55 2:15 திரைசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 தேநீர் நேரம், இதில் வள்ளித்திரையில். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தையொட்டி தகவல்களை தருகிற கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:11. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல் நினோ உள்ளிட்ட காலநிலை நிகழ்வுகள் மற்றும் அவற்றின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மழை பொழிவு மாறுபாடு, வெப்பநிலை உயர்வு, கடல் சீற்றம், கடல் அரிப்பு உள்ளிட்ட இயற்கை மாற்றங்கள் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு உரிய விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்தும் நோக்கில் கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டம் வரும் 3 காலை 10 சுங்கான் கடையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி கூட்டரங்கில் வைத்து நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் காலநிலை ஆய்வாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு எல் நினோ நிகழ்வின் தன்மை, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள், மழை பொழிவு மாறுபாடுகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் வானிலை நிலவரங்கள் குறித்து அறிவியல் பூர்வமான விளக்கங்களை வழங்கவுள்ளனர். மேலும் எல் நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம், விவசாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், பயிர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை மற்றும் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. மீனவர்கள் பொறுத்தவரையில் கடல் சீற்றம், பலத்த காற்று, கடல் அரிப்பு, கடல்நிலை மாற்றங்கள் மற்றும் மோசமான வானிலை நிலவரங்களின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்களின் தாக்கங்கள் எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை, தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், விவசாய மற்றும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பெருமளவில் கலந்து கொண்டு எல் நினோ மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவியல் பூர்வ தகவல்களை அறிந்து கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களை உரிய முன்னெச்சரிக்கையுடன் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். இந்திய அஞ்சல் துறை சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் வருகிற 4 நாகர்கோவில் தலைமை அஞ்சலகத்தில் முற்பகல் 11 நடைபெற உள்ளது. அஞ்சல் துறை சேவையில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பொதுமக்கள் அதனை இக்கூட்டத்தில் நேரில் வந்து தெரிவிக்கலாம். அல்லது தங்கள் குறைகளை தபால் மூலமாக அனைத்து விவரங்கள் மற்றும் ஆவணங்களுடன் devokanyakumari@tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். மேலும் நாகர்கோவில் தலைமை அஞ்சலகத்திற்கு தபாலிலும் அனுப்பலாம். தபால் உரையின் முன்பக்க மேல்பகுதி

தபால் சேவை குறைதீர்க்கும் முகாம் செப்டம்பர் 2026 என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். புகார் மனுக்களை அனுப்பி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம்.

தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பட்டப்படிப்பு பயில என்எஸ்எஃப்டிசி, என்எஸ்டிஎஃப்டிசி, என்எஸ்கேஎஃப்டிசி போன்ற நிதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்கள், பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு 10 முதல் 40 லட்சம் வரை கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இளங்கலை, முதுகலை மற்றும் தொழில்முறை படிப்புகளை பயில கடன் பெற விண்ணப்பிக்கலாம். இதற்காக குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஆதி திராவிட மாணவர்களுக்கு 5 லட்சத்திற்குள்ளும், பழங்குடியின மாணவர்களுக்கு 3 லட்சத்திற்குள்ளாகவும், தூய்மை பணியாளர்களின் மாணவர்களுக்கு 4.5 லட்சத்திற்கு உள்ளாகவும் இருக்க வேண்டும். கடன் பெற உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் பெற்றோரின் உறுதிமொழி பத்திரத்துடன் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்விக் கடன் பெற மாணவர்கள் தாட்கோவின் இணையதளம் https://tel.tahdco.com மற்றும் https://newscheme.thatco.com இல் இசேவை மையங்கள் மூலமாகவோ நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் என்று மேலும் விவரங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தாட்கோ அலுவலக மாவட்ட மேலாளரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: இனி மெல்லிசை கேட்கலாம்.
1: திருமகள் புரிகின்ற என தொடங்கும் பொன்மணி வைரமுத்து இயற்றிய பாடலை பாடுபவர் எஸ்.பி. சைலஜா, இசை டி.கே. ராமமூர்த்தி.

0: மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
3: கண்டிப்பா.
2: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
3: அதுவும் பண்ணலாம்.
2: செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்,
3: அதுவும் தான் பிரதர்.
2: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்,
3: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
4: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
8: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: வாழ்க திலகர் நாமம் என தொடங்கும் பாரதியார் இயற்றிய பாடலை பாடுபவர் பி. சுசீலா. இசை டி. ஆர். பாப்பா.

உடுக்க உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மேரி பேங்க் ஹமேஷா மேரே சாத் சல்தி ஹை. சுபா உட்தி ஹூ தோ பைசே ஜமா கராதி ஹை. கஸ்டமர் ஜாதா ஹோ ஜாதே ஹை தோ பூரா கல்லா சம்பால் லேதி ஹை. ஆதி ராத் கோ பி உட்டா கே பதாதி ஹை கி மேடம் லக்ஷ்மி ஃபல் பண்டார் கா பேமெண்ட் ஆ கயா ஹை. ஜன்தன் பேங்க் காதா கியா மிலா முஜே தோ உங்களியோ கே சோர் பர் பீமா பென்ஷன் டிபிடி சாரி பேங்கிங் சுவிதாயே மில் கயி ஹை.
2: 12 साल में 59 करोड़ जनधन खाते खुले, जिसमें 56% खाते तो सिर्फ महिलाओं के हैं. पीएम जनधन योजना के 12 साल, ज्यादा बचत ज्यादा काम.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனிக்குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கு இடையே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான சட்டங்கள் அகற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும் தமிழகத்தில் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காய விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள

0: அவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாயவிலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாயவிலைக் கடைகளில் 1 குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தன்தானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவித் திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து சம்பா சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதை தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். தொடர்ந்து 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர்.
2: கல்லணை கால்வாய் உழவர் கூட்டமைப்பு தலைவர் புலவன்காடு மாரியப்பன். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று மேட்டூர்ல தண்ணீர் திறந்து விட்டாங்க, வரவேற்கிறோம். இந்த தண்ணீரை நம்பிதான் நாங்க வந்து சம்பா சாகுபடி பணியை தொங்க போறோம். 45 நாள் தான் அறிவிச்சிருக்கோம், இது போதாது. 120 நாளைக்கு உரிய நெல் வேறு எந்த நெல்லுமே கிடையாது சம்பா சாகுபடிக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று தொடர்ச்சியாக தண்ணீரை பெற்றுக் கொடுக்கிற வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும். கூடுதலாக மத்திய கூட்டுறவு வங்கி மூலியமா நிபந்தனையற்ற கடனை வழங்க வேண்டும். சிறப்பு சம்பா தொகுப்பை அளித்து விவசாயிகள் தொடர்ச்சியாக சம்பா சாகுபடி செய்து நல்ல விளைச்சல் கூடிய சூழலை உருவாக்கி தான் இந்த சம்பா சாகுபடி பணி சிறப்பாக இருக்கும்.
3: என் பேர் தர்ம சாமிநாதன். இன்னைக்கு மேட்டூர் அணை வந்து முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாங்க. காவிரி டெல்டா விவசாயிகள் மத்தியில மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். நீர்வளத்துறை அமைச்சர் வந்து 45 நாள் தண்ணி திறந்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. 45 நாள் எங்களுக்கு போதுமானதா இல்ல, தொடர்ந்து 120 நாள் எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு திறக்கிற தண்ணி இன்னைக்கு 5000 திறந்தீங்கன்னா அதை வந்து 15000 உயர்த்தணும். 15000 தண்ணி கரண்டி விட்டாதான் உங்களுக்கு கலக்க போய் கனமுறை சேரும். இந்த நீர்வளத்துறை வந்து துரிய நடவடிக்கை எடுத்து இந்த துருவார்மணியை வந்து விரைவுபடுத்தணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.
0: தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் 1-2 இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டு இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான கல்லூரி பேரவை தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று இன்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் பயிற்சிகளை பெண்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: மாவட்ட ஆட்சியர் பதவி உருவாக்கப்பட்டு இன்றுடன் 236 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற சற்கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசையாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு தேவையான 840 மெட்ரிக் டன் வெங்காயம் இரண்டாவது தொகுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட தனிக்குழுக்கள் திறம்பட செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, செங்கல்பட்டு, திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: மேரி பேங்க் ஹமேஷா மேரே சாத் சல்தி ஹை. சுபா உட்தி ஹூ தோ பைசே ஜமா கராதி ஹை. கஸ்டமர் ஜாதா ஹோ ஜாதே ஹை தோ பூரா கல்லா சம்பால் லேதி ஹை. ஆதி ராத் கோ பி உடா கே பதாதி ஹை கி மேடம் லக்ஷ்மி ஃபல் பண்டார் கா பேமெண்ட் ஆ கயா ஹை. ஜன்தன் பேங்க் காதா கியா மிலா முஜே தோ உங்கலியோ கே சோர் பர் பீமா, பென்ஷன், டிபிடி சாரி பேங்கிங் சுவிதாயே மில் கயி ஹை.
3: 12 சால் மே 59 கரோர் ஜன்தன் காதே குலே ஜிஸ்மே 56% காதே தோ சிர்ஃப் மஹிலாவோ கே ஹை. PM ஜன்தன் யோஜனா கே 12 சால் ஜியாதா பச்சத் ஜியாதா காம்.
1: நேரம் 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் மனதில் நின்றவை. முதலில் கோகுலம் என்ற படத்திற்காக புல்லாங்குழல் நவீன் இசையுடன் சித்ரா பானு.
4: தேமதுர தமிழோடு
5: தென்பாண்டி இசையோடு
4: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
5: குமரி பண்பலை 101.
6: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:42. திரையிசை தொடக்கமாக கருப்பு வெள்ளை படத்தில் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் தேவாவின் இசையில் பாடல் காளிதாஸ்.
7: முத்து தோரணமே முல்லை பூவனமே தத்தி தாவி வரும் மானினமே தாரகையின் ஊர்வலமே.

0: கிளியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி கிளியக்காவிளை.
2: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: திரையில் இனி பூ பறிக்க வருகிறோம். இந்த படத்துக்காக வித்யாசாகர் இசையில் சுஜாதா ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் வாசனின் வரிகள்.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்கூலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவலை.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

சித்திரை இசையில் இனி கனவே கலையாதிபுரத்தில், தேவாவின் இசையில் அனுராதா பட்வால் பாடியது பாடல் வைரமுத்து.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. திரையில் இனி கண்ணோடு காண்பதெல்லாம் படத்தில் தேவாவின் இசையில் ஹரிஹரன் பாடியது பாடல் வரிகள் மயில்.

0: கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: ஏழு மணி, ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதாகுமரன்.
2: சட்டப்பேரவையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பு, ரேஷன் கடைகளில் வெங்காய விற்பனை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் விதியை மீறி அதிக கட்டண வசூல் உள்ளிட்டவை இன்றைய பேரவை நிகழ்வுகளில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் கேள்வி நேரத்தின்போது பேசுகையில், தான் படித்த உதகை அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பொது நிகழ்வுகளுக்கு மைதானம் வாடகைக்கு விடப்படுகிறது. அதனை பள்ளிக்கு மட்டும் பயன்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் விளையாட்டை மேம்படுத்த ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம். அந்த வகையில் கல்வராயன் மலைப்பகுதி, உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாட்டுக்கு தனித்திட்டத்தை விரைவில் முதலமைச்சர் அறிவிக்க உள்ளார் என தெரிவித்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், தனது தொகுதியில் அமைந்துள்ள ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மினி ஸ்டேடியம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கூடுதல் நிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தும் இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனாலும் பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, கடந்த ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 3 கோடி ரூபாய் செலவில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் இந்த நிதியில் மினி ஸ்டேடியம் அமைப்பது என்பது போதுமானதாக இல்லை. பல மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டபோது இது தெரியவந்தது. ஆகவே இத்திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி சென்னையில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கம் போன்று கட்டமைப்புகளை உருவாக்க முடிவு செய்துள்ளோம் என தெரிவித்தார். இதையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், தருமபுரி தொகுதியில் புதிய அங்கன்வாடி மையம் மற்றும் குழந்தைகள் மையத்திற்கு கட்டடம் கட்ட வேண்டும் என கூறினார். இதற்கு பதிலளித்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, 2026-27 பட்ஜெட்டில் தமிழகம் முழுவதும் 1000 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் குறிப்பிட்டுள்ள பகுதிகளில் புதிய கட்டடம் முன்னுரிமை அடிப்படையில் அமைத்து தரப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சத்யபாமா, பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தங்கள் தொகுதியில் உழவர் சந்தைகளை மேம்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளித்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், தமிழக விவசாயிகளுக்கு அவர்களின் விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக எங்கெல்லாம் உழவர் சந்தைகள் தேவைப்படுகிறதோ அங்கு புதிதாகவும் ஏற்கனவே செயல்படும் உழவர் சந்தைகளின் தரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், நீட் ஒழிப்பு போராட்டத்தில் தனது இன்னுயிர் ஈந்த மனைவி அனிதாவின் நினைவு நாளான இன்றைய தினம் சென்னை விசன் நகர் கடற்கரையில் அஞ்சலி கூட்டத்திற்கு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இது தொடர்பாக 15 நாட்களுக்கு முன்பே காவல்துறையிடம் அனுமதி கடிதமும் வழங்கப்பட்டது. ஆனால் திடீரென இந்த அஞ்சலி கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. ஆகவே நீட்டிற்கு எதிராக அங்கு போராட்டம் நடக்கவில்லை, அனிதா நினைவேந்தல் கூட்டமே நடைபெறவுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய முடிவை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, நினைவேந்தல் கூட்டம் நடந்த கடந்த 22ஆம் தேதியே அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தனர். ஆனால் பெசன் நகரில் வேளாங்கண்ணி மாதா கோயில் கொடியேற்றும் விழா 10 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளது. அதே பகுதியில் எல்லையம்மன் கோயில் திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிகளவு பக்தர்கள் கூடுவதால் அனிதாவின் நினைவேந்தல் கூட்டத்திற்கு அனுமதி அளித்தால் தேவையில்லாத சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும். இதுகுறித்து நேற்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மாற்று

இடத்தில் நினைவேந்தல் நடத்திக் கொள்ளவும் அவர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் 1535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அளித்திருப்பது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏவா வேலு, அதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த மக்களுக்கு விரைந்து பட்டா வழங்கவும் வீடுகளை காலி செய்யக்கூடிய நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன், திருவண்ணாமலை அடிவாரத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என உறுதியளித்தார். அதுமட்டுமின்றி நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக விரைவில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கும் பணி விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், நேற்றைய தினம் காமராஜருக்கு மெரினாவில் அடக்கம் செய்ய அப்போதைய முதல்வர் கருணாநிதி மறுத்துவிட்டதாக ஒரு செய்தியை காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகை கத்பட் கூறியிருந்தார். இதற்கு ஒரு சில விளக்கங்களை இந்த மாமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். காமராஜர் மரணமடைந்த செய்தி கிடைத்தவுடன் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி உடனடியாக அவரது இல்லத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினார். அப்போது காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தனர். அப்போது கருணாநிதி குறுக்கிட்டு, ஒரு தேசிய தலைவரின் உடலை இங்கே வைத்திருக்க வேண்டாம் எனவும், ராஜாஜி அரங்கத்தில் மக்கள் மரியாதை செலுத்துவதற்காக வைக்கவும் உத்தரவிட்டார் என்றும் கூறினார். இதன் பின்னர் காந்தி மண்டபம் அருகிலேயே காமராஜர் உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி இரவு முழுவதும் கண்விழித்து மேற்கொண்டார். இதுகுறித்து அப்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் பேசிய தகவல்கள் எல்லாம் ஆவணமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இதை மறுத்த காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திருமதி தாரகை கத்பட் இது தொடர்பான ஆவணங்களை நாளை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் பேசுகையில், கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற விலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. ஈரான் போர் காரணமாக வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் போக்குவரத்து செலவு உயர்ந்து அத்தியாவசியப் பொருட்களுக்கான காய்கறிகள், வெங்காயம் போன்றவற்றின் விலை உயர்ந்துள்ளது. வெங்காய உற்பத்தி குறைந்துள்ளதால் வெளிச்சந்தைகளில் கிலோ 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொண்டு 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள் மூலம் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளது என்றும், முதல்கட்டமாக நகரப்பகுதிகளில் 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலைகள், அமுதம் அங்காடிகள், நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், நகரப்பகுதிகளில் உள்ள 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களை கொண்ட 8739 நியாய விலைக் கடைகளில் 3ஆம் தேதி முதல் விற்பனை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும், ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 1 கிலோ வெங்காயம் விற்பனை செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து நகர்ப்புற மேம்பாட்டு குழுமங்களின் நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் முழுநேர தலைவரையும் முழுநேர உறுப்பினர் செயலாளரையும் நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதாவை வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்த்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான புதிய அறிவிப்புகளை அமைச்சர்கள் திரு விஜய பாலாஜி, திரு முகமது பர்வேஷ், மதன் ராஜா ஆகியோர் வெளியிட்டனர். இதையடுத்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி கணேசன் தொடங்கி வைத்து பேசினார். கடந்த திமுக ஆட்சியில் 349 தனியார் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 2,78,619 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றதாகவும், அதேபோன்று கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் 41 புதிய அரசு தொழில்நுட்பக் கல்லூரிகள் 297 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் விக்னேஷ், கள்ளக்குறிச்சி தொகுதியில் கரும்பு மக்காச்சோளம் அதிக அளவில் விளைவதால் அங்கு எத்தனால் தொழிற்சாலை அமைத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும், அரசு சட்டக்கல்லூரியில் பொறியியல் கல்லூரி, செவிலியர் கல்லூரி ஆகியவற்றை கள்ளக்குறிச்சி தொகுதியில் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் பேசிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஜெயசுதா, தமது ஆரணி தொகுதியில் நெசவாளர் அதிக அளவில் உள்ளதால் அவர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நெசவு நூல்களை மானிய விலையில் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதுமட்டுமன்றி திருவண்ணாமலையிலிருந்து ஆரணியை பிரித்து தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக
சட்டமன்ற குழு தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் புதிய தொழில் நிறுவனங்கள் கொண்டுவர அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதிக அளவில் விளையும் முந்திரி பலா போன்ற விளைபொருட்களுக்கு சேமிப்பு கிடங்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைத்து

0: வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்தார். இதேபோன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நித்யானந்தன், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு சபரி ஐங்கரன், மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஹரிபாஸ்கர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கடற்கரை ராஜ், தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி பிரசாத் ஆகியோர் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசினர். இறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் தங்களது பதிலுரையில் விளக்கம் அளித்தனர். சட்டமன்றத்தில் காமராஜர் நினைவிடம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து காரசார விவாதத்துடன் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடந்து முடிந்தது.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றி விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேகா.
2: சென்னை விமான நிலையத்தில் உயிர் காக்கும் AET மருத்துவ கருவி அமைக்கப்பட்டுள்ளது. திடீர் மாரடைப்பு போன்ற அவசர காலங்களில் துரிதமாக செயல்பட்டு உயிர் காக்கும் வகையில் தனியார் மருத்துவமனை சார்பில் AET எனும் உயிர் காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. ஹார்ட் சேவ் என்ற திட்டத்தின் கீழ் இந்த உயிர் காக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலைய இயக்குனர் ராஜா கிஷோர் மற்றும் தனியார் மருத்துவமனை குழு நிறுவனர் மணிவண்ணன் செல்வராஜ் ஆகியோர் இந்த திட்டத்தை துவங்கி வைத்தனர். திட்டத்தின் கீழ் விமான நிலையத்தில் உள்ள அனைத்து முனைமங்களிலும் முழுவதிலும் 13 தானியங்கி AET கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான பயணியர் மற்றும் பணியாளர்கள் பயனடைவதுடன் மாரடைப்பு ஏற்படும் முதல் சில நிமிடங்களிலேயே இந்த AET கருவி மற்றும் CPR சிகிச்சை வாயிலாக உயிர் காக்கும் உயர் சிகிச்சை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு இயற்கையோடு இணைந்து வாழுதல் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. காலநிலை மாற்றத்தில் வளர்ந்து வரும் சவால்களை பற்றி வல்லுநர்கள், கல்வியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித முன்னேற்றமும் ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும், காலநிலை விழிப்புணர்விலிருந்து காலநிலை நடவடிக்கைகளுக்கு மாற வேண்டியதன் அவசியத்தை இந்த விவாதம் சுட்டிக்காட்டின. சுற்றுச்சூழலின் மாநாடு இயற்கையுடனான மனித குலத்தின் உறவை மறுசீலனை செய்வதற்கு நமது கல்வி நிறுவனங்கள், பணியிடங்கள், சமூகங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் காலநிலை உணர்வை அர்த்தமுள்ள செயலாக மாற்றுவதற்கு இந்நிகழ்ச்சியானது நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொடர்ந்து 5வது ஆண்டாக காத்தாடி விடும் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40 மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி பிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடி வீரர்கள் வானில் பறக்கவிட்டனர். இதில் கடந்த 4 நுழைவு கட்டணமாக ஒருவருக்கு ஆன்லைனில் 150 ரூபாயும் நேரடியாக 200 ரூபாயும் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். 3 நடைபெற்ற காத்தாடி திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேற்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் உடல் தகுதி இந்தியா இயக்கம் பிட் இந்தியா மூமெண்ட் சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினர் மத்தியில் உடல் நலன் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்த உடல் தகுதி இயக்கம் சார்பில் ஆண்டுதோறும் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படுகிறது. தனியார் பொறியியல் கல்லூரியில் சுற்றுவட்டார கிராமங்களான சோமாங்கலம், மேலாத்தூர், அமரமேடு, பூந்தண்டலம் உள்ளிட்ட 10 சைக்கிள் பேரணி வீதி வீதியாக சென்று அங்கு வசிக்கும் மக்கள், இளைஞர்கள், மாணவ மாணவிகள் மத்தியில் மத்திய அரசின் உடல் தகுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய தனியார் கல்லூரி வணிக மேலாண்மை இயக்குனர் மாறன் அவர்கள் பேசுகையில், இந்தியா இளைஞர்களின் கையில் இருப்பதால் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவை வழி நடத்துபவர்கள் இளைஞர்கள்தான். அவர்களால் மட்டுமே ஒரு வலிமையான மற்றும் சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்க முடியும். இந்த நோக்கத்திற்காக இந்திய பிரதமர் இந்தியாவின் அனைத்து இளைஞர்களும் இந்திய விளையாட்டு ஆணையத்துடன் கைகோர்த்து இந்தியா முழுவதும் மிதிவண்டி பயணத்தை மேற்கொள்கின்றனர். நாம் அனைவரும் உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இளைஞர்கள் உடல் தகுதியுடன்

0: இருக்க வேண்டும். அவர்கள் ஆரோக்கியமாகவும் தன்னறிவு பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். நமது இந்தியா தன்னறிவு பெற்றதாக இருக்க வேண்டும் எனவும் மிதிவண்டி பயணத்தின் மூலம் இதுவே செய்யப்படுகிறது. இந்த மாணவர்கள் மட்டுமல்ல, கிராமப்புற இளைஞர்களும் ஒரு முன்மாதிரியாகவும் உடல் தகுதியுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எனவும் இந்த மிதிவண்டி மாரத்தானை நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றது.
1: இதுவரை செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி. சுரேகா.

0: தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலகத் தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கெக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோவ் மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வுகாண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய ஜெர்மனி சுற்றுச்சூழல் அமைப்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை மாற்றம், பல்லுயிர் இனப்பெருக்க குறைவு, காற்று மாசு மற்றும் இயற்கை வளங்கள் குறைந்து வருவதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை பிரச்சினைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு நாடு மட்டும் தீர்வு காண முடியாது என்று குறிப்பிட்ட அவர், பருவநிலை பாதிப்புகளுக்கு அனைத்து நாடுகளும் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினருக்கு அதிகாரம் அளிக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் விடுதலைப் போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு பெரிதும் போற்றத்தக்கது என்றும் திரு வீரேந்திரகுமார் குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் உற்பத்தி பொருட்களாகவும் புதிய தொழில்களாகவும் மறுவடிவம் பெற வேண்டியது அவசியம் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் 30 ஆண்டு விழாவில் பேசிய அவர், தொழில்நுட்ப மேம்பாடு மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் மீதான அணுகுமுறையில் மாற்றம் வேண்டும் என கூறிய திரு ஜிதேந்திர சிங், தனியார் துறையினரின் பங்களிப்பையும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிப் பணிகளில் அதிக அளவில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வலிமையான புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளது என்று கூறிய அவர், 2 மற்றும் 3 நகரங்களிலும் இத்தொழில்கள் வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்தார். விண்வெளி, உயிரி தொழில்நுட்பம், அணுசக்தி தொழில்நுட்பம் உள்ளிட்ட வளர்ந்து வரும் துறைகளில் தனியாரின் பங்களிப்பு ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தில் இந்தியா விரைவில் சுயசார்பை எட்டும் என்று குறிப்பிட்ட அவர், இப்பணியில் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறையின்படி இம்மாதம் 15 தேதி முதல் நவம்பர் 30 தேதி வரையிலான காலகட்டத்தில் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைத்திருப்போர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் பொது விநியோகத்துறை எச்சரித்துள்ளது. எனினும் அந்தந்த பகுதிகளின் தேவையை பொறுத்து கூடுதல் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக கொல்கத்தாவில் தொடர்ந்து 4000 குவிண்டால் இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வே மன்னர் 5 ஹரால்டு மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள நார்வே தூதரகத்திற்கு சென்ற குடியரசு துணைத் தலைவர் அங்கு வைக்கப்பட்டிருந்த இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். மன்னரின் மறைவுக்காக இந்திய அரசு மற்றும் மக்களின் சார்பில் நார்வே அரச குடும்பத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். காலஞ்சென்ற மன்னர் 5 ஹரால்டு இந்தியா நார்வே இடையிலான நட்புறவை வலுப்படுத்த மேற்கொண்ட முயற்சிகளையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நினைவு கூர்ந்துள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் 20 முதல் 25 தேதி வரை தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திரு ஜாய் மால்யா பக்சி, நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவில் புலனாய்வு அல்லது வேறு எந்த அடிப்படையிலும் வழக்குகளை தொடர்ந்து நடத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்த தேதிக்கு பின் மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்தவொரு மாநிலத்திலோ அல்லது யூனியன் பிரதேசத்திலோ புதிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறிவரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதளங்களுக்கு ஏற்ப மக்கள் தொடர்பு முறையை மாற்றிக்கொள்வது அவசியம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு சஞ்சல் குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் தொடர்பு என்பது ஒருங்கிணைந்த அம்சமாக திகழ்வதாக கூறினார். பொதுமக்களின் கருத்தை அறிந்து செயல்படுவது புதிய கொள்கைகளை உருவாக்கவும் அவற்றை நடைமுறைப்படுத்தவும் பேருதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் பெரும் மாற்றம் ஏற்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர், டீப் ஃபேக் போன்றவை புதிய சவால்களை ஏற்படுத்துவதாக உள்ளன என்றும் திரு சஞ்சல் குமார் குறிப்பிட்டார். இந்திய மக்கள் தொடர்பு கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட பின் நடத்தப்பட்ட முதலாவது பட்டமளிப்பு விழாவில் அதன் துணைவேந்தர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிபுரா மாநிலத்தின் பழங்குடியினர் சுயாட்சி மாவட்ட கவுன்சில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிராம சபை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 8 தேதி தொடங்குகிறது. மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள இம்மாதம் 11 தேதி கடைசி நாள். போட்டி இருப்பின் இம்மாதம் 28 தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு அடுத்த மாதம் 5 தேதி வாக்கு எண்ணிக்கை மேற்கொள்ளப்படும். குஜராத் மாநிலம் பாவ்நகர் ரயில்வே பணிமனையை 125 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நடவடிக்கை பாவ்நகர் பகுதியில் ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதோடு கூடுதல் ரயில்களை இயக்கவும் உதவிகரமாக இருக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. அத்துடன் இப்பகுதியில் 2 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாவ்நகர் ரயில் நிலையத்தில் நெரிசல் குறைவதோடு ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கவும் வகை செய்யும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நேற்று முதல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சேதமடைந்திருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஒடேசா நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கடும் தாக்குதலுக்கு ஆளாகியிருப்பதாகவும், மின்சாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா திட்டமிட்டு குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வருவதால் வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனுக்கு வழங்குமாறு நட்பு நாடுகளை திரு ஜெலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நாடுகளில் நடைபெறும் மோதல்கள், பொருளாதார சவால்கள் போன்ற நெருக்கடிகளுக்கிடையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிகரித்திருப்பது இந்தியாவின் வலிமையான நிலையை உலகிற்கு எடுத்துக் காட்டுவதாக கூறினார். இந்திய பொருளாதாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை என்றும் அவர் குறிப்பிட்டார். அவருக்கு நாட்டின் பொருளாதார

0: வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேலாண்மை குறித்த புரிதல் இன்றி இருப்பதையே அவரது கருத்துக்கள் பிரதிபலிப்பதாக திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்கள் 2000 குவிண்டாலுக்கு மேல் இருப்பு வைக்கக் கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லி மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 3, 4 மற்றும் 6 மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாழை மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்பேட், பெரஸ் சல்பேட், தாமிர சல்பேட் மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5 மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2 அல்லது 3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு 1 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அளிக்க வேண்டும். பின்பு சுண்ணாம்பு 1 முதல் 2 கிலோ குழி வரை இடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி வரும் 5ஆம் தேதி வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான மண்புழு உரம், பூச்சி விரட்டிகளான பஞ்சகவ்யா, மீனமிலம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன் நெல்லிக்காய், சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளைச்சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, சிவன் சம்பா, இரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டையரிசி, காட்டுயானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராம் முன்புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், உணவு காளான் வகைகள், சத்துமாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால் நெல் களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தைச் சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என கருதப்படுகிறது. நெல் பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சி அடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. வால் நெல்லினை கட்டுப்படுத்தும் முறைகள். விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு எந்திரங்கள், கதிரடிக்கும் எந்திரங்கள் மற்றும் அறுவடை எந்திரங்கள்

முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடியாக விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உரப்பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழையை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால் வாழ்நாள் களைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பின் நீர்ப்பாய்ச்சி களைகள் மற்றும் வாழ்நாள் வளரச் செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசிட் களைக்கொல்லி 10 முதல் 15 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஏதோ சொல்லுவாங்களே, அந்த கதையா தான் இருக்கீங்க. ஏதோ நானும் நிலம் வச்சிருக்கேன், நானும் விவசாயம் பாக்குறேன்னு இங்க எல்லாம் சும்மா பேருக்குதான் நடக்குது, செயல்ல ஒன்னத்தையும் காணோம்.
5: என்ன பட்டக்கா, தன்னந்தனியா முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க?
4: வா வா முத்தழகு, என்ன இப்படி தனியா புலம்பு விட்டாரு உங்க மாமா? என்ன பண்றது, நான் வாங்கி வந்த வரம் அப்படி.
5: அக்கா என்ன, நீங்க பொசுக்குன்னு மாமாவை குத்தம் சொல்லிவிட்டீங்க. மாமா உங்களை எம்பிட்டு நல்லபடியா பாத்துக்கிறாரு.
4: ஏது, நீதான் பார்த்த? அடப்போ முத்தழகு, இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சுதான் இந்த வட்டம் வெள்ளாமை வேலைகளை ஆரம்பிச்சாரு. இப்ப முதலுக்கே மோசமாகற நிலைமைதான்.
5: என்னக்கா இப்படி சொல்றீங்க, ஏன் என்னாச்சு? மாமா விவசாய வேலைகள்ல கண்ணும் கருத்துமால இருப்பாரு.
4: எல்லாம் இருப்பாருதான், ஆனா என்ன போதாத நேரமும் தெரியல. இந்த வட்டம் விளைச்சலே இல்ல முத்தழகு.
5: ஏங்கா, அப்படின்னா விளைச்சலுக்கு ஏத்த உரமா வாங்கி போட வேண்டியது தானே?
4: அப்படிதான் புள்ள வாங்கி போட்டாரு. பக்கத்துல இருக்கிற மாயாண்டெண்ண நிலத்துல நல்ல மகசூலா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு, அவர் நிலத்துல என்ன உரத்தை போட்டாரோ அது கேட்டுதான் இவரும் வாங்கி போட்டாரு. ஆனாலும் மகசூலே இல்ல.
5: அக்கா இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உரத்தை போட்டதுதான் தப்பு.
4: பின்ன என்ன பண்றது புள்ள, அவங்க அப்படி போட்டுதானே விளைச்சல் அமோகமா வந்திருக்கு.
5: அக்கா முதல்ல உங்க நிலத்து மண்ண பரிசோதனை பண்ணுங்க.
4: மண்ண பரிசோதனை பண்ணணுமா? நீ சொல்றது என்னமோ, நமக்கு மேலுக்கு முடியாதப்ப டாக்டர் போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பாங்களே, அது மாதிரி இல்ல இருக்கு?
5: அக்கா கிட்டத்தட்ட அதேதான்.
4: சரி, அது எப்படி முத்தழகு பண்றது?
5: எல்லாமே என்கிட்டயே கேட்டா எப்படி? நீங்க என் கூட வாங்க, நம்ம ஊரு வேளாண் அலுவலகத்துக்கு போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம்.
4: முத்தழகு, இங்க நான் வந்துட்டோம், இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
5: சொல்றேங்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி, காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேப்போம்.
6: விளைச்சலுக்கு வித்து தான் ஆதாரம் பாங்க.
7: ஆமா,
6: அதே விளைச்சலுக்கு மண்ணும் ஆதாரம். சரியான மண் வளம் இருந்தால்தான் நாம் போடுற வித்து முளைக்கும். வளமான மண் அப்படிங்கிறத நம்ம எப்படி உறுதி செய்கிறது, அதற்கு என்ன ஆதாரம்?
7: மண்ணில் வந்துட்டு நம்ம பார்வையால் சொல்ல முடியாது. அதனால் நாம் மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் வந்து மண்ணில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட பின்னது அப்படி தான் நம்ம வந்துட்டு மற்றபடி உரங்கள் பரிந்துரை மற்றும் அந்த மண் வள மேலாண்மை மற்றும் பார்க்க முடியும்.
6: மண் பரிசோதனையினுடைய முக்கியமான நன்மைகள் பற்றி,
7: மண் பரிசோதனையில் வந்துட்டு முக்கியமான நன்மைகள் என்னன்னாக்க, அதிகப்படியான உரம் வந்து நம் விவசாயிகள் வந்து நம்ம என்ன பக்கத்து வயல்காரர் வந்து

0: போன வருடம் போன மகசூலப்போ இப்போ நல்லா போட்டு வந்தது அப்படின்ட்டு அவர் என்ன பயன்படுத்தினாரோ அதையே வந்துட்டு விவசாயிகள் பயன்படுத்துவாங்க. அல்லது வந்துட்டு லோக்கலில் இருக்கிற அந்த
1: உரக்கடைக்காரங்க
0: வந்துட்டு பரிந்துரைக்கிறத வந்துட்டு இவங்க நம்ம மண்ணில் ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண் இருக்கும், அந்த மண்ணுக்கான வளங்கள் வந்து வேறுபடும், நிலத்துக்கு நிலம் மாறுபடும். அப்போ பரிசோதனைகள் செய்தால் மட்டும்தான் அந்த இட மண்ணில் வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்க முடியும். இதுலேயுமே வந்து ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்குங்க. ஊட்டச்சத்து சமநிலை என்னன்னா, இப்போது நம்மளுக்கிட்ட வந்துட்டு பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் அப்படின்ற ரெண்டு வகையான ஊட்டச்சத்துக்கள் தான் இப்போ வந்துட்டு உரங்களாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு அடிப்படை சத்துக்கள் அப்படின்னு அத்தியாவசிய சத்துக்கள் இருக்குது. அது 18 வகையான சத்துக்கள் தேவைப்படுது ஒரு பயிர் வந்து நல்ல மகசூல் தரணும்னா. இந்த 18 வகையான சத்துக்களில் நாம் உரங்களாக வந்துட்டு பேரூட்ட சத்துக்கள் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு 5 வகையான சத்துக்கள் வரைக்கும் தான் இப்போ வந்துட்டு குறைபாடுகள் காட்டியிருக்கு. அந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் விவசாயிகள் போட்டுட்ருக்காங்க. இதுலேயுமே நம்ம ஊட்டச்சத்து சமநிலைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஊட்டச்சத்து அதிகமாக போயிட்டால் இன்னொரு ஊட்டச்சத்து தாவரம் உறிஞ்சதெல்லாம் குறைச்சிரும். அப்போ நம்ம இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக தலைச்சத்து நைட்ரஜனுக்கு உரம் அதிகமாக போட்டுருங்க, அல்லது மணிச்சத்துக்கு உரங்கள் அதிகமாக போட்டுருங்க, இதில் வந்துட்டு எதிர்வினையாக என்ன நடக்கும் அப்படின்னா துத்தநாகம்னு இருக்கு இல்லைங்களா, ஜிங்க்னு இருக்கும், அதை உறிஞ்சதில் வந்துட்டு தாவரம் உறிஞ்சதில் அப்படியே தடைப்படுத்தி அதில் வந்துட்டு துத்தநாக குறைபாடை வந்து ஏற்படுத்தும். இதனால் இந்த 18 வகையான சத்துக்கள் இருக்குன்னு சொன்னீங்களா, இருந்தால் மட்டும்தான் மகசூல் நல்லா வரும்னு சொன்னீங்களா, இந்த 18ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் மகசூலில் பாதிக்கப்படும். 18 இருந்தால் தான் நல்ல மகசூல், இதில் ஒன்று இன்னொன்று வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க.
1: மண் பரிசோதனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கு வழிமுறைகள் என்ன, மண் மாதிரி எடுக்கிற முறை என்ன, விளக்குங்க.
0: ஓகே, மண் பரிசோதனை நம்ம செய்யணும் அப்படின்றதில் ஒரு வயல் இருக்குங்க. அந்த வயல் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஒரு சாம்பிள் ஒரு மாதிரின்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா விவசாயிகள் வந்து தங்களுக்கு ஏற்றாற் போல் ஒரு குறுகிய சதுரம் சதுரமாக தான் அவங்க வயலை வந்துட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சதுரத்துக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு சாம்பிள் ஒரு மாதிரிகள் எடுக்கணும். இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்னாக்க எங்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னாக்க இப்போ எடுக்கிற இடம் தெளிவாக தெரிஞ்சிடும். எங்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எருவு குழிகள், நம்ம மாட்டு சாணம் வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல கொட்டுவோம் இல்லைங்களா, அந்த பக்கத்தில் இருக்கிற எருவு குழிகள், அப்புறம் நிழலடி, அப்புறம் மாட்டு பட்டிகள், அந்த பகுதியில் எடுக்கக்கூடாது. தாழ்வான இடம் மேடு பள்ளமாக இருக்கிற ஏரியா இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எடுக்கக்கூடாது. நிழலடி மரம் நிழலடி இருந்தால் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. நம்ம பாசனத்துக்காக இருக்கிற தண்ணி வந்து ஊற்றுறது இல்லைங்களா அந்த இடத்துல எடுக்கக்கூடாது. வாய்க்கால் வழிகளில் வந்துட்டு எடுக்கக்கூடாது, வரப்புகளில் எடுக்கக்கூடாது. இதிலெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எங்கே எடுக்கலாம் அப்படின்னா வெட்ட வெளியாக பயிர்கள் தெரியும் இல்லைங்களா, பார்த்தா பயிர்கள் தெரியுது இல்லையா, அப்புறம் வெயில் நல்லா படுற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல எடுக்கணும். நீங்கள் குறுக்க நெடுக்க நடந்து வயலில் நடந்து போகிறீங்க, தோராயமாக நீங்கள் பாட்டுக்கு நடந்து போகிறீங்க, குறுக்க நெடுக்க நடக்கிறீங்க, ஒரு ஏக்கருக்கு 4-5 இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களாகவே தான் பண்ணுறீங்க, அதுக்கு அந்த மேல் பரப்பில் வந்துட்டு புற்கள்லாம் இருக்கும் அதை செதுக்கி எடுத்துடுறீங்க, குச்சிகள் சருகுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஆங்கில எழுத்து வி வடிவம் இருக்கு இல்லைங்களா, வி வடிவத்துக்கு வெட்டி அந்த மண்ணை எடுத்து வேறு இடத்துல தூக்கி போட்டுட்டு இந்த சாயில் ஸ்லைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணையே வெட்டி ஒரு 2 பக்கமும் மண்ணை வெட்டி எடுத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ மண் தேரும். இப்போ ஒரு 6 இடத்துல எடுக்கிறீங்கனாக்க 1/2 கிலோங்கும் போது 6 இடத்துல வந்து 3 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை எடுத்துட்டு நெல்பகான இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விரிப்பு தார்ப்பாயோ ஏதோ விரிச்சிட்டு அதில் மண்ணை வந்துட்டு கொட்டி நல்லா வந்துட்டு கலக்குறீங்க. இந்த 6 இடத்துல எடுத்த இந்த 3 கிலோ மண்ணை வந்து நல்லா கலக்குறீங்க, அதில் கல் சருகுகள் ஏதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் எடுத்துடுறீங்க. இப்போது பகுதி பிரித்தல் அப்படின்னு ஒரு இது பண்ணணும். எப்படின்னாக்கா நீங்கள் நல்லா வந்துட்டு சதுரமாகவோ அல்லது வட்டமாகவோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு அதுக்கு நீங்கள் நல்லா பரப்பிட்டு கூட்டல் 6 பெருக்கள் அந்த மாதிரி 4 பிரிக்கிறீங்க. பிரிச்சுட்டு எதிர் திசையில் இருக்கிற மண்ணை வந்துட்டு விளக்கிட்டு ரிமைனிங் இருக்கு இல்லைங்களா அந்த மண்ணை வந்துட்டு திருப்பி வந்துட்டு 3 கிலோ இருந்தது இப்போ 1.5 கிலோ வந்திருக்கும், திருப்பி அதே மாதிரியே பரப்பி கூட்டல் குறைய இது பண்ணிவிட்டு அதில் 2 பிரிக்கிறீங்க, 2 விளக்கி விடுறீங்க, 2 மட்டும் சேர்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு 750 கிராம் வந்திருக்கும். திருப்பி இதை பண்ணும்போது ஒரு 400 to 500 கிராமுக்கு மண் கிடைக்கும். இந்த மண்ணை வந்துட்டு ஆய்வகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை பேக் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் எந்த வயல்னு உங்களுக்கு விவசாயிகள் ஒவ்வொரு வயலுக்கும் நீங்களே ஒரு பேர் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு 1, 2, 3 பேர் கொடுத்துட்டு

0: என்ன நாளில் எடுத்தோம், என்ன இடத்துல எடுத்தோம், சர்வே நம்பர் இதெல்லாம் குறித்து எங்களுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்.
1: மண் மாதிரி எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம்
0: நேரம் அப்படிங்கும் போது, மண் வந்து நீங்கள் ஒரு மகசூல் பண்ணுறதுக்கு முன்னாடி, பயிர் சாகுபடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே செல்றேன்னா, ஒரு வருஷத்தில் மூணு போகம் பண்ணுறீங்கன்னா மூணு போகமும் செய்தாகணும். இது வந்து விவசாயிகளால் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு செயல். என்னன்னாக்க, நெல் வாங்குறாங்க, தரமான நெல் பார்த்து வாங்குறாங்க, மண்ணெல்லாம் உழுகிறாங்க, பயிர் நடுறாங்க, அதுக்கு ஏற்ற உரங்களை கொடுக்குறாங்க, அதுக்கேற்ற பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் விவசாயிகள் இது ஒரு பகுதியாகவே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மகசூல் செய்யும் போதும் முன்னாடி வந்துட்டு அவர் வந்து மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் உரம் மேலாண்மை வந்து மண்வள அட்டைப்படி நம்ம கொடுக்க முடியும்.
1: மண்வள அட்டைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க, மண்வள அட்டைனா என்ன, அதில் என்னென்ன இருக்கும் விவரங்கள்?
0: மண்வள அட்டையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதில் ஒவ்வொரு காரணிகளை வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். பிஹெச் அமிலக்கார, மண்ணையோட அமிலக்கார சமநிலை, அப்புறம் மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மை, அப்புறம் அங்கக கரிம கார்பன், அப்புறம் பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அடுத்தது நுண்ணூட்ட சத்துக்கள். இதை இத்தனையும் நாங்கள் வந்துட்டு ஆய்வகத்தில் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையுமே வந்துட்டு நாங்கள் கொடுத்துருப்போம். அதில் நம்பரை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதில் வந்துட்டு நாங்கள் தனித்தனியாக பிரிச்சிருப்போம். உங்கள் மண்ணில் வந்துட்டு பேரூட்ட சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஒரு எடுத்துக்காட்டாக நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்குனாக்க குறைவு, அதோட ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் மீடியமாக நடுத்தரமாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் அதை வந்து அந்த இதுக்குள்ளார கொண்டு வந்து ஆய்வகத்தில் இது பண்ணி ஆய்வகம் தரவுப்படி நாங்கள் அதை குறிப்பிட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுப்போம். எப்படின்னாக்க,
1: என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரம்னு,
0: ஒவ்வொரு பயிருக்கும் எடுத்துக்காட்டாக நெல்லுக்கு வந்து அதோட நெல் பயிர் ஊட்டச்சத்துக்குன்ட்டு ஒரு பரிந்துரை இருக்கு. என்னன்னாக்க, 150-50-50 என்பிகே கேஜி பர் ஹெக்டர் அப்படின்னு ஒரு பரிந்துரை இருக்கு. அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம மண் வளத்தையும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மண் வளத்தில் வந்துட்டு நமக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்கு இல்லைங்களா. இந்த நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்கு, பாஸ்பரஸ் நடுத்தரமா இருக்கு, பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கும் போது கம்மியாக இருக்கிற இடத்துல நாம் வந்துட்டு உரம் வந்து 150 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு அதை அதிகப்படுத்துவோம். நடுத்தரமாக இருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட்டு உரங்களை கொடுப்போம். அதிகமாக இருந்ததுன்னா அதற்கேற்றார் போல் நாங்கள் கணக்கிட்டு அளவை குறைத்து நாங்கள் உரங்கள் பரிந்துரையை கொடுத்துருப்போம். அதில்
1: மண் பரிசோதனை செய்யும் போது வேறு என்னென்ன வகையான முடிவுகள் அல்லது தரவுகள் நமக்கு கிடைக்கும்? பயிர் சாகுபடி பண்ணுறோம், ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு விதமான உரங்கள் தேவை, அளவுகள் தேவை. அதற்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் நாம். நேரடி உரங்கள் அல்லது கலப்பு உரங்கள் அப்படிலாம் பரிந்துரை பண்ணுறோம். அந்த வகையில் இன்னும் வேறு என்னென்ன விளக்கங்கள், விவரங்கள் நமக்கு கிடைக்கும்?
0: இப்போ நெற்பயிரே வச்சுக்கோங்களேன், இந்த நெற்பயிருக்கு வந்து முக்கியமான பருவங்கள்னு ஒன்று இருக்குது. முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க, ஒரு நாளாக வந்து நாலு பருவங்கள் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். மண் வளத்தில் இருக்கிற சத்துக்கள் இருக்குது, உரங்களால் நம்ம வந்து அதை வந்துட்டு அந்த சத்துக்களை பருவம் பண்ணும். ஃபஸ்ட்டு என்னன்னாக்க, இந்த உர மேலாண்மையில் என்ன கான்செப்ட் அப்படின்னாக்க, நாம் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கல, மண்ணுக்கு நாம் ஊட்டச்சத்தை கொடுத்தோம். மண்ணிலிருந்து தான் வந்து பயிருக்கு போகுது. இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு கருத்து. அதில் என்ன அப்படின்னாக்க, பயிருக்கு கொடுக்க வேண்டிய சத்தை வந்து மண்ணுக்கு கொடுக்குறோம். அதுவும் வந்து நம்ம பிரித்து தான் கொடுக்கணும். பிரித்து கொடுத்தோம்னாக்க பயிர் எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் அதிகமாக எடுத்துக்கும். அப்போ முக்கியமான பருவங்கள் அப்படின்னாக்க, பயிருக்கு வந்து இந்த தூறு கட்டும் சமயம், அடி உரமாக ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அடுத்தது தூறு கட்டும் சமயம், அப்புறமேல் வந்துட்டு அந்த பேனிக்கல் இனிஷியேஷன் சொல்லுவாங்க, அந்த பூக்கள்
1: வெளிவரும்
0: சமயம், அப்புறம் வந்து பால் கட்டுற சமயம், இந்த மாதிரி சமயங்களில் வந்துட்டு அதிகப்படியான சத்துக்கள் தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த டைமில் வந்துட்டு நம்ம உரங்களை வந்து பிரித்து தனித்தனியாக வந்துட்டு, இது ஸ்பிளிட் அப்ளிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரித்து நம்ம வந்துட்டு உரங்களை கொடுப்போம். அதில் கொடுக்கும் போது கரெக்டாக வந்துட்டு சரியான உரத்தின் வகையை வந்து தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் சரியான அளவு கொடுக்கணும், சரியான நேரத்தில் அந்த டைம் சொன்ன இல்லைங்களா, நாலு வகை ஒன்று அந்த டைமில் கொடுத்தோன்னிங்கனாக்க உர மேலாண்மை வந்துட்டு சீராக ஊட்டச்சத்து மனநிலை வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும்.
1: இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் நாட்டம் அதிகமாகிட்டு இருக்கு மக்கள் மத்தியில், குறிப்பாக விவசாயிகளும் அதற்கு துணை போகிறாங்க, நல்லது தான். இயற்கை விவசாயம், இயற்கை உரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது மண் பரிசோதனையின் பங்கு என்ன அந்த இடத்துல?
0: நல்ல கேள்விங்க. இதில் வந்துட்டு இயற்கை உரங்கள்னு சொல்லணும் இல்லைங்களா. இப்போ இந்த ரசாயன உரங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, கூடவே வந்துட்டு ஒருங்கிணைந்த உர மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு இயற்கை உரங்களான கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட், இதில் வெறுமை மண்புழு உரம், இதெல்லாம் வந்துட்டு நம்ம

0: பயன்படுத்தும் போது இது வந்துட்டு மண்ணில் வந்துட்டு ஒரு என்னன்னாக்க, நம்ம கொடுக்குற உரம் வந்து ஒரு கேட்டானி எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவோம்னாக்க, பிடிச்சி வச்சுக்கிட்டு அது வந்து சில டைமில் தேவையான டைம், பயிருக்கு தேவையான டைமில் இது கொடுக்காது. அதுவே வந்துட்டு நம்ம இந்த கரிம அங்கக பொருட்களான கம்போஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ண அதில் வந்துட்டு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணில். இது என்ன பண்ணுவோம்னாக்க, சத்துக்களை வந்துட்டு பிடித்து வச்சுக்கிட்டு பயிர்களுக்கு தேவையான போது அது கொடுக்கும். அப்புறம் என்னென்னா, இதில் உயிர் உரங்கள்னு ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த உர மேலாண்மையில் நம்ம இந்த உயிர் உரங்களை நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது இவைகள் எல்லாமே என்னன்னாக்க, இந்த உரங்களுக்கு வந்துட்டு உதவி செய்கிறவங்க எப்படி அப்படின்னாக்க, நைட்ரஜனை வந்துட்டு அட்மாஸ்பிரிக் நைட்ரஜன் சொல்லுவோம் இல்லைங்களா, தலைச்சத்தை வந்துட்டு இந்த அசோஸ்பெரிலம்னு ஒன்று இருக்குது. இந்த அசோஸ்பெரிலம் வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை பிடித்து பயிருக்கு தேவையான போது கொடுக்குற மாதிரி அது ஒரு நல்ல வேலையை செய்யுது. அதே மாதிரியே பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா பாஸ்பரஸை வந்துட்டு கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். பொட்டாசியம் சொலிபிளைசிங் பாக்டீரியா பொட்டாசியத்தை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும். அப்புறம் ஜிங்க் சொலிபிளைசிங் பாக்டீரியா ஜிங்கை கரைச்சி பயிர்களுக்கு கொடுக்கும்.
1: இப்போ இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் பயன்பாடு அல்லது கனிம உரங்களின் உபயோகம் இதெல்லாம் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய நிலைமையில் இருக்கணும், அவர்களது விவசாயம் லாபகரமான விவசாயமாக இருக்கணும் அப்படின்னா மண் பரிசோதனைங்கிறது அவசியம்.
0: அவசியம்
1: மண் பரிசோதனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் என்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது, நாம் என்ன விவசாயிகளுக்கு?
0: நம்மளுக்கிட்ட ஆய்வுக்கூடம் இருக்குங்க ஐயா. நாங்கள் வந்துட்டு விவசாயிகளுக்கு மண் பரிசோதனை செய்து தந்துட்டுருக்கோம். அவங்க கொண்டு வர சாம்பிள் மண் சேகரித்து கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு ஒரு சாம்பிளுக்கு வந்துட்டு 250 ரூபாயும் வாட்டர் சாம்பிள் நீர் பரிசோதனைக்கு 200 ரூபாயும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம்.
1: இது குறித்து உங்களை தொடர்பு கொள்ளலாமா?
0: தொடர்பு கொள்ளலாம்.
1: ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 88 38 38 38 38 13 13 64 64.
2: என்ன பட்டக்கா, மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் சந்தோஷ்குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
3: ஆமா முத்தழகு, இம்பிட்டு காலம் இது தெரியாம இருந்திருக்கோமே. மண்ணை பரிசோதனை பண்ணாம மேலும் மேலும் உரத்தை போட்டு காலத்தையும் பணத்தையும் வீணாக்கிட்டு இருந்திருக்கோமே.
2: உங்க மண்ணுல என்ன சத்து குறைவா இருக்கோ அதை கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த சமச்சீர் உரத்தை கொடுத்தா நீங்களும் விளைச்சல அமோகமா அள்ள முடியும்.
3: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே என் மச்சாங்கிட்ட சொல்லணும், சொல்லி மண் விளையாட்டையே போட்டுக்கணும். வாப்புல போவோம்.
2: அக்கா இருங்க, எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க பாருங்க.
3: ஆமா, யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
2: கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில அவர் அடைஞ்ச பயன்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு, அதையும் கேப்போம்.
4: உங்களுடைய கடந்த கால வேளாண் ரீதியான அனுபவத்தை சொல்லுங்க.
5: அரசு வேலையில இருக்கக்கூடிய டைம்ல தானே வந்து நம்ம வேளாண்மை துறையில தான் என்னுடைய சேவைகள் இருந்தது. 2 வருஷம் தானே வந்து நான் டீ கல்லுப்பட்டியில பயிற்சி எடுத்த முறை விவசாயிகளுடைய ஒண்டி தானே வந்து பணியாற்றுகின்ற ஒரு பணி தான் எனக்கு கிடைச்சது. 1997 தானே வந்து வளர்ச்சி பணியாளராக ஓய்வு பெற்ற பிறகு 25 வருஷமாட்டு இந்த விவசாயத்திலே தான் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்துக்கு தானே கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலம் உண்டு எங்களுக்கு. எல்லாம் நஞ்ச புஞ்ச தோப்புகள் இதெல்லாம் இருந்து நான் ரிட்டையர்டுக்கு பிறகு இந்த நிலங்களை அவ்வளோ தானே வந்து என் கைவசம் எடுத்து நான் அதை தானே வந்து டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகையினால என்னுடைய உடல்நிலை நன்றாயிருக்கு.
4: நான் வந்து ஓய்வுக்கு பின்னால என்னுடைய 7 ஏக்கர் விளைநிலத்தையும் கைவசம் எடுத்து சிறுபிள்ளை மாதிரி ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா, இதுக்கு என்ன காரணம்?
5: நான் இன்னைக்கு 25 வருஷம் விவசாயத்தில் ஈடுபட்டதுனாலதான் என்னுடைய உடல்நிலை நல்ல முறையில இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே தானே வந்து எப்படி 2 நாள் தானே வந்து நான் ஃபீல்டுக்கு போயிடுவேன். கம்ப்ளீட்டா நெல் விவசாயத்துல தான் நான் இப்ப ஈடுபட்டு இருக்கேன். இந்த நெல் விவசாயம் தான் வந்து மேக்சிமம் 1 ஏக்கருக்கு 3000 கிலோ நான் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: இந்த 3000 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்காக கையாண்ட வழி நுட்பங்கள் என்ன?
5: பெரும்பாலும் தானே வந்து நான் கெமிக்கல் உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை தான் நான் ஜாஸ்தியா பயன்படுத்துது.
4: இயற்கை உரங்கள் அப்படிங்கறதுக்காக இலைத்தலைகளா அல்ல மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கறது கூட என்னுடைய பணியில ஒரு அங்கம்ங்கிறீங்களா?
5: அதாவது கொலையை போட்டுதான் நான் பயிர் வைக்கிறது. அது போக இந்த சீசன்ல

0: ஏறு குளிஞ்சி வகைகளை தானே வந்து நிலத்தில் விதைச்சி விட்டுருவோம். அது இல்லாத முறையில் ஊட்டமிற்றிய சாணி உரம், 50 கிலோ சாணி உரம், 1 கிலோ சூடோமோனஸ், 1 கிலோ ஃபேசா பாக்டீரியா, 10 பாக்கெட் அசோபைரலாம், 10 பெட்டி தானே வந்து செம்மண், இந்த மூணையும் கலந்து குவியல் முறையில் தானே வந்து வச்சு அது நீத்தின முறை அதை எடுத்து பயன்படுத்தியாச்சுன்னா 1 டன் சாணி உடம் போடுறதுக்கு உண்டான சக்தி அதில் இருக்கு.
1: மற்ற விவசாயிகளை ஊக்கப்படுத்தி அவங்களையும் உட்படுத்திட்டீங்களா? அப்படி
0: என்னுடைய நிலத்தினுடைய தன்மையை பார்த்து தான் பக்கத்தில் உள்ள விவசாயிகளும் இதில் ஈடுபடுதாங்க. விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நம்ம மாவட்டத்தில் 10 இடத்துல தானே வந்து நெல் கொள்முதல் நிலையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு தானே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்.
1: கொள்முதல் நிலையத்தை அணுகணும், கொள்முதல் நிலையம் வழியாக விற்பனை செய்து நாமளும் வருவாய் பெறணும் அப்படின்னு ஒரு திட்டமிடலுக்கு வராங்கன்னா வழிகாட்டுதல் சொல்லுங்க, என்ன செய்யணும் அவங்க விவசாயிகள்?
0: விவசாயிகள் என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த சிட்டா அடங்கல், வங்கி பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, இவ்வளவு தான் தேவை, வேற ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய ஆளுக்கும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்மை பூர்த்தி பண்ணி இதோட அட்டாச் பண்ணிட்டா போதும். சொந்த ஆள்கிட்ட தான் போய் கையெழுத்து வாங்கணும் அது இதுன்னு அவசியம் இல்லை. அதனுடைய சிட்டாடங்கள், இந்த பாட்டம் பயிர் வைக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸினுடைய சான்றிதழ், இவ்வளோ இருந்தாலே போதும். அதாவது ஈரப்பதம் பயனடுப்புறசென்று இருக்கணும்னு நான் அனுபவிக்கிறேன். சாதாரண ஒரு விவசாயி 3 ஏக்கர் 4 ஏக்கர் பயிர் வைக்கக்கூடிய விவசாயி 100 கோட்டை நெல் அவன் உற்பத்தி பண்ணுதான்னு வைங்க, இதை கொள்முதல் பண்ணியாச்சுன்னா 500 ரூபா வீதம், 50,000 ரூபா 1 ஏக்கரில் கிடையாது.
1: இது வந்து நீங்க கடந்து வந்த பாதையை அனுபவபூர்வமான கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க.
0: இந்த விவசாயத்தில் நிலைச்சு நிற்க காரணமே எனக்கு இதுதான். மார்க்கெட்டிங் கமிட்டி, கொள்முதல் நிலையம், இப்போ தானே வந்து அரசாங்க கொள்முதல் பண்ணுதாங்களே, இந்த இதனால தான் இந்த விவசாயம் இல்லாமல் இருந்தால் நஷ்டம்.
1: கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமா, தேவைங்கிறீங்களா, அல்லது இல்ல செயற்கையில கூட சில விவசாயிகள் வந்து லாபகரமான சாகுபடியை எடுக்கிறாங்கிறீங்களா?
0: கண்டிப்பா தான் வந்து கால்நடை தேவை. ஒவ்வொரு விவசாயியும் 1-2 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய இடத்துல தானே வந்து இன்னைக்கு 2 பால் மாடாவது நிக்கணும். பழைய காலத்துல 10 வண்டி 15 வண்டி தானே வந்து தொழுவரம் அடிப்பாங்க வயலுக்கு, இப்ப அது குறைஞ்சு போச்சு. 300 கிலோ சாணி இருந்தாலே போதும், சூடமானியா அசோபயிரிலோ இதோட போட்டு கலக்கி குவியல் முறையில் உரமாக்கி பயன்படுத்தினாலே போதும்.
1: இந்த மாதிரியான அனுபவங்கள், இந்த மாதிரியான நடைமுறைகள், இந்த மாதிரியான நுட்பங்களை கையாளணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி தந்தது யாரு?
0: இது நம்ம மாவட்டத்தில் தானே வந்து கேவிக்கில் இருக்கு. ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணா போது நேரடியான முறையில் தானே நம்ம ஃபீல்டுக்கே வந்து நிவர்த்தி பண்ணுதாங்க.
1: இயந்திரமயமாதல் ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறீங்களா? இப்படி
0: கண்டிப்பா, அதாவது மனிதனுடைய உழைப்பும் வேணும், இயந்திரமும் வேணும். 1 ஏக்கர் தானே வந்து அறுத்து சூழடிச்சு நெல்லை கெட்டதுக்கு 40 ஆட்கள் ஆகணும். ஆனால் அதே இதில் 1.5 மணிக்கு நேரத்தில் 2500 ரூபா இதில் நமக்கு தானே வந்து நெல்லையும் தனியாக எடுத்துடலாம், வைக்கலையும் தனியாக எடுத்துடலாம்.
1: விதை நெல் சேகரிப்பு, விதை நெல் பாதுகாப்பு, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க?
0: விதை நெல் தானே வந்து கவர்மெண்ட்டில் தான் வாங்குதாங்க. மின்னாலையெல்லாம் என்னன்னா ஒரு வயல தானே வந்து அவங்க செலக்ஷன் பண்ணி தனியாக சாணி உரத்தை போட்டு அதை கையால் அறுத்து சூடடித்து தலையடி அடித்து அதனுடைய நிலை தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலான விவசாயிகள் அந்த இதையே மறந்துட்டாங்க.
1: மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வாழலாம் அப்படிங்கிறாங்களே, அது நெல் விவசாயத்துக்கும் பொருந்துமா?
0: சம்பா நெல், சம்பா நெல் தானே வந்து இன்னைக்கு அவர் வாங்கி கைக்குள் குத்தல் முறையில் தானே வந்து அரிசி ஆக்கி இன்னைக்கு 1 கிலோ 80 ரூபா வச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் தானே வந்து அவள் தயார் பண்ணி வைக்காரு, 1 கிலோ அவள் தானே வந்து இன்னைக்கு 100 ரூபா. அதே நேரத்தில் இன்னைக்கு பொரி தயார் பண்ணி விற்காங்க, அதே போல மாவு சம்பா புட்டு மாவு தயார் பண்ணி விற்காங்க. அது இல்லாமல் இப்போ மாடர்ன் மில் இருக்கு பார்த்தீங்களா, இதில் தானே வந்து தவிடை எடுக்காங்க, அது உம்மியை தனியாக பிடிக்காங்க, தவிடை தனியாக பிரிக்காங்க. சவுண்டு எக்கோ அடிக்காத முறையில் தானே வந்து பிளைவுட் இது இருக்குல்ல அதுக்கு உம்மியை பயன்படுத்துதாங்க. தவிட்டில் இருந்து தானே வந்து தவிட்டு எண்ணெய் தயார் பண்ணுதாங்க. தவிட்டு எண்ணெய் தானே வந்து 1 கிலோ எண்ணெய்க்கு 240 ரூபா விலை.
1: ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு நிலத்தை வளப்படுத்துவதற்காக பயிர் உளுந்து சாகுபடி செய்கிறது நல்லதுன்னு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கீங்களா? எப்படி
0: கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தானே வந்து இது என்னுடைய இதில் தானே வயல் அறுப்பு தான் இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது முடிஞ்ச உடனே பேச்சுப்பாற தண்ணி ஒரு நனப்பு நினைச்சி ஒரு உழவு போட்டு விதைச்சி விட்டுருவோம்.
1: முன்னால மிதி உளுந்து அப்படிம்பாங்களா, அந்த நடைமுறை இப்ப மறுவிடுச்சா?
0: அந்த மிதி உளுந்து போடுறதுக்கு தானே வந்து நம்ம இப்ப என்னன்னு கேட்டாச்சுன்னா நிலத்துல ஈரத்தன்மை இருக்கக்கூடிய சமயம் ஆட்களை வச்சு மிதிச்சு விடணுங்க. 1 ஏக்கருக்கு நம்ம மிதி உளுந்து போட்டு நம்ம மிதிச்சு விடணும்னா எப்படி 2 ஆள் வேணும். இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 800 ரூபா சம்பளம்.
1: இப்ப என்ன நடைமுறையை கையாளுறீங்க?
0: அறுவடை முடிஞ்ச முறை தான் வீசி விட்டு முளைக்க வைக்கிறது.
1: தண்ணீர் கொடுத்தல் அப்படிங்கிறது கட்டாயமா அல்லது அது வந்து ஓரளவு வறட்சியை தாங்குமா?
0: வறட்சியை தாங்கக்கூடியது. மம்பன்

0: இன்னைக்கு ஒரு கிலோ உளுந்து தானே வந்து 120 ரூபா விளையாட்டு இருக்கு.
1: என்ன காரணம், இவ்வளவு விலை இருந்ததுக்கு பிறகும் விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாம நிறைய போகங்கள், தரிசா போட்ட மாதிரி நிலத்தை போட்டுட்டு அடுத்த பயிர் நெல்லதான் ஏத்துறாங்களே தவிர இடைப்பட்ட நேரத்துல மாற்றுப்பயிர் அப்படின்னு இந்த மாதிரியான தானிய வகைகள்ல ஈடுபாடு இல்லையா, அதுக்கு என்ன காரணம்?
0: ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது இல்ல. முன்னாலையெல்லாம் வந்து ஒரு புறவுன்னா ஒரு கிராமத்துல ஒரு 50-60 ஏக்கருக்கு ஒரு புறவாட்டதானே வந்து அவங்க குழுவா பிரிச்சிருவாங்க. நம்ம வயல் அறுத்தவொடனே வரக்கூடிய சமயம் வருவாங்க, 2 முறைக்கா 3 முறைக்கா நெல் அவருக்கு. இப்ப அந்த இது கிடையாது. இந்த பயிர் வைத்து இதை உற்பத்தி பண்ணி நம்ம வெளியில கொண்டு போய் கொடுக்கறதை விட வெளியில அங்க இருந்து கிடைக்கக்கூடியதை வாங்கி பயன்படுத்திடலாம். கூடிய லெவலுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க.
1: உங்க சந்தையினரை இந்த பக்கம் திருப்பி இருக்கலாம்.
0: என்னுடைய சந்ததிகள் என் பையன் தானே வந்து வயலுக்கு வருவான், அவ்வளவுதான்.
1: இருந்தாலும் வயல் எங்க இருக்குது, அதுல கையாளக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தையினருக்கு தெரியுமா?
0: ஓரளவு தானே வந்து சரி. ஒரே பையன் தான் வயல் அடக்கக்கூடிய சமயம் வருவான், சாப்பாடு கொண்டு வருவான், அங்கே இருந்து கவனிச்சுக்கிடுவான், என்ன எவ்வளோ கூலி ஈலிங்கிறத அவன் கணக்கு பண்ணுவான், பார்த்துக்கிடுவான். இதை செய்யக்கூடிய டைமில் அவங்களுக்கு தான் வந்து லாப நஷ்டங்கள் பார்ப்பாங்க. 25 வருஷமாக அனுபவத்தினால தான் செய்துக்கிட்டு இருக்கு. 3 டன் வச்சு பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு, இதை கொண்டு நம்ம மாவட்டத்தில் 2 மாதத்துக்கு ஆகாரம் காணாது. இங்கேயே கொள்முதல் பண்ணக்கூடிய அரிசியை சிவில் சப்ளை கார்பரேஷனு கொண்டு வந்து அங்கே இருந்தே தானே வந்து விவசாயிகளுக்கு தானே வந்து ரேஷன் கடையில் விநியோகம் பண்ணக்கூடிய திட்டம். இப்போ இந்த சீசனில் அப்படி தான் ஒவ்வொரு மில்லுக்கும் ஒரு 5 மில்லை செலக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரேஷன் கார்டு உள்ள ஆளுக்கு தரமான அரிசி கிடைக்கும்.
2: என்ன பட்டக்கா, கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி ஓ முஸ்தபா அவங்க நெல் சாகுபடியில் அவர் அடைஞ்ச பயன்களை பற்றி எம்பட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாருல்ல.
3: கேட்டேன் முத்தழகு, நெல் சாகுபடி செஞ்சு இம்புட்டு பயனடைஞ்சிருக்காரே இவரு. இவர் சொன்னதையும் நான் தெளிவா கேட்டுக்கிட்டேன்.
2: அக்கா, கேட்டதோட மட்டும் விட்டுறாதீங்க, அத உங்க நிலத்திலையும் செயல்படுத்துங்க. அப்பதான் அவர் மாதிரி நீங்களும் பயனடைய முடியும்.
3: நிச்சயம் முத்தழகு, இம்புட்டு நாளா வழிவகை தெரியாம தானே வெள்ளாம வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இப்பதான் அதுக்கான எல்லா வழிகளும் கிடைச்சிருச்சு. இனி பாருக்குள்ள.
2: அப்போ இனி பட்டக்காவ கையில பிடிக்க முடியாது, சும்மா பட்டாம்பூச்சியா பறப்பீங்க, அப்படித்தானே?
3: இல்லையா பின்ன?
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
6: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
5: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
7: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
8: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன வளர்ச்சிக்கு ஏற்ப இளைஞர்களை ஆரம்பத்திலிருந்தே தயார்படுத்த வேண்டும் என்றும், நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் தொன்மை சிறப்பையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல்திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோ மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காயம் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனிக்குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாயவிலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாயவிலைக் கடைகளில் 1 குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தனதானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவித் திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். இந்தோனேஷியா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜயா பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கேஷ் அர்வானி மற்றும் மணீஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:06.

பட்டாம்பூச்சிகள் வண்ண கனவுகளோடு எண்ணெய் சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. செல்லங்களே, இது உங்க நிகழ்ச்சி. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? கதை கதையா கதை பேச தெரியுமா? குட்டி குட்டியா ரைம்ஸ், கொஞ்சி கொஞ்சி கவிதை, தெளிவா திருக்குறள், நீதி சொல்ற நீதிப்பாத இடம், இப்படி என்ன தெரியுமோ அதை சூப்பரா தெளிவா நீங்க பட்டாம்பூச்சிகள் மாதிரி அழகா உங்க திறமைகளோட பறந்து வரலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நம்மோட நிலைய தொலைபேசி எண்கள் 2602420279722, முன்னணிப்பாக 04652 என்ற என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அலைபேசி எண் 8903252739.

சரி, செல்ல குழந்தைங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு குட்டி கதை குழந்தைங்களுக்காக கேட்டலாமா? ஒரு காட்டில் ஒரு சிறுத்தை வந்து ரொம்ப பசியோடு இருந்துச்சான். அந்த சிறுத்தை என்ன பண்ணிச்சான், நமக்கு வந்து பசியோடு இருந்தவொடனே சாப்பாடு வேணுமே அப்படின்னு சொல்லி சாப்பாடு தேடி இருந்துச்சான். சரி, சாப்பாடு தேடிச்சா சாப்பாடு கிடைச்சிதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம குட்டீஸ் வந்துட்டு இருக்காங்க, அவங்கள சந்திச்சிடலாமா? ஹலோ. வந்த வேகத்தில் அந்த குட்டி பொண்ணோ குட்டி பையனோ யாரோ ஒரு குழந்தை போயிட்டாங்க. சரி, அடுத்தது நம்ம கதையை கண்டினியூ பண்ணுவோமா? அந்த சிறுத்தை என்ன பண்ணிச்சோம், பசியோட ரொம்ப வேகமாக அந்த காட்டுக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாடு தேடிட்டு இருந்துச்சு. அப்படி சாப்பாடு தேடிட்டு இருக்கும்போது அது கண்ணில் வந்து ஒரு கருப்பு மானும் ஒரு புள்ளி மானையும் பார்த்துருக்கு. ஆகா, தூரத்தில் பார்த்துச்சு, கருப்பு மான் ஒன்று நிற்கிது, புள்ளி மான் ஒன்று நிற்கிதே அப்படின்னு சொல்லி பார்த்துச்சு. சரி, இந்த ரெண்டையுமே வந்து பிடிச்சி சாப்பிட்றலாம். இதில் சரி, எதையாவது ஒன்று முதல்ல சாப்பிட்லாமா, ஏன்னா ரெண்டையுமே அட் அ டைமில் பிடிக்க முடியாது இல்லையா, அதனால் ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி அந்த புலிக்கிட்ட அந்த மான்கிட்ட மெதுவாக அப்படியே போகுது. ஆனால் எந்த மானை தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு மானம் இருக்குது, ரெண்டில் எதை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, எதை வந்து பிடிச்சி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முடிவு பண்ணலை. அப்போ வந்து மெதுவாக ஓடிச்சு. அது மெதுவாக போய்கிட்டு இருக்கும்போது அது மான் வந்து பார்த்துச்சு, ரெண்டு மானுமே பார்த்துட்டு ரெண்டும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த சிறுத்தைக்கு வந்து பசி ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் எந்த மானை முதல்ல பிடிக்கிறது, இந்த மானை பிடிக்கலாமா, அந்த மானை பிடிக்கலாமா, கருப்பு மானை பிடிக்கலாமா, புள்ளி மானை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து யோசனை எதுவுமே இல்லை. உடனே இது வேகமாக ஒரு முதல்ல என்ன பிடிச்சி, இந்த கருப்பு மானோட இறைச்சி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும், முதல்ல அதை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை துரத்திட்டு ஓடிச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணிச்சு, இந்த புள்ளி மான் வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு. சரி, கருப்பு மான் வந்து வேகமாக ஓடினோடனே சிறுத்தையால் அதை பிடிக்க முடியல. சரி, திரும்பி வந்து புள்ளி மான் அந்த இடத்துல இருக்கும், புள்ளி மானை போய் நம்ம பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சரி திரும்ப அந்த இடத்துக்கு தேடி வந்துச்சான். அந்த புள்ளி மான் அது வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருக்குமா, அந்த சிறுத்தைக்கு உணவாகிறதுக்கு சிறுத்தை நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிச்சு, அந்த மானை துரத்தின கேப்பில் இந்த புள்ளி மான் ஓடி தப்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து புள்ளி மானும் கிடைக்கல, கருப்பு மானும் கிடைக்கல இந்த சிறுத்தைக்கு. ஸோ முதல்ல என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மானை தான் வேட்டையாடணும் அப்படின்னு அது ஒரு முடிவு பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த மானை துரத்தி கரெக்டாக அதை பிடிச்சி சாப்பிட்ருந்துருக்கலாம். ஸோ இது வந்து முடிவு பண்ணாததுனால வந்து அதற்கு வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு மானுமே தப்பிச்சு போச்சு, உணவே கிடைக்கல. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு முக்கியமான நேரத்தில் முடிவுகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுதான் எடுக்கணும், தெளிவாக ரொம்பவே விரைவாக ஃபாஸ்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு முயற்சி கிடைக்கும், நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். சரியா குழந்தைங்களே? அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக எடுங்க, நல்லா யோசிச்சு எடுங்க. சரியா?

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவளை.
2: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் முதல் குட்டீஸ் குழந்தை யாரு அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம். யாரு பேசுறீங்க? தனுஸ்ரீ. ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சா
3: இன்னைக்கு?
2: நல்ல பாடம்லாம் படிச்சீங்களா? ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. சூப்பர், நல்ல பிள்ளை. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
3: பாட்டு பாட போறேன்.
2: பாட்டு பாடுறீங்களா? சரி பாடுங்க பாப்போம், கேக்கலாம்.
3: குட்டி பாப்பா வா வா, குட்டடே கேக்கவா, செவ்வாழை தோட்டத்திலே சென்னந்து அழைத்ததா, கேழ்வரகு கூழ் குடிக்க பழடியோடு நந்ததா, புல்வேறு அருகிலே தேல் கண்டு நின்றதா.
2: சூப்பர்,

0: குட்டி பாட்டு அழகா பாடுனீங்களே, யார் சொல்லி தந்ததுமா? மிஸ் சொல்லி தந்தாங்களா? உங்க ஸ்கூல்ல ரைம்ஸ்ல இருக்காது, பாடத்துல இருக்கா?
1: ஆமா.
0: சூப்பரா பாடுறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். சூப்பர்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து, மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
0: நாளை காலை பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் புத்தேரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை, ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா? ஹலோ, யாருமா? பேர் திரும்ப சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கப்பா? கொல்லங்கோட்டுல இருந்து பேசுறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்கம்மா? யூகேஜி படிக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நம்ம பட்டாம்பூச்சிகள்ல? கதை சொல்றீங்களா? சொல்லுங்க. ஹலோ,
5: என்னை விட்டுவிடு, உனக்கு தேவைப்படும் போது சிங்கத்தை காப்பாற்றியது.
0: சோ நம்ம யாரையுமே வந்து குறைவா இடப்படக்கூடாது இல்லையா? இந்த குட்டி எலி நமக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சிங்கம் நினைச்சது தானே முதல்ல? ஆனா அந்த குட்டி எலி தானே சிங்கத்தை காப்பாத்துச்சு. சரி, சூப்பர், அழகா கதை சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள்.

இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2970722 இணைப்பெண் 04652 அலைபேசி எண் 8903257309. அடுத்த குழந்தையை சந்திக்கிறதுக்கு முன்னால் ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரி பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குட்டி கதை கேட்டலாமா? எப்போவுமே நம்ம வந்து தலைக்கணத்தோடு இருக்கக்கூடாது, ஆணவம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு வானத்தில் ஒரு பட்டம் ரொம்ப உயரத்தில் பறந்துட்டுருக்கு, ரொம்ப உயரத்தில் பறந்துட்டுருக்கிறதுனால இதுக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ரொம்பவே வந்து உயரத்தில் பறக்கிறேன், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிதான். சரி, அந்த பெஸ்ட்டுன்னு நினச்ச பட்டம் வந்து என்ன செய்தது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு குழந்தை வராங்க, அவங்கள சந்திச்சிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க உங்க பேர். என்னம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கப்பா? கொன்னக்குழி விளையா? என்ன படிக்கிறீங்க குட்டிமா? அரக்லஸ் படிக்கிறீங்களா? சரி, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? ரைம்ஸ் சொல்றீங்களா? திருக்குறள் சொல்றீங்களா? சூப்பர், சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றில்.
1: துப்பாக்கி, துப்பாக்கி, துப்பாயா, தூமலை.
0: சூப்பர்.
1: கட்டலமான் ஆயா மனவோல் பாலவன்

0: சூப்பர், அழகா சொல்றீங்களே.
1: கீழக்கும் கொம்பை தரும், அதுக்கு
0: அவ்வளவுதானா? அகரம். அது சொல்லியாச்சே, துப்பாக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாக்கு. சரி சூப்பர், அழகா திருக்குறள் சொல்றீங்களே. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? அம்மா சொல்லி தந்தாங்க. அண்ணனும் அம்மாவும் சொல்லி தந்தாங்களா? சரி ஆ சரி, சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், அழகா திருக்குறள் சொன்னீங்க. சரியா, வாழ்த்துக்கள், சூப்பரா திருக்குறள் சொன்னீங்க. தேங்க்யூ. சரி, நம்ம அந்த குட்டி கதையை கேட்கலாமா? குட்டி கதையை கேட்கறதுக்கு முன்னால அடுத்த குட்டிஸ் வந்தாச்சு. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என்னோட பேரு ஜோயல்.
0: ஜோயல், எங்க இருந்து பேசுறீங்கப்பா? காட்டாதரையில் என்ன பண்றீங்கப்பா? என்ன படிக்கிறீங்க? எய்த் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு என்ன சொல்ல போறீங்க?
2: நான் இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன்.
0: ஸ்டோரி சொல்லுங்க கேக்கலாம்.
2: ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான்.
0: சரி.
2: அவன் பேர் ரவி. அவன் மிகவும் குறும்பான பையன். எப்பொழுதும் சுறுசுறுப்பாவே இருப்பான்.
0: சரி.
2: படிப்புல கொஞ்சம் குறைவானாலும் பண்புகள்ல அவனை குறை சொல்ல யாருமே இல்ல. அதனால அந்த ஊர்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் அவன் மேல பொறாம இருந்தது. ஒரு நாள் பள்ளியில இந்த ஒரு பணக்கார பையன் உண்டு. அவன்கிட்ட ஒரு நல்ல காஸ்ட்லியான வாட்ச் இருந்தது.
0: சரி.
2: அது ஒரு நாள் காணாம போயிடுச்சு. அப்ப எல்லாருமே நினைச்சாங்க ரவி தான் திருடுனான்னு. அப்ப என்ன நடந்ததுன்னா, அந்த கிளாஸ்லயே நல்ல படிப்பாளி சோமுன்னு ஒருத்தன் உண்டு. அவனுக்கு ரவிய பிடிக்கவே செய்யாது. அதனால அவன மேல பழிய போடணும்னு சொல்லிட்டு அவன் அது திருட்டு ஏற்பான். அப்புறமா எல்லாரும் இந்த அந்த கிளாஸ்ல உள்ள எல்லாரும் ரவிய செக் பண்ணி பாக்கும்போது அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது.
0: சரி.
2: இவன் இந்த சோமு திருச்சுட்டே இருப்பான். அதனால அவன் தான் திருடி இருப்பான் சொல்லிட்டு அவன்கிட்ட செக் பண்ணப்ப அவன்கிட்ட தான் அது இருந்தது.
0: சரி.
2: இதனால எப்பவுமே நேர்மைய நம்ம இருக்கணும், நேர்மையாவே இருக்கணும்.
0: ஓகேம்மா, எப்பவுமே நம்ம வந்து நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தா நேர்மைக்கு என்னைக்குமே வெற்றி தான் இல்லையா?
2: ஆமா.
0: சூப்பர், அழகா கதை சொன்னீங்கம்மா. வாழ்த்துக்கள்.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: சரி, அந்த குட்டி பையன்ல கொஞ்சம் வளர்ந்த பையன் தான், அழகான குழந்தை வந்து அந்த கதை சொன்னது நம்ம கேட்டோம். நம்ம ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு பட்டம் வந்து ஆணவத்தோட வானத்தில் பறந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வானத்தில் ரொம்ப உயரத்தில் பறந்துருந்ததுனால அதுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு என்ன தோணுச்சு, ஒரு ஆணவம், நான் வந்து இவ்வளோ உயரத்தில் பறக்கிறேன், எனக்கு தான் வந்து என்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தோம் அப்படின்னா செடிகளில் வந்து பூக்கள்லாம் பூத்துருக்கு, அதில் வந்து வண்ணத்து பூச்சி இதெல்லாமே இருக்கு, அந்த பூக்களில் வந்து வண்ணத்து பூச்சி பறந்துருக்கு. அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து சொல்லிச்சா, பார்த்தியா நான் எவ்வளோ அளவுக்கு வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன், நீ பார்த்த அப்படின்னா வந்து கீழே தாழ்வாக பறந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். உடனே பட்டாம்பூச்சி சொல்லித்தான், நான் வந்து என்னோட விருப்பப்படி சுதந்திரமாக சந்தோஷமாக பறந்துட்டுருக்கேன், ஆனால் நீயும் வந்து ஒரு பையன் வந்து உன்னை வந்து அடிமை மாதிரி நூலை பிடிச்சு கட்டி வச்சிருக்கான், கட்டி வச்சு அந்த சிறுவனோட ஆட்டத்துக்கு தக்கன நீ ஆடிட்டு இருக்க, சோ உனக்கு வந்து ஆணவம் வந்து கூடாது அப்படின்னு

சொல்லிச்சான். அப்போதான் இந்த பட்டத்துக்கு வயசு தான், ஆமா கண்டிப்பா அந்த வண்ணத்து பூச்சி வந்து சுதந்திரமா பறக்குது, நான் வந்து எவ்வளவு உயரத்துல பறந்தாலும் அந்த நூலால கட்டப்பட்டிருக்கோம், எப்போ வந்து அந்த நூலை பிடிச்சி இழுக்கிறாங்களோ அப்போ வந்து நான் கீழே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உணர்ந்துதான். அதனால எப்பவுமே நமக்கு வந்து ஆணவம் அப்படிங்கறது இருக்கக்கூடாது இல்லையா. நேர்களை இதுவரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்களை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: உங்கள் குமரி பண்பலை 101
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:31. இசையால் நம் இதயங்களை இணைக்கும் குமரி பண்பலை 101 திரை இசை கேட்கலாம். தொடக்கமாக வருவது தீராத விளையாட்டு பிள்ளை படத்திற்காக பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா பாடியவர் ரஞ்சித்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரை செயல் தொடர்ந்து பையா படத்திற்காக பென்னிதயாள் பாடிய பாடல், இசை யுவன் சங்கர் ராஜா பாடல், நான் முத்துக்குமார்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நாளை பகல் 12:50 தனமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ்மேரி அவர்கள்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 9:16. திரை இசை.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை
0: உள்ளம் முறியிடுவோம்
1: இறை நாமத்தால்.

0: மகிழ்ந்திடுவோம்.
1: செப்டம்பர் 1 தேதியிலிருந்து செப்டம்பர் 7 தேதி வரைக்கும் தேசிய ஊட்டச்சத்து வாரம் நாம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கறது நாடு முழுசும் கடைபிடிக்கப்படுது. ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு ஊட்டச்சத்தோட முக்கியம் அப்புறம் சமச்சீர் உணவு முறைகள் குறித்து மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் இதோட முக்கிய நோக்கமாகும். திரை இசையில் அடுத்து வருவது தூரல் நின்று போச்சு படத்துக்காக கே ஜே ஏசுதா சுமாரமணன் பாடிய பாடல். பாடல் வரிகள் முத்துலிங்கம், இசை இளையராஜா.

0: கிளியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி கிளியக்காவிளை.
2: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொட்டுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
3: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
2: சவாலே சமாளி. எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
3: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கறது வந்து இந்தியாவில வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கவும் 1982 வருஷம் முதல் நம்மளோட அரசாங்கம் இதை கடைபிடிச்சு வராங்க.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

இந்த தேசிய ஊட்டச்சத்து வரத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே உள்ள உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியம் இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறாங்க. திரையில் இனி வருவது புதுமைப்பண் படத்தில் கே ஜே யேசுதாஸ் உமார் மணன் பாடிய பாடல் இசை இளையராஜா பாடல் வைரமுத்து.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்ளோ நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
5: இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, சமச்சீரான உணவு முறை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதே மாதிரி குழந்தைகள், கர்ப்பிணிகள், அப்புறம் பாலூட்டு தாய்மார்கள் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைபாடு இதெல்லாம் களையணும் அப்படிங்கிறதுக்காக அரசு இந்த ஊட்டச்சத்து வாரத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து கேளடி கண்மணி படத்திற்காக இளையராஜா வினிசையில் வாலியின் பாடல் பாடியோர் கே.ஜே. யேசுதாஸ், சுமாரமணன்.

நம்ம உடல் வலிமையாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறதுக்கு நம்ம வந்து உணவில் என்னென்ன உணவுகள் என்னென்ன சத்துக்களை சேர்த்துக்கணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புக்கள், தண்ணீர், இதெல்லாம் சரியான அளவில் சரி விகிதத்தில் நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் கண்டிப்பாக கிடைக்கும். இனி நிழல்கள் படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி, உமார் மணன் பாடிய கங்கை அமரனின் பாடல், இசை இளையராஜா.

சரி, நம்ம உடம்புல ஊட்டச்சத்து ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவியல் ரீதியாக உயிரினங்கள், ஊட்டச்சத்து, உயிர் வேதியியல் மற்றும் உடலியல் செயல்முறைகள் எல்லாமே வந்து இதன் மூலமாக தான் வந்து நம்ம வந்து உயிர் வாழ்கிறோம். நாம் உண்ணக்கூடிய உணவில் உள்ள ஊட்டச்சத்து நம்மளோட மூளை, உடல் அமைப்பு அப்புறம் ஆரோக்கியத்தில் வந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த நிலையில் ஊட்டச்சத்தை உட்கொள்றது நோய்க்கு எதிரான நம்மளோட பாதுகாப்பை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் மாறுபட்ட உணவு உண்ணும்போது நோய் எதிர்ப்பு அமைப்பையும் சிறந்த முறையில் செயல்படுத்துறதையும் உறுதி செய்து. இனி என்ன அருகே நீ இருந்தால் படத்திற்காக மனோ உமா ரமணன் பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள், கொழுப்பு, நீர், இதெல்லாம் கார்போஹைட்ரேட், இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு வந்து சின்ன அளவில் தேவைப்படக்கூடிய வைட்டமின்கள், தாதுப்புக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோட பயன்பாடு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப சின்ன அளவில் தான் தேவைப்பட்டாலும், அதோட குறைபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நல பிரச்சனைகள் பல இதுக்குமே வந்து நமக்கு வழிவகுக்கு. ஸோ நமக்கு உணவில், நாம் சாப்பிடக்கூடிய உணவில் ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவில் இருந்தது

அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியத்தோட இருக்கலாம் அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது இல்லையா. நிகழ்ச்சியிலே மணிக்குயில் படத்தில் மனோ உமாரம் நண்பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 10 மணி. நிலமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேர்களை உங்களுக்கு விருப்பமான பாடல்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? அழைக்க வேண்டியது நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420279772, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257039. வாருங்கள் நேர்களே, 11 மணி வரை நிலமுற்றத்தில் புலா வரலாம் குமரி பண்பலையில். இணைப்பில் வரும் முதல் நேயர், ஹலோ, வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: புன்னை நகர், ஜெயகுமார்.
2: சொல்லுங்க.

0: பாடல்
1: படம் வந்து வெற்றிக்கு வருது. அது பாடல் வரி பஞ்சவர்ணம், இசை இளையராஜா பாடிய
0: தோரணம் ஆடிடும் மேடையில் நாயகி. சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ கேட்டு ரசிக்கலாமா? நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்,
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.

0: நிலமட்டத்தில் அடுத்து வரும் நேயர்களை வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு. உற்சாகமான குடியிருப்புமா?
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: ஆமா, ஆண்டவன் கட்டளை. இந்த திரைப்படத்தில் வந்து டிஎம்எஸ் ஐயா இனிமையான பாடல். அமைதியான
0: உங்களுக்காக அமைதியான இரவு பொழுதில் அமைதியான நதியின் ஓடம் இதோ வந்துகிட்டே இருக்கு. நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றியம்மா. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலாமற்றம். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இணைப்பில் வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருமா, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சுந்தான்கடையிலிருந்து ஷீலா நாயேந்திரன். மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: எனக்கு இதே விடுவர் உள்ளம் படத்துல இருந்து இதயவீணை தூங்கும் போது பாட முடியும் அந்த பாட்டு.
0: இதயவீணை தூங்கும் போது பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? இதயவீணை தூங்கும் போது பாட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. சரி, உங்களுக்காக அந்த பாடல். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க நினைக்கிறேன். பாட்டு இணைப்பு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்கிறீங்களா? குமரி பண்பலையில இணைப்பு கிடைச்சிருக்கு, கேட்ட பாடல் கிடைச்சிருக்கு, அதனால சந்தோஷம் இல்லையா? சரி, உங்களுக்காக அந்த பாட்டு கேட்கலாமா?

நேர்களை நாளை காலை 11:02 எக்ஸோர், அதனைத் தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க புத்தேரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்களை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 10:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா மற்றும் உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்று வந்திலிருந்து பாடல் கேட்க வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கண்டு பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: படம்
1: வருஷம் எல்லாம் வசந்தம் பாடல். அடி அனார்களி, அடியே அனார்களி, கனவு காட்சியில் வந்த காதல் தேவதை, என் இதயம் என்பதே உன் வசந்த மாளிகை. அடி அனார்களி, அடியே அனார்களி.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: சொல் நன்றி.
0: நன்றி நன்றி.

0: படுத்துகிறோம் நேர்களை. நாளை காலை 11:30 குமரி பண்பலையுடன் இதில் என்னை வழி நடத்தும் ஒரு சிந்தனை நேர்களை நிகழ்ச்சி. பொதுவாகவே நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த தன்னம்பிக்கையான வரிகள் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி போகிறதுக்கும் நம்மளை வழி நடத்துறதுக்கும் ரொம்பவே ஒரு உந்து சக்தியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு உந்து சக்தி உங்களுடைய உங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2604020279072, அலைபேசி எண் 8903257309. நேரம் 10:25. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 நிலமுற்றத்தில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்க என்ன பாடல்?
1: வாழ்க்கை படத்திலிருந்து.
0: இணைப்பு கிடைச்ச சந்தோஷத்துல வரிகள் மாறி போச்சு இல்லையா? காலம் மாறலாம், நம் காதல் மாறுமா?
1: காதல் மாறுமா?
0: உங்களுக்காக அந்த பாடல் இதோ.
1: நன்றி நன்றி.

0: நேர்களே, நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் சிறு வயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன நேர்களை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன அப்படிங்கறத பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது குமரி பண்பலையின் தொலைபேசி எண்கள் 2602-0240-292-722 அலைபேசி எண் 8903257-39 நிலமுற்றத்தில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. தோரங்கட்ல இருந்து முத்து அதிர்பத்திரம் குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு இன்னைக்கு திருமால் பெருமை இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல்.
0: அழகான ஒரு பாடல் நீங்களே சொல்றீங்க. என்ன பாடல் சொல்லிடலாமா?
1: மலர்களிலே பல உறங்கொண்டேன் பாடல்.
0: மலர்களிலே பல
1: எங்களுடைய பேரன்பத்தில் விளையாடிட்டு
0: இருக்க அவங்கள பார்த்த உடனே அப்படியே அந்த மலர்கள் பூத்து குலுங்குற மாதிரி இருந்துச்சு இல்லையா?
1: உறங்க பார்த்து
0: உங்களுக்காக அந்த பாடல் இதோ. நன்றி.
1: கண்டிப்பா.

நேர்களை, இது உங்களை நினைவிற்கு. நாளை மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். குமரி பொன்பலையின் நிலமுற்றத்தில் அடுத்த நேய வணக்கம். சொல்லுங்கம்மா. பாலும் பழமும் உங்களுடைய இசையின் ஓசையை நாங்க கேட்டோமே, அழகா இருக்கு. உங்களுக்காக பாடல் கேட்கலாம் நன்றியம்மா.

0: வேளாண் பெருமக்களை நாளை 27-25 உழவர் உலக நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை உணவு பதப்படுத்துதலில் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள். அமுது சுரபியில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் 10:40. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். நிலாமுற்றத்தில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க. என்ன பாடல்?
1: முதல் மரியாதை படத்திலிருந்து பூங்காற்று திரும்பும்.
0: பூங்காற்று திரும்புமா? திரும்பதை பாத்துடலாமா? கூப்பிட்டு பாத்துருக்கீங்களா? இல்ல, கூப்பிட்டு பார்த்தது இல்ல. சரி, இப்ப கூப்பிட்டு பாருங்க. பூங்காற்று திரும்புதா அப்படின்னு தெரியும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டமைக்கு நன்றி.

0: திட்டம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை நேர்களின் தெளிவாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிமையான இரவு வணக்கங்களாம்மா. நான் கரூர் மாவட்டம் புரியூர் மடவல்.
0: நலமா இருக்கிறேன் சார். நீங்க நலமா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புறோம். சொல்லுங்க சொல்லுங்க என்ன பாடல்.
1: ஆமா, படம் வந்து காற்றினிலே ஒரு பாடல், ஒரு வான கோலை என்பால்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வந்து காற்றினிலே அப்படியே வந்துட்டு இருக்கு கரூரை நோக்கி. கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாய்ப்பு.

0: நிலமுற்றம் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
1: மீனாட்சிபுரம் பாலசுப்பிரமணியம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க? ஒரு அழகான பாடல்
1: மேடம்.
0: கேளுங்க.
1: இன்னைக்கு வந்து மேட்டூர் டேம் வாட்டர் ரிலீஸ் பண்ணியாச்சு.
0: சரி,
1: அதனுடைய காவியுடைய பெருமைய கவிஞர் வாலிவன் படத்துல அழகாக சொல்லியிருப்பாங்க.
0: சரி,
1: படம் வந்து மகாநதி படத்துல ஸ்ரீரங்க ரங்கநாதன் அந்த பாடல்,
0: ஸ்ரீரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்ய.
1: ஆமா ஆமா.
0: சரி, உங்களுக்காக இதோ.

0: வேண்டும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் யார் அப்படின்னு பார்த்தரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அப்படியே தூக்க கலக்கத்தோட பேசுற மாதிரி இருக்கு.
1: ஆண்டு விலையில இருந்து தங்கம் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: குமுதம் படம் பாட்டு மாமாமா
0: போடு. தூக்க கலக்கத்தோட பேசுறீங்க அப்படின்னு பார்த்தா யாரையும் தூங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாட்டு கேட்டிருக்கீங்க.
1: எழுப்பிட்டுருணும்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு இதோ கேட்டு ரசிக்கலாம். நன்றி நன்றி நன்றி.

நேர்களை இதுவரை நிலமுற்றத்தில் நேயர் விருப்பமாக இனிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். குமரி பண்பலையின் நிலமுற்றத்தில் உலா வந்த நேர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேர்களை உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன். இன்னும் சில நொடிகளில் மனசு மயங்கும் திரைசை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

91.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பு நேயர்களை, இசையை ரசித்துக் கொண்டு விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லையில்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாவலர் வரதராஜன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேளடி கண்மணி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அன்பு நிறைந்த இந்த உலகில் எப்படி இருக்க தோன்றும், இப்படியும் சொல்லலாமா?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசமைப்பில் வாலி இயற்றிய பாடல். இது ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கின்றது புது புது அர்த்தங்கள் படத்திற்காக. இதோ தலைவியை பார்த்து அன்பு இருக்கின்றதா இல்லையா என்று கேட்கும்பொழுது இப்படியும் சொல்லத்தான் வேண்டுமே.

கொஞ்சம் பேச்சு நிறைய பாடல்கள் உங்களுக்காக மனசு மயம் நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றிய பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் டூயட். அன்பை பற்றி நான் பேசும்போது, இல்லை இல்லை இசைக்கவா அல்லது எப்படி, நேயர்களாகிய நீங்களே முடிவெடுங்கள்.

இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னவென்று கேட்கும்போது, அரியரன் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல், வைரமுத்து இயற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் பாடல் ஒலிக்கின்றது. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் மின்சார கனவு. இவர்கள் அன்புக்கு அந்த நிலவே சாட்சியாம். எப்படி சொல்கிறாள் கேட்கலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை தேவேந்திரன். புதிய தென்றல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. அன்பில் காதல் என்று சொல்லுவார்கள். இதோ இந்த தலைவனும் தலைவியும் எப்படி தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள். அன்பினால்

நேரம் 11:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பினர்களே, மனசும் மயங்கும் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் அடுத்து வரும் பாடல் எஸ் வி பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன் பல்லவி பாடியுள்ள பாடல். பாடல் வைரமுத்து, இசை ஏஆர் ரகுமான். இதோ ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் காதலன். அன்பு என்று சொல்லும்போது போட்டி இருக்குமா, பொறாமை இருக்குமா?

மகேஷ் இசையமைப்பில் எஸ் பி பாலசுமித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நம்மவர். அன்பு என்றாலே ஒரு இசைதானே, அந்த இசை இப்படியாய் ஸ்வரமீட்டுகிறது. எப்படி?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாம்பே படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல் வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமன் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:41 நிமிடம் 20 நொடி.

இசையை ரசித்துக் கொண்டே ஒவ்வொரு நேயர்களும் முகநூல் பக்கமாக வந்து தங்களுடைய கருத்துக்களையும் மேலான விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். அதை பார்த்து விடலாமா? புத்தகரம் நடராஜன் சுப்பையா அவர்கள் இரவு நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், சேவூர் கா பாபு என்ற அன்பு நேயர், அழகான பாடல், நமது நிகழ்ச்சிகள் எல்லாம் அற்புதம், என்னமெல்லாம் கவிதை, அதை சொல்லவே அருமையான பாடலை தந்த ஒரு இசை காற்று என சொல்லியிருக்கின்றார். நன்றி. தேனியிலிருந்து அரிராம் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். வழக்கம் போல தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், மண்ணில் இன்றி காதல் பாடல் அருமையான தேர்வு, தொடர்ந்து வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையான பதிவிட்டிருக்கின்றார். அடையாளம் பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரின் அன்புநேயர், நிகழ்ச்சிக்கு இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் சார் என பதிவிட்டிருக்கிறார்.

வைக்கிறார். அதேபோல கோவனூர் கார்த்தி அவர்களும் மனசு மங்கி நிகழ்ச்சி பாடலருமே வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். புருஷ வாக்கும் சௌந்தரராஜன் அவர்கள் இனிய இரவு வணக்கம் என சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி அருமை நிகழ்ச்சி என சொல்லியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியிருக்கின்றார். அம்பத்தூரில் முத்துலட்சுமி என்ற அன்பினேயர் ஒவ்வொரு பாடல் முதல்வரியை பழிவிட்டு கோடான கோடிகள் நன்றிகள் என சொல்லி இரவு வணக்கம் என சொல்லியும் மற்ற அன்பான நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து மாதவரம் வீரராகவன் என்ற அன்பினேயர் இரவில் வான்மதி உலாவர இன்னிசை பண்பலையில் இதமாக மனசு மயக்கம் தர இரு செவிகள் இனிமையுடன் இன்பமாக நுகர்ந்து வர இதயம் தொட்ட பாடல்களுடன் இணைந்து கேட்கும் நிகழ்ச்சி இரவில் தாளாட்டுவது மகிழ்ச்சி இணையற்ற பண்பலையின் எழுச்சி இனிய ரசிகன் என சொல்லி தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தேனியந்த ஹரிராம் அவர்களும் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கு 11 to 12 வரை செவிக்கு சற்று ஓய்வு கொடுப்பது என முடிவு செய்துவிட்டேன், சந்திப்போம் என பதிவிட்டிருக்கிறார். கொளமானப்பட்டி கே வி ஜெய்சன் என்ற அன்பினேயர் நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்ற காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் என்ற அன்பினேயர் இசையால் இணையும் மனசு மயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார் சரவணன் அழகுமணி. அவர்களைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என் அன்புனேய சென்னை வானொலியில் 102.3 விவித் பாரி தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்ஜி பீட்டர் அவர்களுக்கும் இனிய மாலை இரவு வணக்கம் என சொல்லியும் தற்போது காதலன் படம் பாட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என சொல்லி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதே போல சுந்தர பெருமாள் கோயில் கலைத்துறைராஜன் என்ற அன்புனேயரும் இரவு நேரத்தில் இனிய வணக்கம், மேலும் என்ன சொல்வது தெரியலையே, எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அதையே நாம் சொல்லிவிடுவோம் என வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். முனிராஜ் அவர்களும் இனிய இரவு வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். நேரம் இப்போது 11:50. இந்த நேரத்தில் பாடல் ஒலிக்கின்றது ஆசை படத்திலிருந்து இந்த பாடல். பாடலுக்கு இசை தேவா. உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல் இது. வைரமுத்து இயற்றி கேட்கலாமா?

அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் சிகரம் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுரம் இசையமைத்து பாடியுள்ள பாடல் இது. பாடல் வைரமுத்து. இதோ நிலவின் வெளிச்சம் எப்படி இருக்கும் என்பதை இதோ இந்த வண்ணம் கொண்ட நிலவு சொல்கின்றது.

0: நேயர்கள் இதுவரை ரசித்தது
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:20. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கின்ற அன்புநேயர்களே, இதோடு கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம் அன்புநேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ இந்த நேரத்திலிருந்து ஒரு மணி வரை காற்றின் மொழியாகவும், ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை தூங்காத விழிகளாகவும், மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. சரி நேயர்களே, காற்றின் மொழியோடு நாம் இணைந்திருப்போமா?
2: காற்றின் மொழி

அரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

1, 2, 3, 4, 5, 6, 7, 8.

மறந்து விட்ட தலைகணத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆ

கதியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கதியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியர்க்கு நாடும் ஒரு காடு, ராணி மகாராணி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எல்லாம் முடிப்பேன். நேற்று புத்தாளே ரோஜா முட்டு.

எதுக்கு எதுக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு. நேத்து பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும், நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சின்றி வாழ்ந்தாலும் அன்பே நீ இன்றி நான் இல்லை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 4:10:10. பையூர் எம் பார்த்தசாரதி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். அக்ரகாரம் சி முனுசாமி அவர்கள் தமிழ். இன்றைய பொங்கு மங்கலத்தில்

நேரம் 5:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம், பாடியவர் ஷியாமலா சிவராமன்.